இருப்பார் என்கிற ஒரு வெளிப்பாட்டையும் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசியாக உருவாக்கப்படுகிற காலம் ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திற்கும் மல்கியா தீர்க்கதரிசியினுடைய அந்த காலத்திற்கும் இடைப்பட்ட காலங்கள் பல நூற்றாண்டுகள் இருண்ட காலமாக இருந்தது. அன்றைக்கு தீர்க்க தரிசனம் இல்லை, வார்த்தைகள் வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி எழுப்புகிற ஒரு காலம் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். எப்படிப்பட்ட ஜனங்களோட பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த வாழ்ந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களா? இல்லை. வேதவாரிகள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், விகற்பமான கேள்விகளை கேட்கிறவர்கள். நல்லது என்று தெரிந்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கூட்டம். ஒருவேளை என்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்குமோ தெரியவில்லையே, என் பிரசங்கம் இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்ல. ஏனென்றால் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் கடினமாக இருந்தது. அன்பானவர்களே என்று பேசவில்லை. எப்படி பேசினார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்று பேசினார். வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகளை கேட்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தாலும் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. எல்லாரும் அவரண்டை ஓடி வந்தார்கள். அவர் மேல் ஒரு விசேஷித்த மரியாதை வைத்தார்கள். அவர் மேல் ஒரு அன்பை வைத்தார்கள். அவரை விட்டு ஜனங்கள் விலகி போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞான ஸ்நானம் கொடுத்தது யாருதான்? யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவே என்கிட்ட தான் ஞான ஸ்நானம் எடுத்தாரு அப்படின்னா அவருக்குள்ள எவ்வளவு பாருங்க அந்த தாக்கம் இருந்திருக்குமானால் அதை அவர் வெளிப்படுத்தவில்லை, ஜனங்களுக்கு அதை சொல்லவில்லை. அவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறார், நான் எதற்காக வந்தேன் என்றால் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, என்னையே நீங்கள் இவ்வளவு விகற்பமாய் பார்க்கிறீர்களே, என் பிரசங்கத்தை இவ்வளவு விகற்பமாய் கேட்கிறீர்களே, என்னுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு ஏற்றுக்கொள்கிறீர்களே, நான் அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பது கூட நான் பாத்திரன் அல்ல, எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தாக்கம், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னை சார்ந்தல்ல, என்னை சார்ந்தல்ல, எனக்கு பின்னாலே பரலோகத்திலிருந்து ஒருவர் அனுப்பப்பட்டிருக்கிறார், அவரை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? தனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்ட அவர் விரும்பவில்லை. அல்லேலூயா. தனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டவர் எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று ஆள் சேர்க்கவில்லை. அவருடைய ஒரே பிரதானமான நோக்கம், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் இயேசு, அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும், நான் அல்ல, எனக்கு பின்னாலே வருகிறவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் என்னிலும் பெரியவர். ஹாலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லவராய் இருக்கிறார், என்னிலும் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த பகுதிகளைத்தான் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிலே வல்லவராக இருக்கிறார் என்று வேத புஸ்தகத்திலிருந்து மூன்று காரியத்தை உங்களுக்கு நான் தொடர்ந்து பேசி ஜபிக்க நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதலாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 11 ரோமர் 11:23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள், அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறாரே. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் எதிலே வல்லவர்? வேதம் சொல்லுகிறது, அவர் திரும்பவும் ஒட்ட வைக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையின் நிலைகளை அங்கே சொல்லுகிறார். அவர்கள் வெட்டப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்கள். அவருடைய கிளைகள் வெட்டப்பட்டதைப் போல இருக்கிறது. தேவனோடு உள்ள உறவுகள் வெட்டப்பட்டு விட்டது. தேவனோடு உள்ள ஐக்கியம் வெட்டப்பட்டு விட்டது. அவரை சார்ந்திருந்தவர்கள், அவருக்காக வாழ்ந்தவர்கள், இப்போ இந்த மரத்தினுடைய கிளை வெட்டப்படுவது போல இவருடைய வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? மறுபடியும் தேவன் அவர்களை ஒட்ட வைக்க விரும்புகிறார்.
இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய நிலைகளை பார்க்கும் பொழுது தேவனோடு உள்ள உறவுகள் வெட்டப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடி. அப்போ இந்த கொடி படர வேண்டும் என்றால், இந்த கொடி கனி கொடுக்க வேண்டும் என்றால், இந்த கொடி வளர்ந்து வர வேண்டும் என்றால், அந்த செடியோடு என்ன செய்திருக்கணும், இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் எழுதியிருக்கிறது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவோடு நிலைத்திருக்காத பட்சத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மேல வர முடியாது. இயேசுவோடு நிலைத்திருக்காத பட்சத்தில் கனி கொடுக்க முடியாது. இயேசுவோடு நிலைத்திருக்காத பட்சத்திலே அவருடைய எல்லைகள் விரிவாக்கப்பட முடியாது. வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசுவோடு நிலைத்திருக்கிற மனிதன் தான் வாழ்க்கையில உன்னத ஆசீர்வாதங்களை பெற முடியும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் வெட்டப்பட்ட நிலையிலே இருப்போம் என்றால் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பனோடு உள்ள உறவு வெட்டப்பட்டது. எவ்வளவு அருமையான சாப்பாடு, எவ்வளவு அருமையான பாதுகாப்பு, எவ்வளவு அருமையான சுதந்திரம், எவ்வளவு அருமையான வீடு, நல்ல ஐக்கியம், இவை எல்லாவற்றையிலும் இருந்து அவன் தன்னை பெயர்த்து கொண்டு போகிறான். யாரோ ஒருத்தருடைய ஆலோசனை, யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல், வெளியே வந்துவிடு, அங்கே இருக்காதே என்று அந்த தூண்டுதலின் பேரிலே தகப்பனை விட்டு வெளியே வருகிறான். இப்பொழுது இளையகுமாரன் வெட்டப்பட்ட ஒரு நிலை. சில காலங்கள் தகப்பனுக்கும் அந்த பிள்ளைக்கும் தொடர்பு இல்லை, தகப்பனுக்கு அந்த பிள்ளைக்கும் உறவில்லை, அப்பா என்று கூப்பிடக்கூடிய நிலைமை இல்லை, தன் பிள்ளையை பார்த்து கூப்பிடக்கூடிய நிலைமை அங்கே இல்லை. காரணம், தூரதேசத்திலே கெட்டு போய் கிடக்கிறான். ஆனாலும் அந்த தகப்பனுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது, என்னைக்காவது ஒரு நாள் எழும்பி வருவான், என்னைக்காவது ஒரு நாள் உணர்வடைந்து வருவான், என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை சரிப்பட்டு வருவான், ஒரு நாள் அவன் திருந்துவான், அப்படிதான் நினைக்கிறாரு. கெட்டு போகணும், அப்படியே போகணும்னு ஆண்டவர் நினைக்கலையா? தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அப்படி நினைக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் ஒரு நாள் அப்படி நினைக்க மாட்டார். ஆனால் இளையகுமார் தகப்பனோடு உள்ள உறவில் வெட்டப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள உணர்வு வருதோ அன்னைக்கு அவங்களுக்குள்ள வாழ்க்கையில் திருந்திடுவான்னு அர்த்தம். உணர்வு வந்துட்டுனா திருந்திடுவாங்க. உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறது. உணர்வு, சில நேரம் பிரசங்கம் கேட்போம், உணர்வு வராது. ஆண்டுடைய வார்த்தை கேட்போம், உணர்வு வராது. யாருக்கோ பேசுறாங்க, யாருக்கோ சொல்றாங்க. தாவீது தன் வாழ்க்கையில பாவம் செய்து விட்டோமே, ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு அற்று போய் விட்டதே என்று அவன் உணர்வடைந்தான். உணர்வடையும் பொழுது 51 செங்கில் எழுதுகிறார் பாருங்க, என்ன எழுதுகிறார், ஆண்டவரே என்னை மன்னியும், திரும்ப எனக்கு அதை தாரும், எயிசோப்பினால் என்னை சுத்திகரியும். கேட்கிறான் அந்த உறவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், தகப்பனோடு உள்ள உறவு வெட்டப்பட்டது இளையகுமாரனுக்கு. ஆனால் உணர்வடைந்தான். நான் எழுந்து, அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கு பாருங்க, அவன் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும். அப்படிப்பட்டோர் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். அப்படிப்பட்டோர் வாழ்க்கையில் தலைத்தெறிக்க முடியும். அப்படிப்பட்டோருடைய சுக வாழ்வு துளிர்க்க முடியும். மறுபடியும் தகப்பனோடு ஒட்ட வைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். அதான் சொல்றார், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான். உணர்வடைந்தவன் மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. யோனா ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மனுஷன். தேசத்துக்கு என்ன சொல்லணுமோ, உலகத்துக்கு என்ன சொல்லுமோ, அவன் சொல்ல வேண்டிய வார்த்தையை தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்ல, தீர்க்கதரிசி போய் சொல்லணும். அதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. ஆண்டவர் சொல்றார், நினிவே பட்டணம் அழிக்க போறேன், ஆனால் ஒரு ஒரு எச்சரிப்பு நீ போய் சொல்லு, இன்னும் 40 டைம் கொடுக்குறேன், நினைவே கவிழ்க்கப்படும், ஜனங்களுக்கு போய் சொல்லு. அந்த வார்த்தைகளை வாங்கினான். ஆனால் அந்த யோனாவோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகவில்லை. யோனா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில் வெட்டப்பட்ட ஒரு நிலை எதனால தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யாதிருந்தபடினாலே. அவனுக்கு தெரியும், எப்படி தெரியும், தெரிந்தே போகிறான். நினைவேக்கு போக மனம் இல்லாமல் தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினா, அப்போ தெரியாமல் போகலை. சிலருக்கு வாழ்க்கையில் தெரியாமல் சில தவறில் விழுந்துருவாங்க, தெரியாமல் சில காரியத்தில் மாட்டிக்கிடுவாங்க, தெரியாமல் சில காரியத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் சிக்கிக்கொள்வார்கள். அவங்க உணர்வடைஞ்சு வந்துடுவாங்க, ஆனால் அந்த தெரிஞ்சே போய் மாட்டுறாங்க பாருங்கள், சீக்கிரம் வர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய அடி வாங்கி தான் அது திருந்தோம். நான் ஏதோ உங்களை சொல்கிற மாதிரியே நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். அல்லையா, சொல்ல பார்க்கல. தெரிந்தே சில தவறு, தப்புன்னு தெரியும்,
இது தவறுன்னு தெரியும், ஆனாலும் அதில் போய் விழுவோம் பாருங்க, அதில் போய் மறுபடியும் மாட்டுவோம் பாருங்க. இவனுக்கு தெரியும் தவறான டிக்கெட் எடுத்து தவறான கப்பலில் ஏறி உட்கார்ந்து பிரயாணப்படுகிறோம் என்று தீர்க்கதரிசிக்கு தெரியும். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த கப்பலை நகர்த்தாமலே ஆண்டவர் நிறுத்தி இருக்கலாம். ஆண்டவர் செய்ய நினைச்சு முடிஞ்சா கண்டிப்பாக செஞ்சிருக்கலாம். நின்ன இடத்துலே அந்த கப்பலை நிறுத்தி வைக்க ஆண்டவரால் முடியுமா முடியாதா? முடியும். ஒருவேளை அப்படி கப்பல் நிறுத்தி வச்சிருந்தா, ஒரு மாதம் ஆண்டவர் நிறுத்தி வச்சிருந்தார்னா, இந்த யோனாவும் கப்பலுக்குள்ளேயே படுத்து நல்லா என்ன செஞ்சிருப்பான், தூங்கிக்கிட்டே இருந்திருப்பான், நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, போக வச்சிருவோம், பிரயாணத்தை தொடர வச்சிருவோம், கப்பலில் பிரயாணத்தை தொடங்க செய்து நடுக்கடலில் போய் அங்கே தான் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. தப்புறதுக்கு வழியே இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, உணர்வடைய வேண்டும். அவன் நினைக்கிறான் செத்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாது. நான் இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை விடவே மாட்டாரு. நம்ம எங்க போனாலும் கர்த்தர் விட மாட்டாரு. நம்மளை எதற்கு தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு யோனாக்கு பதிலா இன்னொரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம், இன்னொரு தேவ மனுஷன் அனுப்பியிருக்கலாம். அவர் சொல்றாரு, தேவையில்லை, முடியாது என்று சொல்லுகிறவனை முடியும் என்று சொல்ல வைக்க வேண்டும். அதற்கு தான் நான் யோனாவை தெரிந்தெடுத்தேன். என்னுடைய பிள்ளைகளை மீனுக்கு கட்டளை இட்டு மீனின் வயிற்றுக்குள்ளே அவனை உட்கார வைத்து அவனை உபவாசம் பண்ண வச்சு ஆண்டவரோட ஒப்புரவாகி மூணு நாள் ஜெபம் பண்ண வச்சு அவன் சொல்ற ரெண்டாவதிகார நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹாலேலூயா. சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இட்டு அவனை வெளியே கொண்டு வர செய்து இப்போ சொல்றாரு, நினிவைக்கு போ அப்படிங்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நன்றை கவனியுங்கள். தேவ சித்தத்தை செய்யாதவனாய், தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவனாய் இவன் வாழ்க்கை வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. அவன் நினைச்சிருப்பான், யாரையாவது கொண்டு செய்யட்டும், யாரையாவது கொண்டு ஊழியம் செய்யட்டும், யாரையாவது கொண்டு ஜனங்களை திருத்தட்டும், நான் வரவே மாட்டான் சொல்றாரு. நீ தான் வரணும், உன்னதான் நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய நோக்கத்தை பாருங்க, விடவே இல்லை. இப்போ போய் அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுறான், 40 நாளில் நினைவே கவிழ்க்கப்படும், ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் தங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, ஜனங்கள் உபவாசித்தாங்க, ரெட்டுடித்தாங்க, சாம்பலில் உட்கார்ந்தாங்க, அழுதாங்க. அந்த தேசத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லமை உள்ளவர். தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது மறுபடியும் ஒட்ட வைத்தார். இளையகுமாரன் உணர்வடைந்த போது மறுபடியும் ஒட்ட வைத்தார். இவன் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, ஆண்டவரே நீர் சொல்லுகிற இடத்திற்கு நான் போய்விடுவேன், நீர் சொன்னபடி நான் நடப்பேன் என்று சொன்னானே பாருங்கள், மறுபடியும் ஒட்ட வைத்தார். இஸ்ரவேலர்கள் உலர்ந்து போன எலும்புகளாய் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். எசேக்கியேல் 37 சொல்லுகிறார்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போனோம். உலர்ந்து போன எலும்புகள், ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, தேவனோட ஐக்கியம் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி உலர்ந்து போய் கிடக்கிறாங்க, சிதறி கிடக்கிறாங்க. சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடி அவர்களை ஒட்ட வைக்கிறார். 14 சொல்லுகிறது, என் ஆவியை படிப்பேன், படிங்க, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதை செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் மறுபடியும் உயிர் அடைவீர்கள். நீங்கள் சிதறி போனவர்களாய் அல்ல, நீங்கள் சேனைகளாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவெளியில் தேவ வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். எங்கேயோ வெட்டப்பட்டிருக்கிறோமா? ஏதோ ஆண்டவரோடு உள்ள உறவில வெட்டப்பட்டிருக்கிறோமா? தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் வெட்டப்பட்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், என் ஆவியை அனுப்பி, என் வல்லமையை அனுப்பி, என்னுடைய பிரசன்னத்தை அனுப்பி, என்னுடைய வல்லமை உனக்குள்ளே அனுப்பி, மறுபடியும் நான் ஒட்ட வைக்க வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உலர்ந்து போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிற, உன்னை ஒரு சேனையாய் மாற்ற விரும்புகிறேன், உன்னை நான் உயிரடைய செய்ய விரும்புகிறேன். 2 வாசியுங்கள், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6 அதன் 16 படிக்கலாம். தானியேல் 6:16 வாசியுங்க.
அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கையின் சிங்க கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். 20 வசனத்தை கூட படியுங்கள். 20 வசனம், ராஜா வெளியே வந்தபோது உரத்த சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் வல்லவரா இருந்தாரா என்று தானியேலே கேட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி கட்டி போட்டார். போதும், வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ மனிதனாகிய தானியேல் தேவனுக்கு பிரியமான மனுஷன். தானியேல் தேவனுக்கு பிரியமான மனுஷன். எவ்வளவு உயர்வுகள், எவ்வளவு வாழ்க்கையில மேன்மைகள் வந்த போதிலும் தேவனோடு உள்ள காரியத்தில் உண்மை உள்ளவராய் வாழ்ந்த தேவ மனுஷன். சிலர் பதவி வரும் பொழுது, உயர்வு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் சமூகத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் தேவ மனுஷனாகிய தானியேல் அப்படி அல்ல. எந்த நிலையில் உயர்த்தப்பட்டாலும், எந்த நிலையில் வாழ்க்கையில் மேலே வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகியே போகலை, தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா இருக்கும் பொழுது 3 ஜெபம் பண்ணுறார். தானியேல் தினமும் 3 ஜெபிக்கிற மனுஷன். இப்போ தானியேலுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று தன்னோடு இருக்கிற, தனக்கு மேலே இருக்கிறவர்கள் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டி ராஜாவின் இடத்திலே சொல்லி இவரை சும்மா விடக்கூடாது, எப்படியாயிலும் இவனை பழி வாங்க வேண்டும், இவனை அழிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் வந்த போதிலும் முன்பு செய்து வந்தது போலவே தினமும் 3 ஜபம் பண்ணினார். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியும் 3 ஜபம் பண்றாரு, பிரச்சனை வந்ததுக்கு பிற்பாடும் 3 ஜபம் பண்றார். அல்லேலூயா! அல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். எல்லாம் அவருக்கு எதிராக இருக்கிற நேரத்திலும் ஜபத்தை விடல, சாதகமாக இருக்கிற நேரத்திலும் ஜபத்தை விடல. உண்மையான ஒரு தேவ மனுஷன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தேவனுடைய தொடர்பில் இருந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா! அப்போ எல்லாருக்கும் இவன் மேலே ஒரு எரிச்சல், ஒரு கோபம். எப்பொழுதுமே ஆண்டவரோடு இருக்கிற மனுஷனுக்கு மேலே உலகம் எரிச்சலாக இருக்கும், ரொம்ப கோபப்படுவாங்க. காரணமே இருக்காது, எரிச்சலாக இருக்கும், என்னன்னே தெரியாது, எரிச்சலாக இருக்கும். தேவனோடு இருக்கிற மனுஷனுக்கு உலகம் ஒத்துக்கிடவே ஒத்துக்கிடாது, உலகம் பிடிக்கவே பிடிக்காது. கவனிங்க, இவனை அழிக்க திட்டமிடுகிறான். ஆனால் ராஜாவுக்கு அதில் இஷ்டம் இல்லை, ராஜாவுக்கு தானியேலின் மேல் ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் சொல்லுகிறபடினாலே அவர் சட்டத்தை மீற முடியாது, சொல்லுகிற காரியத்திற்கு இணைந்துதான் போக வேண்டும். ஆனாலும் சிங்கக்கபியில் போடுறதுக்கு எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணி விட்டுட்டு சொல்றாரு, போப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா? ஹல்லேலூயா! உன் கூட இருக்கிறார்ப்பா, ஒன்றும் உனக்கு நடக்காது, போ பாருங்க. உள்ள சிங்கக்கபிக்குள்ளே தேவ மனுஷனை தூக்கி போட்டாச்சு. ஸ்தோத்திரம், ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய் என்ன செய்தார், கட்டி போட்டார். நான் நினைக்கிறேன் தானியேல் அந்த சிங்க குண்டுக்குள்ளே போய் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பார். ஹல்லேலூயா! ஆனால் யாருக்கு தூக்கம் வரல தெரியுமா? ராஜாவுக்கு தூக்கம் வரல. என்னாச்சோ தெரில. சம்பந்தப்பட்ட மனுஷன் நல்லா தூங்குறான், சம்பந்தம் இல்லாத மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், உலகத்தில் அப்படி தான் பாருங்கள். ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறான், ஏதோ ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறான், ஏதோ ஒரு சூழ்நிலை, தன்னை அறியாத ஒரு காரியம் அவனை சுற்றி இருக்கிறது, அவங்க கூட நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க. அதை கேள்விப்பட்டிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன வராது, தூக்கமே வராது, தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. சோத்து எப்படியாவது இதை ஒரு 10 என்ன செய்யணும், சொல்லி ஆகணும். தூக்கம் வராது எதுன்னா, சொல்லாமல் தூக்கம் வராது. எப்படியாவது ஒரு 10 உங்களுக்கு விஷயம் ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, இப்படி ஆக்கும். நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? சோத்துருவோம், இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு தெரியாததுனால தான் நான் சொல்லித்தாரேன், என் மனசை போட்டு அமைச்சிக்கிட்டே இருக்குது, எப்படியாவது ஒரு 10 இந்த நியூஸை என்ன செஞ்சிரு, சொல்லிடு. அப்படி ஒரு 10 சொல்லும்போது சொல்லுவோம், நான் சொன்னதா யாருக்கும், அல்லேலூயா, நான் சொன்னதாட்டு யாருக்கும் சொல்லாதீங்க.
பத்து பேருக்கும் ஃபோன் பண்ணி நான் சொன்னதா யாருக்கும் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கேட்டிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இப்போ தூக்கம் வராது. இந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், யெகோவா இறைம்பாங்க, யெகோவா நிச்சயம்பாங்க, அது எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுபாங்க. இந்த கேள்விப்பட்டிருக்காங்க பாருங்க, இப்போ கேட்ட பத்து பேருக்கும் இப்போ நிம்மதி இல்லை. சொன்ன பத்து பேர் இப்போ நல்லா தூங்குறாங்க. அப்பா மனசுக்குள்ளே இருந்தால் யார்கிட்டையும் ஒரு பத்து பேர்ட்டு என்ன செஞ்சோம் சொல்லியாச்சு. இப்படி சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்போமே நம்ம உலகம் ரசிக்கப்பட்டிருக்கோம். பத்து பேருக்கு சுவிசேஷம் சொல்லாமல் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்க யாராவது சொல்கிறோமா? இல்லைங்க. இந்த பத்து பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், எனக்கு யாருக்காவது ஒரு பத்து பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், இல்லைன்னா எனக்கு சாப்பிட முடியல, எனக்கு தூங்கவே முடியலன்றமா? இல்லை. ஆனால் ஒரு கெட்ட விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை ஒரு பத்து பேருக்கு எப்படியாவது என்ன செய்யணும் சொல்லி. இப்போ அந்த பத்து பேருக்கு நிம்மதி இல்லை, அவங்க நினைக்கிறாங்க சோத்திரம் இதை எப்படியாவது ஒரு பத்து பேருக்கு என்ன செய்யணும் சொல்லணுமே, சொல்லலான்னா நமக்கு நிம்மதி இல்லை. இப்படி தான் ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லாக என்ன செய்யுது. நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன், கெட்ட விஷயம் அல்ல, நல்ல விஷயங்களை சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு பத்து பேருக்கு இயேசுவனை ரட்சிக்கிறார், இயேசுவனை குணமாக்குகிறார், இயேசுவனை விடுவிக்கிறார், சோத்திரம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ அழகாக இருக்கும். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க தோத்திரம். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். ஆமென். கவனிங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரல, தானியேல் தூங்கி கொண்டிருக்கிறான். இவன் எப்பொழுது விடியும், ஐயோ என்ன நடந்தது அப்படி நீங்கள் வந்து பார்த்தா நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன், பிரச்சனைக்குரிய தேவ மனிதர்கள் இந்த உலகத்தின் காரியங்களை கண்டு பயந்து போகிறவர்கள் அல்ல, உலகத்தின் காரியங்களை கண்டு சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. அவர்களுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. ஹல்லேலூயா. வரட்டுமே, பிரச்சனை பார்த்துக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரியா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா? வல்லவராய் இருந்தார், வல்லவராய் இருந்தார். எத்தனையோ பாடுகளுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சில சேதங்களை உண்டு பண்ண சத்துரு நினைக்கலாம். அருமையான வசனம் சொல்லுகிறது, சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. ஆமென். சேதம் ஒன்றும் வராதபடிக்கு அவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். இந்த உலகம் நம்மளை சேதப்படுத்த நினைக்குது, இந்த சமுதாயம் சேதப்படுத்த நினைக்குது, குடும்ப ஆசீர்வாதத்தை சத்துருவானவன் சேதப்படுத்த நினைக்கிறான், குடும்ப உறவுகளை சேதப்படுத்த நினைக்கிறான், வாழ்க்கையில் எழும்பி வருகிற எத்தனையோ பிரச்சனைகளினாலே நம்மை சேதப்படுத்த நினைக்கிறான். நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிற பொருளாதாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் அழிக்கவும் சேதப்படுத்தவும் நினைக்கிறான். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரோடு கூட இருக்கிற தேவ மனிதர்களை, ஆண்டவரோடு கூட வாழ்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. உன் சரீரம் சேதப்படாது, உன் ஆத்மா சேதப்படாது, உன்னுடைய வாழ்க்கை சேதப்படாது. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கையை சேதப்படுத்த முடியாது, உன் விசுவாசத்தை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதங்களை சேதப்படுத்துவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அவர் நம்மை தப்புவிக்க, சத்தமா சொல்லுங்க, வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, எனக்கு பின்னே வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, எபேசியர் 3:20 வாசிங்க. எபேசியர் 3:20 வசனத்தை படிக்கலாம். நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைவுகள் ஒன்று இருக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்கு, நம்முடைய வேண்டுதல் ஒன்று இருக்கு, நம்முடைய விசுவாசம்னு ஒன்று இருக்கு. நம்ம சில காரியத்தை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் ரொம்ப தாழ்வாகவே நினைக்கிறோம். ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும், ஒரு சின்ன வீடு கட்டினா போதும், ஒரு சின்ன வாகனம் வாங்கினா போதும், சோத்துறோம், ஏதோ சின்ன குடும்பம் தானே அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம். இது இப்படியே இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாகவே செய்வாராம். அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாய் செய்கிறவர், நீ நினைப்பதற்கு அதிகமாய் செய்கிறவர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிறவர் தேவனுடைய பிள்ளைகளே. மனுஷனுடைய நினைவுகள் அப்படிதான், மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அப்படித்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒன்று அழைச்சார் பாருங்க. மனுஷனுடைய அந்த நினைவுக்கும் தேவனுடைய நினைவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டாரு, உன் தேசத்தையும், 12 சொல்றாரு ஆதியாகமத்தில், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ உன் குடும்பத்தோட எந்த உறவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து உன் தேசத்தோட எந்த உறவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுறணும். எனக்கு சொத்து வேணும், எனக்கு சுகம் வேணும், எங்கள் அப்பாக்கு சொத்து எனக்கும் வேணும் அப்படிலாம் இருக்க கேட்கக்கூடாதுப்பா. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போது ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, என்னோட கர்த்தர் பேசுகிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆபிரகாமனுடைய தகப்பனாகிய தேராக என்று சொல்லுகிறவன் விக்கிரகங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். அப்ப அவங்க என்ன சொல்லி இருப்பாங்க, இப்படி இப்ப இந்த காலத்துல உலகம் என்ன சொல்லும், பாரு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, நம்ம ஊரை விட்டுட்டு, நம்முடைய எல்லாத்தையும் விட்டுட்டு, இயேசு என்ன ரட்சித்தார், இயேசு என்ன ரட்சித்தார், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், நீ போனியன்னா பாரு ஒரு நாள் வரும், பிச்சை தான் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒன்றும் வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், தேசம் வேண்டாம், உறவு வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு என்ன அழைச்சாரு, இயேசு என்ன கூப்பிட்டுட்டாருன்னு போறா பாரு, பாரு ஒரு நாள் நீ உணருவாய், நல்லா யோசித்துட்டு போ. நம்ம சொல்லுவோம், என்ன வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவே போதும். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது ஒன்றும் வேண்டாப்பா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வர்றாருனா, ஆபிரகாமுடைய நினைவுகளுக்கு மேலாக கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிற தெரியுமா, பூமி தாங்க கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாராம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மனிதனுடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். மனுஷன் நினைக்கலாம், உங்களை பார்த்து சொல்லலாம், பாரு நாங்கெல்லாம் நல்லா தானே இருக்கோம், நாங்கெல்லாம் நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீ தானே எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் ஜெபம் கூட்டம் கூட்டம் தோத்துறோம் தோத்துறோம், எப்போ பார்த்தாலும் இரவும் பகலும் பாராம ஆண்டவரேன்னு போறி, என்ன நடக்குது உனக்கு, என்னதான் நடக்குது, நாள் ஒன்று வரும், நாள் ஒன்று வரும், அவர் உங்களை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவார். யோசேப்பை தூக்கி குழியில் தூக்கி போட்டுட்டு யோசேப்பு செத்து போயிட்டான், இதோடு அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு வரான். காலம் ஒன்று வந்தது, கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். ஹல்லேலூயா. மனுஷன் நினைத்தான் யோசேப்பு அழிஞ்சான்னு, கர்த்தர் நினைத்தார் யோசேப்பின் வாழ்வு என்மதாப்பா உயரப்போகுது. ஒரு நாள் வருது, ஒரு நாள் வருது, கர்த்தர் அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை ஒரு உயர்ந்த நிலையிலே பதவியில் அவனை உட்கார வைத்திருக்கிறார். அவங்க கிட்ட இவன் அத்தனை வரை சாக்கு பையை எடுத்துக்கிட்டு பஞ்ச காலத்தில் ஆகாரம் வாங்க வரும் பொழுது யோசேப்பு நினைச்சான், நீ நினைச்சா நான் செத்தேன்னு. ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், எங்க வச்சிருக்காரு பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நினைவுகள் பெரிதாய் இருக்கிறது. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய், எல்லாரும் சொல்லுங்க அதிகமாய், கொஞ்சம் மெதுவா சொல்லிருங்க அதிகமாய். அல்லேலூயா. அந்த வார்த்தை அழுத்தி சொல்லுங்க, அதிகமாய் செய்ய வல்லமை. ஆமே. நடக்காது, நடக்காது, உனக்கு நடக்காது, உலகம் சொல்லுது உனக்கு நடக்காது, உன் குடும்பத்துக்கு இதெல்லாம் லைக் இல்லை, உன் வீட்டுக்கு இதெல்லாம் வராது, நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு சாத்தியமே இல்லை. ஏ சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே போட்டோம், கர்த்தர் ஒன்று அடுத்த படி அடுத்த படி அடுத்த படி அடுத்த படி அடுத்த படி ஏற ஏற ஏற ஒரு நாளில் உன்னை ஒரு ஸ்தானத்தில் உட்கார வைப்பார். அப்போ அவன் பார்த்து சொல்லுவான், ஹல்லேலூயா, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கலையே, இவங்க இப்படி வாழ்வார்கள் நான் நினைக்கலையே, இவங்க இப்படி உயர்வார்கள் நான் நினைக்கலையே. என் ஆண்டவர் யார் தெரியுமா, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர். இது நடக்க போகுது உங்களுக்கு, இது உங்களுக்கு நடக்க போகுது, உங்க வீட்டில் நடக்க போகுது, உங்க குடும்பத்தில் நடக்க போகுது. நீ தேறவே மாட்டான்னு சொன்னாங்க, நீ வாழ்க்கை உயரவே மாட்டான்னு சொன்னாங்க. நாள் ஒன்று வருது, காலங்கள் இருக்கிறது, சத்துருக்குடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. உன் காது கேட்க சொன்னார்களே, அவர்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உன் நிலைமைகளை மாற்ற போறாரு. செய்ய ஆமென். வல்லமை உள்ளவர், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒட்ட வைக்க, மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவர். அவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். அவர் நமக்கு அதிகமாய் செய்ய வல்லவர்.
எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து எந்த சேதமும் உனக்கு வருவதில்லை, எந்த சேதமும் உனக்கு வருவதில்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஒரு சேதமும் உனக்கு வராது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒரு சேதமும் வராது. உன்னை தப்புவிக்கும்படியாகவும் உன்னை ரட்சிக்கும்படியாகவும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றப் போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். சிங்க கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சரணம் மட்டும் கரங்களை தட்டி நம்ம பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஏய்மை.

மகிமை. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எனக்கு பின்னாலே வருகிறவர் என்னிலும் அல்லவர், அவர் ஓட்ட வைக்க வல்லவர். ஹல்லேலூயா. மறுபடியும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமா இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, தருவாராக. தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் தேவன் தந்த வார்த்தைகளுக்காக. நன்றி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு அந்த நாளில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். வியாதிகள், பலவீனங்கள், விக்கினங்கள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சத்துருவின் கிரியைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

குட்டி விடுதலையோடு. எல்லா தேவர்களை பார்க்கிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். ஹலலூயா. ஆமே நாமே நாமே. நம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து தேவ பலனை நமக்கு தருகின்ற ஆண்டவர். எப்பெல்லாம் வாழ்க்கையிலே சோர்ந்து தளர்ந்து போகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு பலன் தந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், பலன் இல்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கி நீரே ஆண்டவரே, திடமில்லாத நேரத்திலே திடமனம் தந்து என்னை நீர் நடத்தி நீரே ஆண்டவரே. வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் மனம் தளர்ந்தது உண்டு, சோர்ந்து போனது உண்டு. ஆனாலும் அந்த நேரத்தில் உம்முடைய பலனை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தின தெய்வம் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா. ஆண்டுடைய சமூகத்தை நம்ம எல்லாரும் இணைந்து சொல்ல போகிறோம், அந்த பலனை எங்களுக்கு தாரும், இந்த திடனை எங்களுக்கு தாரும். இன்னும் இன்னும் கர்த்தருக்காக நாங்கள் நிற்கும்படியாக அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக.

வழியில நடக்க முடியுமா? இந்த பாதையில போக முடியுமா? எத்தனையோ தடுமாற்றங்கள், கால்கள் இடறுகிற சூழ்நிலைகள், தொடர்ந்து பயணம் செய்ய முடியுமா என்கிற கேள்வியில் வாழ்க்கையில் எழும்பி வரும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார், பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சோர்ந்து போக கர்த்தர் நமக்கு விடவில்லை. இப்பொழுதெல்லாம் உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறோமோ, இப்பொழுதா தேவ பலன் எனக்கு தேவை என்று கேட்கிறோமோ, அப்பொழுதா அவருடைய பலனை நமக்கு தருவாரா? ஆண்டவர், இன்னும் அந்த பலம் எங்களுக்கு வேண்டப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது பலன் உண்டாகும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்க ஆண்டவர்

ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வார்த்தையில உண்மையுள்ள தேவன். எத்தனை பேர் இந்த காலவெளியில உண்மையாய் சொல்ல முடியும், அவர் ஒருபோது என்னை விட்டு விலகவில்லை, அவர் ஒருபோது என்னை கைவிடவில்லை, கைவிட

ஆமென். அவரை துதிப்பதும் உன்னதமான தேவனை கீர்த்தனம் பண்ணுவதும் அது எவ்வளவு மகிமையாயிருக்கிறது, அது எவ்வளவு ஏற்றதாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோமா, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு. அலலூயா, ஒரு பழைய பாடல் தானே. நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஒரு சரணத்தை பாடி நம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அலலூயா, அலலூயா.

காக்கும் கரம் கொண்டு கர்த்தர் என்னை பாதுகாத்தார். யோர்தான் நதி போன்ற சூழ்நிலைகள் எழும்பி வந்த போதிலும் கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தார். ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத நேசர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினார், எங்களை நடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 11:10 நாம் வாசி கேட்போம். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். அதனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவனை அடையாளம் காட்டுகிறார். அது எப்படி அப்படின்னாக்கா, ஏற்கனவே எழுதப்பட்டபடி, இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் உன் வழியை உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்று யோவானை குறித்து அடையாளம் காட்டுகிறார். அதிலையும் பழைய ஏற்பாட்டிலே இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளதை இவர் என்ன செய்கிறார், இங்கே மென்ஷன் பண்ணுறார், இங்கே வந்து குறிப்பிடுகிறார். அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3:1 அது எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:1, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதருமான தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த தூதன், வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக முன்னே அனுப்பப்பட்ட தூதனாக யோவான் ஸ்தானகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளம் காட்டுறார். யோவான் ஸ்தானகன் ஆண்டவர் அடையாளம் காட்டுறார், இதோ தேவா ஆட்டுக்குட்டி, இவர் பாதரட்சியை அவுப்பதுக்கு நான் தகுதி அல்ல, இவர் நான் வந்து தண்ணியினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், இவர் ஆவினாலே என்ன செய்கிறாரு, ஜலத்தினாலும் ஆவினாலேயும் ரத்தத்தினாலையும் என்ன செய்கிறாரு, அவர் ஞானஸ்தானம் கொடுப்பாரு அக்னினாலேயும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக தேவனுடைய குமாரனாக யோவான் அங்கே அறிமுகம் பண்ணுறார். அதே யோவானை ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், இவர் தான் எனக்கு முன்பாக அனுப்பப்படுகிற தேவ தூதன் என்ன சொல்கிறார், நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான் அப்படின்றார். எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார். இன்னைக்கு வழியை ஆயத்தம் பண்ணப்பட்ட முன் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லணும். ஏனென்றால் அவருடைய 2வது வருகையில் நாம் உட்காந்துருக்கிறோம். ஆமென். இன்றைக்கி 2வது வருகைக்கு நாம் என்ன ஆயத்தப்படுத்தணும், யோவான் வழி ஆயத்தப்படுத்தினான், ஆண்டவர் வரப்போகிறாரு மனம் திரும்புங்கள்னு எச்சரிப்பு கொடுத்தான், மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், ஊழியம் பண்ணான். இன்றைக்கி 2வது வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிற நீ நானும் தான் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட யோவான்கள். ஆமென். இந்த யோவானாக இருக்கிற நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம், இன்றைக்கி வழி ஆயத்தப்படுத்துகிறோமா, மக்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துகிறோமா, இன்றைக்கி ஆத்தும் ஆதாயம் பண்ணுகிறோமா? பாருங்கள், ஆண்டவர் அன்பானிலே இன்றைக்கி அதை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறார். அந்த 11வது வசனத்தில் மத்தேயு 11:11 சொல்கிறாரு, திரியினிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அந்த பெண்கள் வயிற்றில் பிறந்த இந்த நாள் முதல் கொண்டு உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அப்படி பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானகனை போல ஒரு பெரியவனும் கிடையாதான்றார். ஒரு பெரியவனும் இல்லைன்றார். அப்படி சொல்லிட்டு ஒருவனும் எழும்பினதில்லை ஆகிலும், அந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அப்படிப்பட்ட பெரியவனாக இருக்கிற யோவானை பார்க்கிலும் ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். அப்போ பாருங்கள், யோவான் ஸ்நானகனை விட பரலோக ராஜ்யத்தில் ஒரு சின்ன போஸ்டிங்கில் சின்ன வேலையில் சின்ன இடத்த நீ பிடிச்சிருந்தா அது போதும், யோவான் ஸ்நானனோட நீ பெரியவன்டான்ற. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் மதிக்கிறார், உனக்கு எனக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுக்குறார், இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா யோவானை விட பெரியவன் ஒருத்தனும் இல்லைன்றார், ஸ்திரீன் இடத்துல பிறந்தவன் அந்த யோவான் ஸ்நானகன் இன்னைக்கு பரலோகத்தில் அவர் கூட இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி நீ நானா அந்த பரலோகத்தில் போய் ஒரு சின்ன இடத்த பிடிச்சாலே யோவான் ஸ்நானம் விட பெரியவன்டா நின்றுன்றார். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த பரலோகத்து மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரலோகத்தில் இன்றைக்கி நம்ம பூலோகத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு என்னென்னோ செய்கிறோம், புரியுது, இன்றைக்கி என்னென்னோ செய்கிறோம். அந்த இந்த இந்த இன்ஜெக்ஷன் இந்த கொரோனாவுக்கு பிடிக்கிறதுக்கு வாங்கிறதுக்கு அவனும் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி க்யூவில் நிற்கிறானோ இடத்த பிடிக்கிறானோ. இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி உண்மையிலே நான் சொல்கிறேன், என் பொண்ணுக்கு எல்கேஜி சீட்டு வாங்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது இங்கே நெய்வேலியில், அந்த ஸ்கூலில் போயிட்டு மூணு நாளைக்கு முன்னாடி சீட்டு போட்டு வச்சுக்கிறாங்க, இடம் பிடிக்கிறாங்களாம் க்யூவில் நிற்கிறதுக்கு. எல்லோரும் சொல்கிறாங்க, முதல் வருஷம் சொன்ன உடனே கோட்டை விட்டோம், ரெண்டாவது வருஷம் போயிட்டு நானும் அதே போல் ஒரு ஆளை செட் பண்ணி மூணு நாளைக்கு முன்னாடியே நிற்க வச்சாச்சு. ஒரு எல்கேஜியில் சீட்டு வாங்கிறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், விழிப்பாக இருக்கிறோம். அன்பான்லே பரலோகத்தில் சீட்டு வாங்கிறதுக்கு பரலோகத்தில் போகிறதுக்கு நம்ம என்னத்தை முயற்சிகளை எடுத்தோம், என்ன பிரயாசப்பட்டோம். சிறியவனாய் இருக்கிறவன் பரலோகத்தில், அந்த சிறியவன் பெரியவன் என்று எப்படி பரலோகத்தில் கணக்கிடப்படுகிறதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணலாமா? உண்மையிலே கேள்வி தானே அது. சிறியவன் என்று எப்படி இட போடுறாரு, பெரியவன் என்று எப்படி, அதாவது நீ சின்னவனாக போய் பரலோகத்தில் நீ உக்காந்தாலே நீ யாருக்கு பெரியவனாக இருக்கிற, யோவான் ஸ்நானகன் பெரிய. அப்போ பரலோகத்தில் எந்த தகுதியை வச்சு நம்மளை சின்னவன் பெரியவன் ஆண்டவர் இட போடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அதுக்கு ஆன்சர் எங்கே ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் அழகாக மத்திய ஐந்தில் வந்து காமிச்சார் எனக்கு. என்ன பாருங்கள், மத்திய ஐந்தாவது அதிகாரம் 19வது வசனத்தில் இன்றைக்கி சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையும் மீறி, சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அப்போ பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் பெரியவன் என்று எதை வச்சு கணக்கு பண்ணுறாரு, எதை வச்சு எடை போடுறாரு, எதை வச்சு மெஷர் பண்ணுறாரு அப்படின்னாக்கா இந்த மத்தேயு 5:19 வச்சு தான். ஆமேன். இந்த மத்தேயு 5:19 வச்சு தான் இன்றைக்கி எடை போடுறாரு, பரலோகத்தில் நீ பெரியவனாக இருக்கிறியா சிறியவனாக இருக்கிறியான்னு. அப்போ பாருங்கள், இவ்விதமாய் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், ஆண்டவர் சொன்ன அந்த கற்பனைகள், அந்த ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகள், ஆண்டவர் சொன்ன அன்பாயிரு, தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, நீடிய சாந்தமாயிரு, மன்னிக்கிற இருதயத்தை கொண்டுரு, இப்படிப்பட்ட அந்த கற்பனைகள் ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லிட்டு போனாரோ அந்த கற்பனைகளை கை கொண்டு சிறிதானது ஒன்றையும் மீறி, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஒதுக்கப்பட்டு இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த கற்பனையெல்லாம் மீறி, சிறிதானது ஒன்றையும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன். இன்னைக்கு இப்படி சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு ஞாபகம், ஒருத்தனுடைய ஞாபகம் தான் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா பாருங்கள், இது இந்த 19 சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து 17:18 சொல்கிறார். 17:18 மத்தேயோ 5:17 என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுறதுக்கே வந்தேன். அப்போ நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நியாயப்பிரமாணத்துக்கு எகேன்ஸ்டாக நான் செயல்பட வரல. இன்றைக்கி ஆண்டவர் மேலே குற்றச்சாட்டே யூதர்கள் என்ன வைத்தாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறான், மீறுறான். ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த அது சனிக்கிழமை ஓய்வு நாள் இவர் என்ன செய்கிறாரு, மீறுறாரு. ஓய்வு நாளில் போய் எல்லாரையும் சுகப்படுத்துகிறாரு, இப்படி நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறார் இவர், மீறுறாரு அப்படின் தான் அவர் மேலே குற்றச்சாட்டே வைத்தாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை நான் மீறுறதுக்காக நான் வரல, அதை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்கிறாங்க. ஒன்று கூட ஒழிந்து போகாது, ஏன்னா இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் ஆண்டவரால் மோசேக்கு அருளப்பட்டது, அதில் ஒன்றும் குறைவில்லாத அது கரெக்டாக நிறைவேற்றது தான் வந்தேன், அது நிறைவேற்றி முடித்தார். ஒரு மனுஷனால் அது நிறைவேற்ற முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து அதை நிறைவேற்றி பழுதற்ற பலியாக அவர் என்ன செஞ்சார், அவர் பலியாக நமக்காக என்ன செஞ்சார், இந்த நியாயப்பிரமாணத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டு தான் அவர் இறந்தார், அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தான் சொல்கிறார், ஒரு எழுத்தும் அவர் என்ன செய்யலை, அதில் மறிக்கலை, அது ஒரு எழுத்தும் ஒழிந்து போகாது. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், அப்போ எந்த கற்பனைகள், அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த கற்பனைகள், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட அந்த கற்பனைகள் மோசேயினால், ஒரு சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி, எதையும் மீறி அதை போதிக்கிறவன், அவர்களுக்கு அவிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அதுதான் திரும்பி அடுத்தது 20வது வசனத்தில் சொல்லி முடிக்கிறாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ பரலோகத்தில் நீ பிரவேசிக்கணும்னாலே அவர்களை காட்டிலும் உங்கள்கிட்ட அதிக நீதியை எதிர்பார்க்கிறார், என்கிட்ட அதிக நீதியை எதிர்பார்க்கிறார், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்ற பக்தர்கிட்ட அதிக நீதியை எதிர்பார்க்கிறார். இந்த அதிக நீதி எது எது அப்படின்னாக்கா, ஆண்டவர் மத்தேயு 5:6-7 பைபிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு எங்கெங்கெல்லாம் சொல்கிறாரோ அதுதான் அதிக நீதி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, அது 10 கட்டளையில் 1, அதை நம்ம கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டவர் இங்கே கூடுதலாக அதிக நீதியில் ஒன்றே என்ன வழிநடத்துகிறாருன்னா, அடுத்தவனை கோச்சிக்கக்கூடாதுன்றது அதிக நீதின்றார். கோபித்து கொள்ளாதல் இருப்பது அதிக நீதின்றார். கொலை செய்யாதிருப்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நீதி, ஆனால் கோபித்து கொள்ளாதிருப்பது அதிக நீதி. அப்போ இதையும் நீ கை கொண்டு போதிக்கிறவனாக இருந்தாக்கா நீ பெரியவனாக இருக்க, இல்லைன்னா நீ சின்னவனாக இருப்ப. ஆனால் அந்த சின்ன ஒரு போஸ்ட் கூட கிடைச்சாலும் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார், யோவானை விட நீ என்னவாயிட்ட, பெரியவனாக இருப்பன்னு. அன்பவன்லே, இன்றைக்கி நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நாம் என்ன முயற்சி எடுத்தோம், அந்த பரலோக ராஜ்யம் இன்றைக்கி பாருங்கள் மத்தேயு 11:13 இன்றைக்கி சொல்கிறாரு, இது 12 யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இது வரைக்கும், எது வரைக்கும், அப்போ இன்றைக்கி ஓன் காலம் வரைக்கும் ஏன் காலம் வரைக்கும், யோவான் ஸ்நானன் காலத்திலேருந்து இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது தான். என்னதான் பலவந்தம் பண்ணப்படுகிறதுனா, கம்பல் பண்ணப்படுகிறாரு. எப்பா திரும்பி வாங்க, கம்பல் பண்ணுறாரு, வாங்க வருந்தி கூப்பிட்றாரு, கெட்டு போயிடாத, நரகத்துக்கு போயிடாத, நரகத்துக்கு போயிடாத, கம்பல் பண்ணப்படுகிறது, கட்டாயப்படுத்தப்படுகிறது. அந்த பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். யாரெல்லாம் சரி கப்பல் பண்ணி கூப்பிட்றானே, சில பேர் என்ன செய்வான், நீ வேண்டா வெறுப்பாக வருவான் ஆலயத்துக்கு, நீ எப்படியாவது கம்பல் பண்ணி கூப்பிடு, வருந்தி கூப்பிடு, இன்றைக்கி வருந்தி கூப்பிட்டு எப்படியாவது அவனை உட்கார்ந்து ஆலயத்தில் உட்கார வச்சு ஆண்டவுடைய வார்த்தையை கேட்கவை, ஆண்டவுடைய வார்த்தை அவனை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ கட்டாயப்படுத்தப்படுகிறதுன்னாரு. இன்றைக்கி உண்மையிலே சில பேர் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, கட்டாயப்படுத்துறேன்னு நினைப்பான். உண்மையிலே நேற்று நல்ல ஒரு சாட்சி கேட்டேன், ஒரு கலா அப்படின்ற ஒரு பிரகாஷ் அப்படின்ற ஒரு அம்மா சாட்சி. அப்போ அந்த அம்மாட்ட ஒருத்தர் இன்ட்ரிவியூ பண்ணுறார், இந்த கிறிஸ்தவர்களை பார்த்தாலே எல்லாரும் மதம் மாற்றுறாங்க, எல்லாரும் இப்படி செய்கிறாங்க, எல்லாரும் ஆண்டுகிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி மதம் மாற்றுறத வேலை பண்ணுறாங்களே, நீங்கள் அதுக்கு எப்படி நினைக்கிறீங்கன்னொன்னே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நம்ம மதம் மாற்றுற வேலையெல்லாம் நாங்கள் செய்யலை, அவன் நரகத்தில் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் எனக்கு அதை அப்படி தான் எனக்கு உணர்த்தினாருன்னார். என்னென்னா அவங்க இந்துவாக இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டு அவங்க ஜெபிக்கிறதுலாம் ஆண்டவர் செஞ்ச உடனே அவங்க சொன்னாங்களாம், இயேசு எனக்கு மட்டும்தான் நினச்சாங்களாம். எப்படி, என் புருஷன் எனக்கு மட்டும்தான் நினைப்பாங்க, ஆனால் இயேசு என்ன நினச்சாங்களாம், இயேசு இவ்வளோ நீங்கள் ஜெபிச்சா இவ்வளோலாம் தரீங்களே, நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும், மற்றவங்க யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் இவனை பற்றி, முந்தாண்டிலே நான் உன்னை முடிச்சு வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்போ தான் இயேசு ஆண்டவர் என்ன சொன்னாரான், படி லூக்கா 19 எடுத்து படி அப்படின்னாராம். அதில் லாஸ்டரு ஐஸ்வர்யவான் கதை, அந்த கதையை படித்த உடனே அவங்க தேம்பி தேம்பி அழுது ஒப்பு கொடுத்தான். என்னென்னா லாசுரு அவன் ஆபிரகாம் மடியில் இருந்தான், பிச்சைக்காரன் இருந்தவன், பணக்காரன் அந்த ஐஸ்வர்யவன் எங்கே இருந்தான், நரகத்தில் அவன் வாழ்ந்தான். அவன் சொல்கிறான், ஐயோ இந்த லாசுரு அனுப்பி அங்கே என் அண்ணன் தம்பிலாம் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு போய் சொல்லு, நரகம் உண்டு பரலோகம் உண்டுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னா, அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரான், டேய் அங்கே தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரனும் சொல்கிறத உன் அண்ணன் தம்பி கேட்டாலே போதும், அவன் செத்து போனவன் வந்து சொன்னால் தான் கேட்பான்ல, அவன் கேட்க மாட்டான்னு. அப்போ பாருங்கள், அந்த நரகம் நீ தப்பிக்கணும்ன்ட்டு இன்றைக்கி பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நரகத்துக்கு தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பரலோகத்தை பற்றி நீ என்ன செய் கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு சொல்லு, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவன் ஆத்மா நரகத்தில் போய் சாகக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி சுவிசேஷம் பலவந்தம் பண்ணப்படுகிறதாம். இப்போ புரிஞ்சிச்சா? இன்றைக்கி நாம் இன்றைக்கி ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற நீ நானும் எல்லாருமேலையும் உந்த கடமை. அதனால் அந்த அம்மா என்ன செஞ்சு அன்னியிலிருந்து சுவிசேஷத்தை யார் பார்க்குறவங்க போகிறவங்கலாம் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்குது சொல்லிகிட்ருக்குறேன் அப்படின்னுச்சு. இது மதம் மாத்திர வேலை கிடையாது, உன் ஆத்மாவை தப்பி வைக்கிற வேலை, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலை, நரகத்திலேருந்து தப்பிக்கிற வேலைன்ற அந்த பெரிய வேலையை தான் இன்றைக்கி உன்கிட்ட கொடுத்துருக்குறாரு. அதை செய்ய யோவான் ஸ்தானகனை விட பெரிய ஆளாக நீ பரலோகத்தில் பெரியவனாக இருப்பாய் என்று சொல்கிறார். ஒப்பு கொடுப்போம்மா, செபிப்போம்மா. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசினீரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய அழைப்பை மறந்து, எங்களுடைய ஆண்டவரே வேலையை மறந்து நாங்கள் கண் சுருகி போய் இருக்கிறோம் ஆண்டவரே, சுயநலமாக இருக்கிறோம். அதெல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய நாமத்தை நிரூபிக்க, உம்முடைய சுவிசேஷத்தை பலவந்தப்படுத்த, அநேகரை ஆண்டவரே ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க, அந்த நரகத்துக்கு தப்பி வைக்க என்னை எங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீரே கிருபை காட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமானுடைய சதி திட்டத்தினாலே யூதருக்கு விரோதமாய் சட்டம் எழுதப்படுகிறது. யூத ஜனங்கள் அழுது முறையிடுகிறார்கள். மொர்தெகாய் ரெட்டொடுத்தி கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது எஸ்தர் என்ன செய்கிறாள் என்றால் ஆள் அனுப்பி விசாரிக்கிறாள். விசாரிக்கும் போது மொர்தெகாய் சொல்லிவிடுகிறான், நீ ராஜாவினிடத்தில் பேசு, நம்முடைய காரியத்துக்காக பேசு என்று சொல்லும்போது எஸ்தர் சில காரணங்களை சொல்லி பின்வாங்க பார்க்கிறார்கள். அப்பொழுது மொர்தெகாய் தெளிவாய் சொல்லிவிட்டார்கள், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும், ஆனால் உனக்கு அழிவு வரும் என்பதில் சந்தேகமில்லை என்று ஒரு எச்சரிப்போடு மொர்தெகாய் சொல்லும்போது எஸ்தர் என்ன செய்கிறார்கள் என்றால் மொர்தெகாய்க்கு மீண்டும் சொல்லி அனுப்புகிறார்கள், நாம் உபவாசிக்கலாம், நானும் தாதிமார்களும் இங்கே உபவாசிக்கிறோம், நீங்களும் ஜனங்களும் உபவாசியுங்கள், அதன் பிறகு நான் ராஜாவின் இடத்திலே செல்லுகிறேன் என்று சொல்லி எஸ்தர் உபவாசிக்கிறாள். உபவாசித்து செவித்து அதன் பிறகு அரண்மனைக்கு போகிறாள். பல நேரத்தில் நாம் இதே போல தான் பல காரணங்களை முன்வைத்து அவரிடத்தில் செல்லாமல் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான், அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்கும் பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவரிடத்துல தைரியமாய் நெருங்கும் சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். இவள் காரணங்களை சொல்லி இவளுக்கான இடத்தில் இருந்த மட்டும் இவளுக்கு ராஜாவின் தயை என்றால் என்னவென்று தெரியவில்லை, அதை அவள் ருசி தெரியவில்லை. எப்பொழுது இந்த காரணங்களையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு ராஜாவின் இடத்தில் போனாளோ, வேதம் சொல்லுகிறது ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயை கிடைத்தது. ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை நீட்டினான், அதுதான் தயவின் செங்கோல். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது எஸ்தர் கிட்ட வந்து அந்த கோலின் நுனியை தொட்டாள். தயையை ருசிக்க வேண்டுமா? கர்த்தரிடத்துல, அவரிடத்துல, அவர் அண்டையிலே நெருங்க நெருங்க நம்மால் தேவனுடைய தயவை ருசித்து அறிய முடியும். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய தயையின் செங்கோலை நீட்டி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவர் அண்டை நெருங்கி அதை தொட்டு ருசிக்க போகிறீர்கள்? யோவான் நிருபம் எழுதும் போது 1 யோவான் 1:1 சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீர்களா? எங்கள் கைகளால் தொட்டதுமான அவருடைய வார்த்தை. நெருங்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். யார் தேவனை நெருங்குகிறார்களோ அவருடைய தயவை ருசித்தறிவார்கள். இங்கே ராஜாவின் பொற்செங்கோல் நீட்டப்பட்டு எஸ்தர் அந்த கோலை தொட்ட மாத்திரத்தில் ராஜாவின் இடத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமோ, உன் விண்ணப்பம் என்ன, உனக்கு என்ன செய்யணும், நீ கேளு, ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் என்று. அப்படி என்றால் தயையை ருசித்தறிகிறவனுக்கு ஆமென், விண்ணப்பங்களுக்கான பதிலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பரலோக ராஜா நெருங்கி அண்டி கொண்டு அவருடைய தயவை ருசித்தறிந்து அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். தள்ளி நிற்க மட்டும் தயையை குறித்து கேட்க தான் முடியுமே தவிர ருசித்தறிய முடியாது. 4வது அதிகாரத்தில் ராஜாவின் தயையை குறித்து எஸ்தர் கேள்விப்படுகிறார், ஆனால் 5வது அதிகாரத்தில் கிட்ட வந்தபோது அதை ருசித்தறிகிறாள். தூரத்திலிருந்து கேள்விப்படுவதை விடவும் கிட்டே வந்து தொட்டு ருசித்தறிவது மேன்மை. இந்த மேன்மையை அடைய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, தயையுள்ளவர் நீர், உங்கள் தயவினால் எங்களை நிற்க வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய தயவை நாங்கள் ருசித்தறியும்படிக்கு எங்களை இன்னும் கிட்டி சேர்த்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7வது வசனம். 1918 அக்டோபர் மாதம் செக்கோஸ்லோவாக்கியா என்ற ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டது. 1993 அது இரு வெவ்வேறு குடியரசாக பிரிக்கப்படும் வரை ஒரே நாடாக இருந்தது. இந்த தனி நாட்டை உருவாக்க அரும்பாடுபட்டவர் டாக்டர் தாமஸ் மசாரிக். இவர் தன்னுடைய சுயசரிதையில் செக்கோஸ்லோவாக்கியா என்ற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக தான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது என்று கூறியுள்ளார். மேலும் அவர், ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு நாம் முன்னேறும்போது கஷ்டங்கள் வரலாம், ஆனால் நம் லட்சியத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் அதை அடைய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்துள்ளார். அழிந்து போகக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குபவர்கள் உயர்ந்த லட்சியத்தோடு தங்களை அதற்காக அர்ப்பணிக்கும் போது வரப்போகும் அழிவில்லாத அசையாத தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்யும் நாம் சோர்ந்து போகலாமா? அநேக சமயங்களில் நமக்கு தேவனை ஆராதிப்பதில் அல்லது ஊழியம் செய்வதில் பல சோர்வுகள் வந்துவிடுகின்றன. நம் கைகளை தளர விடாமல் திடன் கொண்டால் தேவன் ஏற்ற நேரத்தில் நம் கிரியைகளுக்கு பலனை கட்டளையிடுவார். தாவீதை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் செய்த போதிலும் உடனடியாக தாவீது அரசனாகிவிடவில்லை. பல கஷ்டங்களை சந்திக்க நேர்ந்தது. தாவீதுக்கு முன்பு ராஜாவாக இருந்த சவுலினால் தாவீது துரத்தப்பட நேர்ந்தது. ஆனால் தாவீது மனம் தளரவில்லை. தன் கைகளின் சுத்தத்திற்கும் மன உண்மைக்கும் தக்கதாக தேவன் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பினார். தாவீது நம்பியதைப் போலவே தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும் வாய்ப்பை தாவீது பெற்றார். அவருடைய காலத்தில் ஜனங்களை தேவனுக்கு நேராக அவர் வழி நடத்தினார். ஆம் பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்முடைய அழைப்பிலும் நோக்கத்திலும் நாம் நிலைத்திருந்தால் நம்முடைய வெற்றி நிச்சயம். தேவன் நம் கைகளின் கிரியைகளுக்கு கண்டிப்பாக பலன் தருவார். ஆகவே நம் கைகளை தளர விடாமல் திடன் கொள்ளுவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 14:25. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் யாரும் கிரியை செய்ய முடியாத காரியங்களில் சூழ்நிலைகளில் கடந்து வந்து உங்களை மீட்டு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பாடுகள், வேதனைகளாகிய வியாதி, வறுமை, பற்றாக்குறை, குடும்பத்தில் பிரிவுகள், பிள்ளைகளை குறித்த பாரம், இவற்றால் எப்படி மீள்வது, யார் நம்மை விடுவிப்பார்கள் என்றும், வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கிறவர்களே, உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளை மாற்றும்படி நீங்கள் அவைகளை மேற்கொள்ளும்படிக்கும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்றும், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமைப்பேன் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில் தம்மை 3 நிலைகளில் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாய் தைரியப்படுத்துகிறார். மத்தேயின் புஸ்தகம் 14 நாம் வாசிக்கையில், அங்கே சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு போகிறார்கள். போகிற வழியிலே கடலில் எதிர்காற்று அதிகமாயிருந்தபடியினால் படவு அலைகளினால் வேகமாக அலைவுண்டது. படவில் இருந்த சீஷர்கள் பயந்து நடுங்கி என்னவாகுமோ என்று கலங்கி நிற்கிற வேளையில், 4 ஜாமத்திலே, அதாவது நடு இரவு நேரத்தில், இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். பேதுருவையும் நடந்து வரும்படி தைரியப்படுத்தி அழைக்கிறார். பேதுருவும் ஜலத்தின் மேல் நடந்து இயேசுவிடம் செல்கிறதை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் பல வேளைகளில் இப்படிப்பட்ட நடுக்கடலின் அனுபவங்களும் எதிர்காற்றின் தீமைகளும் 4 ஜாமமாகிய இருள் போன்ற பிரச்சனைகளின் மத்தியில் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு இயேசுவே வெளிச்சமாகி இருளை அகற்றி போடும்படி உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். யோவானின் புஸ்தகம் 1:9 வாசிக்கின்றோம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று, அவர்தாம் இயேசு. மேலும் நீங்கள் நினைக்கலாம், யாராலேயும் என்னை என் இக்கட்டுகளிலிருந்து, வியாதியில், மன போராட்டங்களிலிருந்து விடுவிக்க முடியாது என்று. ஆனால் யாருமே கிரியை செய்ய முடியாத 4 ஜாமத்தை போன்ற உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து காப்பாற்றி தைரியமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படிக்கு உங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். 2வதாய் தாகம் தீர்க்கிறார். யோவானின் புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில், அங்கே சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், அதை குறித்த அவமானங்கள், நிந்தைகள், வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் நிறைந்தவளாய், தன்னை யாரிடத்திலும் காட்டிக்கொள்ள விருப்பமில்லாதவளாய், தனிமையாக்கப்பட்டவளாய், தன் இருதயத்தில் யாவற்றையும் சுமந்தவளாய், ஒரு தாகத்தோடு, ஏக்கத்தோடு, என்றாவது ஒரு நாள் நம் இருதயத்தை யாரிடமாவது ஊற்ற வேண்டும், மனமிட்டு பேச வேண்டும் என்று தாகத்தோடு காத்திருக்கிறாள். 6 வேளையாகிய நடுப்பகல் வேளையில் ஒருவரும் தண்ணீர் மொழ்வதற்கு வராத நேரத்தில் கிணற்றுக்கு செல்கிறாள். இயேசுவை காண்கிறாள். அவளை குறித்த அவளின் இருதயத்தில் உள்ளவைகளை இயேசு அறிந்து இருதயத்திற்கு ஏற்ற தாகத்தை தீர்க்கிற ஆறுதல் வார்த்தைகளை கேட்கிறாள். உடனே அந்த ஸ்திரீ தன் மனவேதனைகளை இயேசுவிடம் இறக்கிவிட்ட சந்தோஷத்தில் தெளிந்த இருதயத்தோடு இயேசுவை குறித்த நற்செய்தியை சொல்ல புறப்பட்டாள் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, அநேக வேளைகளில் நீங்களும் கூட இப்படிப்பட்ட மன போராட்டமான சூழ்நிலையில் கடந்து போகலாம். யாரிடம் நம் வேதனைகளை சொல்லுவது, ஆறுதல் எங்கே கிடைக்கும் என்று விரக்தியோடும் வெறுமையாய் போன இருதயத்தோடும், யாருமே பார்க்க முடியாத, கேட்க முடியாத 6 வேளையாகிய சூழ்நிலையில் இயேசு உங்களை பார்க்கிறார், விசாரிக்கிறார், ஆறுதல் படுத்தி மனபாரத்தை, தாகத்தை தீர்த்து வைக்கிறார். நீண்ட நாள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார். முடிந்தது என்று இருந்த காரியங்களில் இயேசு இன்றைக்கு ஜீவனை உண்டாக்குகிறார். ஜீவ தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3வதாய் தயவு செய்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில், அங்கே பவுலும் பவுலோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரும் கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறார்கள். போகிற வழியிலே கடற்பிரயாணத்தில் காற்று, மழையும், அலைகளின் சீற்றமும் அதிகமாயிருந்தமையினால் கப்பலில் பயணம் செய்தவர்கள் எல்லாரும் பயந்திருந்தார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்ள அநேக முயற்சிகளை எடுத்தார்கள், பிரயாசங்கள் பட்டார்கள். ஆனாலும் தொடர்ந்து சீற்றம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அநேக நாட்களாய் சூரியனும் நட்சத்திரங்களும் கூட காணப்படாமல் இருந்தது.
தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாய் இருந்த வேளையில் இயேசு பவுலுடன் பேசுகிறார். பவுலே, பயப்படாதே, உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தயவு பண்ணுவேன் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட பெருங்காற்றை போன்று முன்னேறி செல்ல விடாமலும் தேவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமலும் பல தடைகளும் போராட்டங்களும் கோலியாத்தை போல் வந்து வந்து நிற்கிறதே என்று பயந்தும் கலங்கி போயும் எப்படி பவுலின் பிரயாணத்தில் சூரியனும் நட்சத்திரங்களும் இல்லாதே அந்தகாரப்பட்டதோ, அப்படி உங்களின் சூழ்நிலைகள் எல்லாம் இருளாய் அந்தகாரப்பட்டு ஒருவரும் காண முடியாதபடிக்கு மீட்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக சில விசேஷித்த தயவுகளை காண்பிக்கிறார். இருளான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக நியமிக்கப்பட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான கதவுகளை இன்றைக்கு திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் யாருமே கிரிய செய்ய முடியாத நான்காம் ஜாமமாக இருக்கலாம், அல்லது யாருமே பார்க்காத ஆறாம் மணி வேளையாக கூட இருக்கலாம், மற்றும் இருள் சூழ்ந்த மூடப்பட்ட நிலையாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு அவைகளின் மத்தியில் கடந்து வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை வார்த்தை விசுவாசியுங்கள். அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சர்வ வல்லமையும் பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது உம்மிடத்தில் வெறுமையாய் திரும்பாது. இந்த வேளையில் நாங்கள் என்ன மனநிலைகளிலே, எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் என்பதை நீர் அறிவீர் சுவாமி. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை வசனத்தின் மூலமாய் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே வந்த ஒவ்வொருவரையும் குணமாக்கி சுகமாக்கி உம்முடைய வார்த்தையினால் அவர்களை பலப்படுத்தி அனுப்பினீரே, அதுபோல உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை இந்த வேளையில நீர் பலப்படுத்தும்படியாக, எங்களை சுகப்படுத்தும்படியாக, எங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் 3:5 நான் வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே யோசுவா அந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அற்புதங்களை நாம் காணவில்லை என்றால் நாம் அடுத்த நிலைக்கு போக முடியாது. அப்படி அற்புதங்களை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் தேவன் செய்யும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். ஆலோசனையாக யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது, அவருடைய வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம்? 3 விதமாய் தேவனுடைய ஆலோசனைகளை நாம் கையாள முடியும். 1, அதற்கு அப்படியே கீழ்ப்படிய முடியும். யோசுவா சொன்ன அந்த வார்த்தைகளை அந்த ஜனங்கள் மறுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்கள், வெற்றியை பெற்றுவிட்டார்கள். அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நேர் எதிர்மாறாக நடக்க முடியும். தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பினால் கீழ்ப்படியலாம், அதற்கான பிரதிபலன்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கீழ்ப்படிய வேண்டாம் என்று நினைத்தாலும் அது நம்முடைய காரியமே. 3, கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லியும் கீழ்ப்படியாமல் போகிற ஒரு மனநிலை. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆலோசனைகள் நமக்கு வரும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தேவன் ஆயத்தம் ஆகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு வரும் பொழுது அதை சரியாய் ஏற்றுக்கொள்ள, அதை புரிந்து கொள்ள, அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மையாக கேட்போம் ஆண்டவரிடத்தில். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள், எத்தனை ஆலோசனைகளை நாம் நிராகரித்திருக்கிறோம். ஒரு நல்ல உதாரணம், ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை அவருடைய பிரசங்கத்திலே சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:32 இப்படி சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நோவாவை குறித்து பேசின தேவன், ஆபிரகாமை குறித்து பேசின தேவன், இந்த இடத்துல லோத்தின் மனைவியை குறித்து பேசுகிறார். சொல்றார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தெரியும், லோத்தும் அவனுடைய குடும்பமும் அங்கே சோதோம் என்கிற பொல்லாத ஒரு பட்டணத்திலே அவர்கள் வாசமாயிருந்தார்கள். ரொம்ப மோசமான ஒரு பட்டணம், பலவிதமான பாவங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாய்த்தான் சோதோம் இருந்தது. அப்படிப்பட்ட பட்டணம் அழிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு வந்த பொழுது தேவன் கிருபையாக லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ள, அவர்கள் அங்கிருந்து தப்பிக்கொள்ளும்படி தேவன் ஒரு வழியை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். ரொம்ப ஆச்சரியம், இந்த லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் எந்த அளவு நேசித்தார், எந்த அளவு அவர்கள் மேல் கிருபியா இருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:15 இப்படி வாசிக்கிறோம், கிழக்கு விளக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கு இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். கர்த்தருடைய தூதன் இங்கே லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போங்க, இங்கே அழிவு வரப்போகிறது. இங்கே கர்த்தருடைய ஒரு வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுகிறது, எத்தனை பெரிய கிருபை. ஆனால் லோத்தும் அவனுடைய குடும்பமும் தாமதித்து கொண்டே இருந்தார்கள். அந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கு மனதில்லையோ, அல்லது எவைகளெல்லாம் நாம் எடுத்து செல்ல வேண்டும், எவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தாமதித்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் தாமதிப்பதையும் தேவனுடைய தண்டனை அங்கே வருகிறதையும் அங்கே பார்த்த தேவனுடைய தூதன் செய்த காரியம் என்ன? ஆதியாகமம் 19:16-17 இப்படி வாசிக்கிறோம், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். வலுக்கட்டாயமாக இவர்கள் அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு போய் விடப்படுகிறார்கள். 17 அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இங்கே இவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் அல்லது ஆலோசனைகள் ரொம்ப கஷ்டமானது ஒன்றும் இல்லை. என்ன சொல்லப்பட்டது? நீ ஓடிரு, இந்த இடத்தை விட்டு தப்பி ஓடு. ரெண்டாவது, பின்னிட்டு பார்க்காதே, திரும்பி பார்க்காதே. மூன்றாவது, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. சிந்திச்சு பாருங்களேன், அத்தனை பெரிய ஒரு ஆபத்து வர வேண்டிய அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை அவர்கள் வாழ்க்கையில் வந்த பொழுது தேவன் அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே இவர்களை அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டு அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். இதை நீ செய், நீ தப்பித்துக் கொள்ளுவாய் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் லோத்தின் மனைவி செய்த காரியம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:26 இப்படி வாசிக்கிறோம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். நான்கு பேரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நான்கு பேரில் லோத்தினுடைய மனைவி மட்டும் பின்னிட்டு திரும்பி பார்த்தாள். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், பின்னிட்டு திரும்பி பார்ப்பது அவ்வளவு பெரிய பாவமா? இதற்காகவா தேவன் அவளை தண்டித்து விட்டார்? சிந்திச்சு பாருங்களேன், யோசித்து பாருங்கள். அந்த பட்டணத்திலே அவர்கள் இருந்திருந்தால் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். தேவன் கிருபையாக அவர்கள் தப்பிக்கொள்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். நீங்களும் நானும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து உங்களுடைய என்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்க்கவில்லை என்றால் நமக்கு முடிவு அழிவுதான். ஆனால் தேவன் கிருபையாக அவருடைய சொந்த குமாரனை நமக்காக சிலுவையிலே பலியாக கொடுத்து அவருடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளைகளை நம்மை மாற்றியிருக்கிறார். இனி இந்த உலகத்தில் நமக்கு மரணம் ஏற்பட்டாலும் அடுத்த க்ஷணம் அவரோடு கூட இருப்போம் என்ற நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்ற நாம் அவருடைய ஆலோசனைகளை கீழ்ப்படிவதிலே பல நேரங்களிலே சுணக்கம் நமக்கு ஏற்படுகிறது. சிந்திக்கிறோம், இதை செய்யணுமா வேண்டாமா? உலகமெல்லாம் ஒரு வழியாய் போய்கொண்டிருக்கிறதே, நான் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை ஏன் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று அநேகர் நினைக்கிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே, அத்தனையும் நம்முடைய நன்மைக்காகவே. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும். சிலர் ஆலோசனை கேட்கும்படி வருவார்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, அவர்களோடு கூட பேசும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அவருடைய நண்பர்கள். இந்த நண்பர்களினாலே உங்களுடைய வாழ்க்கை கெட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இராது. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:24-25 நான் வாசிக்கிறேன். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். இங்கே ஆலோசனை என்ன சொல்லப்படுகிறது? நீ எப்படிப்பட்டவர்களை உன் நண்பனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரோடு தோழனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை? கோபக்காரனுக்கு தோழனாகாதே. இந்த உலகத்தினுடைய வழக்கத்தின்படி என்ன சொல்லுகிறார்கள்? கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும். வேதம் அப்படி சொல்லவில்லை. கோபக்காரனோடு தோழனாகாதே. ஏன் என்று சொன்னால், அவனுடைய வழிகளை நீ கற்றுக்கொள்ளுவாய். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? நட்புக்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. எங்கள் நட்பு அப்படிப்பட்டது, உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய நண்பர்களை குறித்து நாம் ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில நண்பர்களை நாம் தவிர்த்து தான் ஆக வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான பாதையிலே போக முடியும். ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18:1 யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. யோசபாத் என்கிற யூதாவின் ராஜா, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் இருந்ததாம். ஐஸ்வர்யமும் கனமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இவரை குறித்து வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான காரியங்களை இந்த யோசபாத் செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே அவனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். வேற என்ன ஒரு மனுஷனுக்கு வேண்டும் இந்த உலகத்தில்? ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் வாசிக்கிறோம், அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த ஆகாபை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16:30, உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இவரை குறித்து வேதம் சொல்லுகிற சாட்சி என்ன? இவருக்கு முன்னிருந்த எல்லா ராஜாக்களை காட்டிலும் இந்த ஆகாப் பொல்லாத காரியங்களை செய்தான் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து கனமும் ஐஸ்வர்யமும் பெற்ற யோசபாத் இப்பொழுது ஆகாப் என்ற இன்னொரு ராஜாவோடு நட்பு வைக்கிறான். எப்பொழுதுமே ஆகாத நட்பு கொஞ்ச நாள் நல்லதா இருக்கும், வெளியே ஒன்றுமே தெரியாது. சில வருடங்கள் கடந்து செல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18:2 இப்படி வாசிக்கிறோம், சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபினிடத்திற்கு போனான். யோசபாத் ஆகாபினிடத்திற்கு போகிறான் பல வருஷங்கள் சென்ற பின்பு. இந்த வருஷங்களிலே அவருடைய நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து, இப்போ மற்றொரு ராஜா இந்த ராஜாவை பார்க்க வந்துட்டாரு, பெரிய விருந்தை அவருக்கு ஏற்படுத்துகிறார். பொதுவாக நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாட்களில் ரொம்ப அது அதிகமாய் செய்யப்படுகிறதை நான் பார்க்கிறேன். 2 குடும்பம் 3 குடும்பமாக ஒன்றா சேர்ந்து அவர்கள் ஒன்று சமைத்து சாப்பிடுவார் அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் ஏதோ ஆர்டர் பண்ணி உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றது, சாப்பிடுவது தவறல்ல. ஆனால் எந்நேரமும் மற்றொரு வீட்டில் உட்காந்து இப்படி உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப நண்பர்கள் என்று காட்டிக்கொள்ளுகிற அந்த காரியம் ஒரு நாளில் நிச்சயமாக பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுவிடும். சில வீடுகளில் எப்போ போனாலும் அவங்க சாப்பிட சொல்லுவாங்க, அது வழக்கம், உபசரிப்பு, அன்பு. ஆனால் அது எப்பொழுதுமே அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு வம்பிலே கொண்டு வந்து நிறுத்திவிடும். நம்முடைய உறவு அளவாக இருக்கணும். யாரோடும் இருக்கிற உறவில் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த யோசபாத் இத்தனை ஒரு கனத்தை பெற்ற ஒரு ராஜா, ஆகாபோடு அவன் சம்பந்தம் கலக்கிறான் என்று வாசிக்கிறோம். இவன் வந்தவுடனே ஒரு பெரிய விருந்து அவனுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அடுத்தது வாசிக்கிறோம் பாருங்களேன், கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். இப்பொழுது சமாதானமாக இருக்கிற யோசபாத்தை தன்னோடு யுத்தத்துக்கு வரும்படி இங்கே ஆகாப் ஏவுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போய் அடிக்கடி அவங்களோட நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள் சொன்னால் அவர்கள் உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வச்சா, ஒரு வேண்டுகோளை வச்சா நீங்கள் தட்டவே முடியாது. ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டேன். என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து விட்டது. எங்கேருந்து வந்தது? வங்கியிலிருந்து வந்திருக்கிறது. என்ன நடந்தது? இன்னார் என்னோடு கூட ரொம்ப நெருக்கமாக பழகினாங்க, நான் ரொம்ப அவங்களை நம்பினேன், அவங்களோடவே நான் இருந்தேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் தற்செயலாக நடப்பது போல் அண்ணா ஒரு நாள் என் கூட பேங்க்குக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. அங்கே போனேன், இங்கே இந்த இடத்துல கையெழுத்து போடுங்கன்னாரு. நான் கையெழுத்து போட்டேன். ஏங்க வேணான்னு சொல்ல வேண்டியது உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லும்போது சொல்லி எத்தனை முறை அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்குறேன். மறுக்க முடியவில்லை, அவரால் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியவில்லை. இப்பொழுது அந்த உறவும் பிளந்து விட்டது. இவருடைய பிரச்சனையும் அதிகமாகிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யாரோடு எப்படி ஐக்கியம் வைக்கிறீர்கள், நட்பு வைக்கிறீர்கள் என்பதை குறித்து மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆலோசனையாய் இருக்கிறது. இந்த யோசபாத்தினுடைய பதிலை கவனிச்சு பாருங்க. ஆகாப் கேட்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் யுத்தத்துக்கு போவோம் வாங்கின உடனே இவருடைய பதில் என்ன? 2 நாளாகும் 18:3 எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்துள்ள ராமோத்திற்கு என்னோடு வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடைய கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். நெருக்கம் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்களா? சொல்கிறாரு, நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். ஆனால் இவருக்கு அந்த தைரியம் இல்லை, நீர்தான் நான், உம்முடைய ஜன என்னுடைய ஜனங்கள் சொல்கிறதுக்கு தைரியம் வரல, அல்லது அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, போகலாம், நாம் யுத்தத்துக்கு போகலாம் என்று சொல்லி தேவையில்லாத ஒரு பிரச்சனையிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்வதை நம்மால் வாசிக்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? உங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்க. யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள்? வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் திருமணமாகி குடும்ப வாழ்க்கை நடத்துகிற அநேகர் அவர்கள் தங்களுடைய நண்பர்களோடு சென்று பல மணி நேரத்தை செலவிடுகிறார்கள், அல்லது சிலர் மற்றவர்களுடைய வீடுகளிலே சென்று பல மணி நேரம். யோசிங்க, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்ட வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். மாறாக பல நண்பர்களை வைத்து கொண்டு எல்லாருடைய வீடுகளிலும் சென்று பல மணி நேரம் செலவிடுவதை அல்லது வீணாக்குவதை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் விரும்பாத நண்பர்கள், சரியில்லாத ஆட்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை விட்டு நான் விலக எனக்கு உதவி செய்யும். ஆரம்பத்தில் எல்லாம் அற்புதமாக இருக்கும், நட்பு ரொம்ப ஜோராக இருக்கும், பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், இவர்கள் இவ்வளவு நெருக்கமாய் வாழ்வேன்னு நினைக்கவே இல்லை. எத்தனையோ உதாரணங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப நட்பு அப்படியே அந்யோன்யம் நாளுக்கு நாள் அதிகமாகும். இவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அங்கே இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க? இங்கே இருக்கிறாங்க. ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனை வரும் பாருங்களேன், அந்த உறவு முற்றிலுமாய் உடைந்து சிதைந்து போய்விடும். ஏன் அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் விருப்பமாய் இருக்கிறது. இப்போ ஆகாபனுடைய வேண்டுகோளை யோசபாத் ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது இவர்கள் யுத்தத்துக்கு புறப்படுகிறார்கள். அந்த வேளையில் நடந்த காரியம் என்று 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18:29 இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்துரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனநிலை பாருங்க. இந்த ஆகாப் தான் யோசபாத்தை யுத்தத்துக்கு அழைக்கிறான். ஆனால் யுத்தத்துக்குள்ளே போவதற்கு முன்பதாக யோசபாத்தினிடத்தில் ஆகாப் சொல்லுகிறான், யோசபாத்தே, நீ ராஜா வஸ்திரம் போட்டுக்கொண்டு யுத்தத்துக்கு வா, நான் சாதாரணமான ஒரு போர் வீரனை போல நான் யுத்தத்தில் வருகிறேன், எதிரி யாரங்க அடிப்பான். ஆனால் இதை கூட அறியாத யோசபாத் அந்த யுத்தத்துக்கு ஆகாபோடே போகிறான். ஏன் தெரியல, ஒரு ராஜா வாயிற்று, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் ஆயிற்று, ஏன் தெரியவில்லை, தேவனை விட இந்த நட்புக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டார். இந்த நட்பு தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் என்று நினைத்தார். இந்த ஆகாப் எனக்காக என்ன வேணாலும் செய்வார். நிறைய பேர் சொல்றது கேட்டு, என் நண்பனை பற்றி மட்டும் சொல்லாதீங்க, அவரை பற்றி மட்டும் பேசாதீங்க, அவர் எனக்கு என்ன வேணாலும் எப்போனாலும் செய்வார். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஞானத்தை நீங்கள் கேட்க வேண்டும். யுத்தத்துக்கு போனாங்க, எதிரிகள் எல்லாம் யோசபாத்தை சூழ்ந்து கொண்டார்கள். யோசபாத் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டான். தேவன் கிருபையாக யோசபாத்தை காப்பாற்றினார். ஆனால் பொல்லாத ஆகாப், அவன் ஒரு யுத்த வீரனைப் போல யுத்தத்துக்கு வந்திருந்தாலும் அவன் யுத்தத்திலே கொல்லப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் சொல்லுகிற இந்த ஆலோசனையை, வேத ஆலோசனையை அன்பாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தவிர்க்க வேண்டிய தகாத தேவையில்லாத எல்லா உறவுகளையும் வெட்டிவிட்டு ஜாக்கிரதையாக நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பிரச்சனைக்காய் காத்திருக்காதீங்க. பிரச்சனை கண்டிப்பாக வரும். இப்படிப்பட்ட நட்புகளினாலே நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனாலே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் சரியாய் நடக்க தடுமாறாமல் நடக்க எனக்கு உதவி செய்யும். நம்முடைய தேவனுடைய பெயர் ஆலோசனை கர்த்தர். அவர் கொடுக்கிற ஆலோசனை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகள் உண்டாகும். தேவன் காயினுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:6-7 ஆகிய வசனங்கள் எப்படி வாசிக்கிறோம்? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இந்த ஆண்டவருடைய வார்த்தையினுடைய பின்னணி என்ன? காயின் ஆபேல் சகோதரர்கள் தேவனுக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். காணிக்கையை கொண்டு வந்தவங்க நினைச்சாங்க, நான் என்ன கொடுத்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்வார். காயின் விசேஷமா இப்படி நினைத்தார். ஆனால் காணிக்கையை கொண்டு வந்து தேவனிடத்தில் படைத்த உடனே தேவன் காணிக்கையை பார்ப்பதற்கு முன்பதாக கொண்டு வந்தவர்களை பார்க்கிறார். காயினுடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயம் சரியில்லை. ஆபேலுடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயம் தேவனிடத்தில் செம்மையாக இருக்கிறது. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்த ஆபேல் தனக்கு இருக்கிறதிலே உகந்ததை தேவனிடத்தில் கொண்டு வந்தான். ஆனால் காயின் தன் கரத்திலே கிடைத்ததை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தான். அதை பார்த்த தேவன் காயினை நிராகரித்தார், ஆபேலை அங்கீகரித்தார். இதை பார்த்த உடனே காயினுக்கு ஆபேல் மேல் பயங்கர எரிச்சல் உண்டாயிற்று. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மறுபக்கம் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று அப்படின்னு ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் உள்ள உணர்வுகளை தேவன் அறிகிறார். எவ்வளோ முக்கியம் பாருங்க. நான் என்ன யோசிக்கிறேன் தேவன் அறிகிறார். அடுத்தது சொல்றாரு, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ரொம்ப தூரத்தில் இல்லை. பல பேர் ஆண்டவரே அப்படின்னு எங்கேயோ இருக்கிறது மாதிரி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இல்லை, முகநாடி வேறுபடுகிறதை பார்த்து புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆண்டவர் அருகில இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அப்போ காயினுடைய வாழ்க்கையில் ஒரு எரிச்சல் ஏற்படுகிறது தன்னுடைய சொந்த சகோதரன் மேல். இப்போ காணிக்கையை பொதுவாக ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுப்போம். இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வருகிறது. சிலருக்குள்ளே ஒரு கசப்பு ஏற்படுகிறது. ஒரு சகோதரனுக்கும் மற்றொரு சகோதரனுக்கும் ஒரு சங்கடம் ஏற்படுகிறது. இது எல்லா இடங்களிலும் இருக்கும். எந்த இடத்துல மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கே ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் சில சங்கடங்கள் ஏற்படும். ஆபேலுக்கு விரோதமாய் காயின் எழுந்த பொழுது தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படவில்லை, துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார். அதனால் காயினுக்கு ஆலோசனை கொடுத்தார். இன்றைக்கும் ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனுக்கு விரோதமாய் கசப்பும் வைராக்கியமும் வைக்கும் பொழுது தேவன் மிகவும் சங்கடப்படுகிறார். அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்லிக் கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 5:23-24 ஆகிய வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். ஆண்டவர் அழகாக சொல்றாரு, காணிக்கை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க வரும்பொழுது திடீரென்று நினைவுக்கு வருகிறது ஒரு முகம், ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் நினைவுக்கு வருகிறார். யார் என்று சொன்னால், அவருக்கு உங்கள் மேலே சில மனத்தாங்கள் உண்டு, உங்களுக்கும் அவருக்கும் சில பிரச்சனை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கை கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அங்கே தான் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு அங்க வச்சு நீ போடாத. உன்னை நான் அங்கீகரித்த பிறகுதான் உன்னுடைய காணிக்கை. நீ எல்லாரோடும் சண்டை போட்டுக்கொண்டும் எல்லாரோடும் மன தாங்கல் வைத்துக்கொண்டு பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு கலகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மனநிலையை நீ விட்டுவிடவில்லை என்றால் உன் காணிக்கை செலுத்துவது வீண் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கடினமான காரியம் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில். ஆனால் ஆண்டவரே, நான் யாரோடும் ஒரு கசப்பு வைத்துக் கொள்ளாதபடி, யாரோடும் ஒரு வைராக்கியம் பாராட்டாதபடி ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை போல ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்றார், என்னை போல நீங்க மாறணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அவரை போல நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து அவன் அவரை காட்டி கொடுக்க போகிறான். அது முத்தத்தினாலே காட்டி கொடுக்க போகிறான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனாலும் அவனை நேசிப்பதிலே ஆண்டவர் குறைவு வைக்கவே இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆலயத்தில் சென்று தேவனை ஆராதிக்கிறவர் என்று சொல்றீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றீங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு நான் பாத்திரவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக வைத்திருக்கிற வைராக்கியத்தை விட்டுவிடவில்லை என்றால் காணிக்கையே தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்று சொல்லும் பொழுது எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் செல்ல முடியும்? சிந்தித்து பாருங்க. எவ்வளவோ வைராக்கியங்கள், எவ்வளவோ கோபங்கள், எவ்வளவு கசப்புகள் மனதில் சகோதரனுக்கு விரோதமாய் வைத்துக்கொண்டு ஆராதனை ஜெபம் ஆண்டவராலே உண்மையாகவே அவைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் மனதில் இருக்கிற எல்லா கசப்பு வைராக்கியத்தை நான் விட்டுறேன் ஆண்டவரே, விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. நான் ஒரு சபையில் இருக்கிறேன், அங்கே இன்னொரு நபரோடு எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ரொம்ப எளிதாக செய்கிற காரியம் என்ன? மற்றொரு சபைக்கு அல்லது வேறு நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர்றது. எப்படி தேவனுக்கு இது பிரியமாயிருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பரலோக ராஜ்யத்தில் பிரிவினை கிடையாது, அங்கே சண்டைகள் கிடையாது, கசப்பு கிடையாது. அங்கே தேவ சமூகத்தில் நாம் போய் எட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கைவிடுவது அவசியமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லர், உன் காணிக்கையை போய் ஒப்புரவாகிவிட்டு திரும்பி வந்து உன் காணிக்கையை செலுத்து. குறிந்து சபையில் இருக்கிற மக்களிடத்தில் பவுல் எழுதும்பொழுது இப்படி எழுதுகிறார். 1 Corinthians 6:6 ஆகிய வசனங்கள், சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்கிறாரு, ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ள முடியலை, ஏன் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை? ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி வாழ்நாளெல்லாம் சண்டை, ஒருவரோடொருவர் பேசுகிறதில்ல. ஆண்டவர் இதை பார்த்து துக்கப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இன்றைக்கு எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை இருக்குது எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன், ஒப்புரவாகி விடுகிறேன், ஞானத்தையும் கிருபையும் தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்லாண்டவரே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தேவர்கள் கொடுத்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு தகப்பனே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். எங்கள் மனதில் யார் யாருக்கு விரோதமான கோபங்கள் ஆண்டவரே இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட தீர்மானிக்கிறோம். தேவனங்களுக்கு பலன் தாரு சுவாமி. எங்களுடைய நண்பர்கள் யார் என்பதை குறித்து நாங்கள் உய்த்து ஆராய்ந்து தேவற்ற நட்புகளை விட்டு விலக எங்களுக்கு தேவன் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லபடி தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க? சொல்லுங்க ஆண்டவரே, எந்த

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் we worship you.

நாளும் துதிப்போம். We worship you God, we worship you alone God. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்பாண்டவரே. என்ன நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலை வழியாய், எப்படிப்பட்ட பாதை வழியாய் கடக்க நேரிட்டாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது, யாரும் பிரிக்க முடியாது. எந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும், கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்றான் ஒரு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலான ஒரு உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரியமான தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலே யோபுவைப்போல் நாங்கள் சொல்றோம் ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த பொழுது யோபு சொன்னதை போல, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல, எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அது நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்களும் ஆராதிக்கிறோமா, நாங்களும்

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்பாண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாம்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்களே, நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திடாத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. என் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

உங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ உள்ளடங்கின் காவம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறே, ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்கள்

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவன் நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறாண்டவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்கன்னு இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்சு அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கைகளை தட்டி பாடலாம். ஐயும் மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல் உணர்ந்து சேர்ந்து

தண்ணீரும் போன்ற போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீய மக்கினியும் போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி நெபனேஸ்வரே, இம்மட்டும் தாங்கி கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை எதிர்பார்க்கிறார்களை செய்தே அழிந்து போகாமல் எங்களை இது

0: அவங்க நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்கல, கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய வல்லவர்.
1: நீங்கள் கேட்க போவது
2: உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஏசாயா 16:16. ஒரு வகுப்பறையில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி சொல்லிக் கொடுத்த டீச்சர் ஒருவர் தன் வகுப்பு மாணவர்களுக்கு சாப்பிடும் முன்பு கைகளை சுத்தம் செய்வதற்கான அவசியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஆசிரியர் தன் வகுப்பில் உள்ள மாணவர்களின் விரல் நகங்களை வெட்டச் சொன்னார். வெட்டப்பட்ட நகத்தின் துண்டுகளை பாக்டீரியாக்கள் அதிக அளவு உருவாகும் வாய்ப்பை கொண்ட மிகவும் அழுக்கான ஒரு இடத்திலே வைத்தார். சில நாட்கள் கழித்து அந்த நகங்களை எடுத்துக்கொண்டு வந்து மைக்ரோஸ்கோப் ஒன்றின் உதவியோடு மாணவர்களை பார்க்கச் சொன்னார். அதிலே அநேக புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தன. இத்தகைய அசுத்த நகங்களை கையில் வைத்துக் கொண்டு சாப்பிட்டால் வயிற்றுக்குள் இந்த பாக்டீரியாக்கள் சென்று மிகப்பெரிய உடல்நலக் கேட்டை ஏற்படுத்தி இருக்கும் என்று மாணவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதன் பின்பு அவர்கள் சாப்பிடும் முன் கை கழுவ ஒரு நாளும் மறக்கவே இல்லை. தங்கள் உடலுக்குள் கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் செல்லக்கூடாது என்பதற்காக கைகளை மிகவும் கவனமாகவும் சுத்தமாகவும் கழுவும் அநேகர் இதைவிட மிக அதிகமாக கேடு விளைவிக்கும் பாவத்தை கண்டுகொள்வதில்லை. நமது பரமபிதா நம்மை மிகவும் நேசிப்பதினால் பாவத்தினால் உண்டாகும் கேட்டுக்கு நாம் தப்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறார். ஆகவேதான் தேவன் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரிடம் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, பாவம் ஒரு மனுஷனுக்குள் வாசம் செய்யும் போது அது அந்த மனிதனை மரணத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. ஏனெனில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் பாவத்துக்கு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். ஒருமுறை நினிவே ஜனங்களின் அக்கிரமம் மிகவும் அதிகமாகி அது தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டியது. உடனே தேவன் நினிவேயின் ஜனங்களுக்கு அவர்கள் பாவத்தை குறித்து எச்சரிக்க யோனா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அதன்படி யோனா நினிவே நகரத்துக்குள் பிரவேசித்து இன்னும் 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கித்தார். அதை கேட்ட ஜனங்களும் ராஜாவும் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பினார்கள். எனவே தேவன் அவர்களை மன்னித்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பாவங்களை குறித்து நம்மை எச்சரிக்கும் போது அதை விட்டுவிட்டால் தேவனும் நம்மை மன்னித்து எல்லா பொல்லாப்பையும் நம்மை விட்டு விலக்குவார். நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் தருவார், நித்திய ஜீவனையும் கொடுப்பார். ஆகவே தேவ எச்சரிப்பை கேட்டு நடப்போம், அது நமது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்.

ஒன்று ராஜாக்கள் 18 அநேக நாள் சென்று 3 கத்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்து மேல் மலையை கட்டளிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமரியாவிலே கொடிதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கத்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஜேசபேல் கத்தரின் தீக்குதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீக்குதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கி 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுக்களிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போய் நாம் சகல மிருக ஜீவங்களையும் சாக கூடாமல் குதிரைகளையும் கோவறு கழுதைகளையுமாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்ப்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து, நீரே ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொண்டு போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்ன போது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாப்பிடத்துக்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஜேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 100 பேரை ஒவ்வொரு கெபியிலும் 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொண்டு போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல்லென்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாப்பை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஷ்டவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஷ்டவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஷ்டவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்தில் இஷ்டவேல் அனைத்தையும் பாகாலின் தீக்குதரிசிகள் 480 பேரையும் ஜேசபேல் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரத்தின் தீக்குதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆக்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜன தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 480 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகு மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகு மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா,
பாகாலின் தீக்கு தரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும்படி கத்திகளினாலும் ஏட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமாக மட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமாக ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகள் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின் 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டல்லும், என்னை கேட்டல்லும் என்றான். அப்பொழுதே கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் புறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாத படிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போயின பானம் பண்ணும் பெரும் மலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போயின பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிப்பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மலை உம்மை தடை செய்யாத படிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி ஜெஸ்டியலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவ மேல் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு ஜெஸ்டியலுக்கு வரமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: 10:19
2: சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான்.
1: அதே நீதிமொழிகள் 17:28
2: பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான்.
1: பிரசங்கி 10:14
2: மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்.
1: இப்ப 3 வசனம் வாசித்தோம், எல்லாத்திலயும் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வருது. மூடன் என்ன செய்யறான், ரொம்ப பேசுறான். சிம்பிள், ரொம்ப ஓவரா பேசுறவங்க யாரு, மூடர்கள். அப்ப நீங்க தான் பிரதர், காலையில இருந்து நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க ஒரு ஆள் எவ்வளவு நேரம் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க, நாங்களே எவ்வளவு அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறோம். சில சமயம் இந்த ரொம்ப பேசுறாங்க அப்படிங்கறத பெண்களுக்கே சொல்லுவார்கள். பெண்கள் ரொம்ப பேசுறாங்களா, இல்ல. காலையில இருந்து வீட்டுக்குள்ள அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாததுனால, ஏன்னா நிறைய வந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருப்பாங்க. கணவன் காலையில 1 மணி நேரம் இருப்பாரு, 7, 8 மணிக்கு வருவாரு, 1 ஹவர் 2 ஹவர் அப்புறம் படுத்து தூங்கிடணும். இந்த மனைவினால பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கணவன் அப்படி கிடையாது. கணவன் காலையில வீட்டுல பேச முடியும், நேரம் அங்கேயும் போய் வேலை செய்யற இடத்துல இவர் என்ன பண்ணுவாரு, ஆமா வேலை செய்யற இடத்துல கை வேலை செய்யணும், காலு வேலை செய்யணும், எல்லாமே வேலை செய்யணும். ஆனா எதை எல்லாத்தையும் தவிர வாய் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். வாய் அங்க வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை, அங்க ஏதாவது அரட்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே மனைவி அது வரைக்கும் யார்ட்டையும் பேச முடியாது, செவத்துட்டியா பேச முடியும், அவங்க அடக்கி வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறா பிரதர். சரிப்பா, ஒரு 8 மணி நேரம் அவங்க யாருக்கிட்டையும் பேசல, அதனால அந்த 8 மணி நேரம் பேச்ச சுருக்கி 4 மணி நேரம் உங்க இடத்துல பேச வாய்ப்பு இருக்கிறது. 2 பெண்களை சிறைச்சாலையில போட்டாங்க, 25 வருஷம் சிறைச்சாலையில இருந்திருக்கிறாங்க, விடுதலையாமா. விடுதலை ஆன உடனே உங்களுக்கு இன்று விடுதலை, இவங்க கிளம்பி அப்படி போயிருக்கிறாங்க, இவங்க ஊருக்கு இந்த பக்கம் போகணும், இவங்க ஊருக்கு இந்த பக்கம் போகணும். ரெண்டு பேரும் பார்த்துட்டு சரி மீதி கதைய அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போனாங்க. 25 வருஷமா பேசி அந்த கதை என்ன செய்யல, முடியல. மீதி கதை என்ன பண்ணிடுவோம், இந்த பக்கம் இந்த மாதிரி பெண்களை வச்சு நிறைய ஜோக்கெல்லாம் எழுதுவாங்க. பேசுறது தப்பு இல்லை, ஆனால் மதியினர்கள் இதற்காகவே பிறந்திருக்கிறாங்கிற அளவுக்கு என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமா விஷயம் இல்லாம பேசும்போது நாம வாசிச்சோம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்ல.

பரலோகத்தில் இருக்கிறார், ஆகையால் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருப்பதாக வேதமே சொல்லுது, உங்களுடைய பேச்சு தேவனிடத்தில் சுருக்கமா இருப்பதாக. ஆனா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல, பேசினதையே தேவனிடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க, எதுவுமே இல்லையா? சோத்ர சோத்ர சோத்ர, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், என்ன பேசுறீங்க ஆண்டவர்கிட்ட? விளையாட்டா போச்சா உங்களுக்கு? சமீபத்தில் ஏதோ ஒரு வீடியோவில் ஒருத்தர் ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஏன்னா இவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு போல் இருக்கு. இப்போ எல்லாமே வந்து எல்லாம் வேற மாதிரி, இந்த உலக பிரகாரமாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய பேச்சுக்கள் தேவனிடத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும், என்ன நடந்துச்சுன்னு தெரியும், சகலத்தையும் அறிந்தவர் அவர். நீங்க போய் அவர்கிட்ட எல்லாத்தையும், நான் அஞ்சாம் நம்பர் பஸ் ஏறின ஆண்டவரே உங்களுக்கு அது தெரியுமா, அப்ப பஸ் ஏறின போது எனக்கு படியில லேசாக இடித்து விட்டது உங்களுக்கு தெரியுமா, கீழே இறங்கினார் கண்டக்டர் டிக்கெட் போட்டார் உங்களுக்கு இடையில உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய ஜெபமே வெளிப்படுத்தி விடும் நாம தேவனை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்னு சொல்லி. வேதாகமத்துல ஒரு அற்புதமான நபர் ஒரு ஜெபம் ஜெபிச்சிருக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜெபம். வேதத்துல இது ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. நெகேமியாவினுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதுல முதல் அதிகாரம் பாருங்க. ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கும் போது அவர் பயன்படுத்திய வார்த்தையை கொஞ்சம் பாருங்களேன். இஸ்ரவேல்ல அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, இவர் போய் திரும்ப கட்டணும். திரும்ப கட்டும் போது ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த வேலைக்கு என்னை அனுப்பும், நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துல பாருங்க, நெகேமியா 1:10, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும், உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தேன். இங்க வசனம் பாருங்க, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி இருக்கிறத வாஸ்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறாருன்னு வசனமே இருக்காரு, எந்த இதுவும் அவர் சொல்லவே இல்லை. என்ன காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க? நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, 1 வாசிங்க. நான் வந்து அலங்கம் இடிபட்டதை கேட்டேன், ரொம்ப வருத்தம் ஆயிட்டேன். ஆகவே பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சோம், பாவ அறிக்கை செய்கிறார், பாவ அறிக்கையெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. எந்த காரியத்தை கைகூடி வர பண்றது சொல்லவே இல்லை அவர் ஆண்டவர்கிட்ட. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு, மனசுக்குள்ள என்ன காரியம் அப்படின்னா, நான் எருசலேமுக்கு போகணும், அந்த அலங்கத்தை யார் கட்டணும்? நான் கட்டணும். அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லலாம், ஆண்டவரே நான் எருசலேமை எடுப்பு கட்ட ஆர்வமா இருக்கிறேன், எனக்கு அதற்கான திறமை இருக்கிறது, என்னை நீங்கள் அனுப்பி அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க இப்படிலாம் சொல்லலாம். ஆனா அவர் தேவனை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, நான் உள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இப்ப நான் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறேங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆகவே அவருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. ஆண்டவர் எந்த காரியத்தைப்பா அப்படி கேட்க மாட்டார், ஏன்னா அவர் மனசை பார்க்கிறவர், உள்ள என்ன காரியம் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு தேவனை இவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாம தேவனை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? இப்ப நான் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், ஆண்டவரே இந்த கூட்டம் நல்ல முறையில நடக்கணும், ஆனா வெளியில ஜெபம் மட்டும் ஆண்டவரே பாத்துக்குங்க அப்படிங்கிறேன், பாத்துக்குங்க உங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்னடா பார்த்துக்க சொல்றாரு, ஆண்டவர் வந்து ஏதோ சிசிடிவி கேமரா மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இல்லை, உள்ளுக்குள்ள ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதை பார்த்துக்குங்க ஆண்டவரே, அதை உங்கள் கரத்தில் விட்டுடுறேன். பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனை அறிகிற அறிவின் வெளிப்பாடாக இருக்கணும். யாரோ 4 கற்றுக் கொடுத்ததுன்னு வெளிப்பாடாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜெபிச்சதை பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு நான் ஜெபிக்கல ஜெபம். நம்ம ஆண்டவர்கிட்டயே நம்ம பேச்சை இன்னும் குறைக்காமல் இருக்கிறோமே. பிரியமானவர்களே, நாம் அதிகமாக பேச வேண்டும். பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதற்கான தேவை இருக்கணும். காரியம் இருந்தால் பேசணும். அதனால பேசுவது தவறில்லை. வீண் வார்த்தைகளை அலப்பி கொண்டு இருப்பது, தேவையற்ற பேச்சுகளை பேசுவது, மதியினர்கள் அப்படி செய்கிறார்கள்.
ஆக

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: காமராஜர் நாட்டுக்காக எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் பத்திரிகையாளர் அவரை பாராட்டினாங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் நலம் பெற அவர் கொண்டு வந்த திட்டங்களை புகழ்ந்து தள்ளுனாங்க. அவருடைய நேர்மையை பற்றி பக்கம் பக்கமா பாராட்டி எழுதுனாங்க. திடீர்னு காமராஜர் கிட்ட இருந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்துச்சு. என்னவோ ஏதோன்னு எல்லா பத்திரிகையாளர்களும் உடனே அவரை போய் சந்திச்சாங்க. காமராஜர் அவங்கள பார்த்து, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். உங்க பத்திரிகைகள்ல அடிக்கடி என்னைய பாராட்டி எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் என்னைய பாராட்டி எழுதாதீங்கன்னு சொன்னாரு. இத கேட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்னும் புரியாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க. காமராஜர் தொடர்ந்தாரு, நான் நேர்மையோட இருப்பது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா எனக்கு மனைவியோ குழந்தைங்களோ குடும்பமோ இல்ல. அதனால எனக்கு தேவைகளும் எதுவும் இல்ல. ஆனா இந்த கக்கனை பாருங்க, அவருக்கு குடும்பம் இருக்குது, மனைவி குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் நேர்மையோட இருக்கார, அதுதானே பெரிய விஷயம். அவரைத்தான் நாம பாராட்டணும். இனிமேல் என்னைய பாராட்டி எழுதாதீங்க, அவரை பாராட்டி எழுதுங்கன்னு சொன்னாரு. காமராஜரின் இந்த பக்குவமான பேச்ச கேட்ட பத்திரிகையாளர்கள் பரவசமாகி போனாங்க. இப்படி ஒரு அரசியல்வாதியான்னு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஆமாங்க, காமராஜர் ஒரு சரித்திர பொக்கிஷம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் அப்படிங்கிற வேத வசனத்துக்கு ஏற்றவாறு வாழ்ந்தாரு. ஆனாலும் பாராட்டுதல அவர் விரும்பல. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனைன்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். பாராட்டுதலுக்கு மயங்காத மனுஷன் யார்? ஆனா காமராஜர் இந்த சோதனையிலும் விழாம இருந்தார். அவர்கிட்ட இருந்து நாம இந்த பாடத்தை படிக்கணும்.

0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் அதன் 21 வசனத்தை நான் படிக்கிறேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் என்று படிக்கிறோம். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான, மிகவும் பழகின ஒரு வார்த்தை தான். நன்றாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகளினாலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடுகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த சம்பவத்தை குறித்து படிக்கும் பொழுது, தூர இடத்திற்கு போகிற ஒரு எஜமான் தன் ஊழியக்காரனை அழைத்து அங்கே தாலந்துகளை கொடுக்கிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவனுக்கு 5 கொடுக்கப்படுகிறது, ஒருவனுக்கு 2 கொடுக்கப்படுகிறது, ஒருவனுக்கு 1 கொடுக்கப்படுகிறது. எப்படி? அவன் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறை அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஒன்று போல் கொடுக்கப்படவில்லை, எல்லாருக்கும் ஒன்று போல சரிசமமாக பார்த்து கொடுக்கப்படவில்லை. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கவாறு அங்க தாலந்துகளை கொடுக்கிறார். 5 கொடுக்கப்பட்டிருக்கிறவனுடைய நிலைமை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு தெரிகிறது, இவன் கண்டிப்பாக இதை சம்பாதிப்பான் என்று அவர் உணர்கிறார். 2 கொடுக்கப்படுகிறதே, அவன் கூட இவனும் சம்பாதிப்பான் என்று அவர் உணர்கிறார். ஆனால் 1 கொடுக்கப்பட்டதும் இவன் சம்பாதிக்க மாட்டான் என்று அறிந்துதான் அவனுக்கு 1 கொடுக்கப்பட்டது. அதனால ஆண்டவர் இந்த உலகத்தில் கிருபைகளை கொடுக்கும் பொழுது அவர் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு கொடுக்கிறார். எல்லாருக்கும் அதை கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை இவன் பயன்படுத்துவான், இவன் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையான காரியத்தை செய்வான் என்று அவர் அறிகிறார், அறிந்துதான் கொடுக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களில், ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒன்று போல ஆண்டவர் கொடுக்கவில்லை, அவன் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு கொடுக்கிறார். ஆகவே இந்த ஓமையில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவர் தூரதேசம் போய்விட்டு சில நாட்கள் கழித்து மறுபடியும் வந்து வருகிறார். அவர் வந்து கேட்கிறார், என்ன கேட்கிறார்? அருமையானவர்களே, எல்லாரையும் கூப்பிடுறார், 3 கூப்பிடுகிறார். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்களா, இல்லை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா, இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பிலே உண்மையா இருக்கிறார்களா என்று அறிவதற்காக அவர் வந்து கேட்கிறார். 5 பெற்றுக்கொண்டவன் அவன் வருகிறான், ஐயா எனக்கு 5 கொடுத்தீங்க, ஆனா நான் இன்னும் 5 சம்பாதித்திருக்கிறேன், நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், நான் முயற்சி செய்திருக்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு, எவ்வளவுக்கு பிரயாசப்பட முடியுமோ அதை நான் செய்திருக்கிறேன். அதில் அருமையா அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? வேதம் சொல்லுகிறது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். 2 கொடுக்கப்பட்டது, அவனும் ஓடி வருகிறான், என்னால் முடிந்த அளவுக்கு செய்தேன், முடிந்த அளவுக்கு நான் பிரயாசப்பட்டேன். ஆகவே அவனுக்கும் சொல்லப்படுகிறது, இவன் கடினமாய் உழைத்திருக்கிறான், தனக்கு தன் கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் உண்மையோடு செய்திருக்கிறான், ஆகவே நீயும் உண்மையோடு செய்தாய், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்திலே ஒருவன் உயர்த்தப்படுகிறான், ஆண்டவர் அவனை உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார். அநேகருக்கு முன்பாக ஒரு அதிகாரியாக, ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே அவனை வைப்பேன், நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறாய், உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நீ உண்மை உள்ளவனாய் இருந்தாய், நீ கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தாய். என்னுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், அநேகத்திற்கு நீ அதிகாரியாய் மாறப்போகிறாய், அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய், அநேகத்தில் நீ உயர்த்தப்பட போகிறாய் என்பதை குறித்து தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு உலகம் ஒரு மனிதனை எப்படி மேன்மைப்படுத்த விரும்புகிறது, ஒரு மனிதன் எப்படி உயர்ந்த ஸ்தானத்திலே வருகிறான், அவனுக்கு எப்படி ப்ரமோஷன் வருகிறது, அவன் எப்படி அடுத்த நிலைக்குள்ளே வருகிறான், அதற்கு பல தகுதிகளை இந்த உலகம் பார்க்கிறது. அருமையானவர்களே பாருங்க, அனுபவத்தை பார்த்து உலகம் மேன்மைப்படுத்துகிறது. எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இத்தனை வருஷங்கள் இவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது, இந்த வேலையை அவங்க திறமையாய் செய்வார்கள், இத்தனை வருஷங்கள் இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள், ஆகவே இவர்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும், அதை குறித்த அறிவு இருக்கும், ஆகவே இவர்களுக்கு இந்த உயர்வை கொடுப்போம். திறமையை வைத்து உலகம் மேன்மையை கொடுக்கிறது. அருமையானவர்களை அந்தஸ்தை வைத்து மேன்மையை கொடுக்கிறது. உலகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே படிப்பை வைத்து மேன்மையை கொடுக்கிறது. இவன் நல்ல படித்திருக்கிறான், இவனுக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, இவனுக்கு நல்ல அறிவு இருக்கிறது, இவனை இந்த இடத்துல வச்சோனா இவன் நல்ல காரியத்தை செய்து விடுவான் என்று உலகம் பார்க்கிற. பட் ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? திறமையை பார்க்கல, ஞானத்தை பார்க்கல, அறிவை பார்க்கல, அழக பார்க்கல. அவர் என்ன பார்க்கிறார் தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா என்றுதான் பார்க்கிறார். மனிதனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். மனுஷனுடைய எண்ணங்கள் வேறு, மனிதனுடைய பார்வைகள் வேறு, மனிதனுடைய சிந்தனைகள் வேறு. உலகம் அறிவையும் திறமையும் அழகையும் படிப்பையும் அந்தஸ்தையும் வைத்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எதை பார்க்கிறாரு? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை உண்மையாய் செய்கிறானா, உண்மை உள்ள மனிதன். வேதம் அதுதானே சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ அநேகத்தில் அதிகாரியாயிருப்பாய், நீ அநேகத்திலே உயர்த்தப்படுவாய். தேவன் பார்க்கிற விதம் வேறு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அநேகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். உண்மை உள்ளவனாயிரு, அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பானாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியமானாலும் சரி, அதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, அதில் நம்ம உண்மையாக நடக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, அவனவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு கொடுத்திருக்கிறார், பிரயாசப்படுகிறான், உண்மையாக வேலை செய்கிறான், கட்டின உழைப்பு இருக்கிறது. எப்படியா இல்லை நம்ம இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அப்படிப்பட்ட மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற முடியும். உண்மையற்றவர்களாய் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நிலையான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையற்றவர்களாய் நடக்கிறவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கனத்தையும் தேவனுடைய மேன்மையும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:2 எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல என்று வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்பதை குறித்த சாட்சி. ஒரு மனிதனை குறித்த சாட்சி என்ன? உண்மை உள்ளவனாய் இருந்தான். என்னுடைய பிள்ளைகளை, எங்கே? தேவனுடைய வீட்டிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுக்கு அடுத்த காரியம், அருமையானவர்களே, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம், தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, அதில் எப்படி இருக்கிறானா, உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஒன்று, தன்னுடைய அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். நன்றை கவனியுங்கள். உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாய் தேவன் வைப்பார், உண்மை உள்ளவன் அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதுல உண்மையா இருக்கணும்? மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று படித்தோம் அல்லவா. எதுல உண்மை உள்ளவனாய் இருந்தான்? வேதம் சொல்லுகிறது, அருமைய, தன் அழைப்பிலே உண்மையாய் இருந்தான். ஆண்டவர் இந்த மோசேயினுடைய அழைத்த விதம் வேறு. தாயின் கற்பத்திலேயே கர்த்தர் மோசேயை தெரிந்து விட்டார். ஆகவே இந்த மோசே பிறக்கும் பொழுது அவனுக்கு நிறைய ஆபத்துகள் வருகிறது. அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் மோசேயை விடுவிக்கிறார். பார்வோனுடைய சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது, பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொன்றுவிடு, அப்போதான் மோசே பிறக்கிறான். ஏன்னா அந்த மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆகவே அந்த மோசைக்கு எத்தனையோ விதமான ஆபத்துகள் வந்த பொழுது கர்த்தர் அந்த ஆபத்தில் இருந்து அவனை விடுவிக்கிறாரு. அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறாரு. பார்வோனுடைய வீட்டிலே கர்த்தர் அவனை வளர்க்கிறாரு. அருமையானவர்களே, அநேக வருஷங்கள் கடந்து போய்விடும் ஒரு நாள் ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. எதற்கு? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த மோசே தான் வேணும். அப்போ மோசைக்கு ஒரு அழைப்பு. எங்க அழைப்பு வருகிறது? முட்செடியிலே. முட்செடியிலே தரிசனமாகிறார் மோசே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவர் அவனோட பேசுகிறான், நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அவன் முடியாது என்று சொல்லுகிறான். அடையாளங்களை காண்பிக்கிறார். இதை உன் கையில் வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களை சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வேற யாரும் தேவையில்லை, நீதான் வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் தன்னால் முடியாது என்று சொல்லுகிறான். எனக்கு திறமையில்லை என்று சொல்லுகிறான். எனக்கு பேச தெரியாது என்று சொல்லுகிறான். நான் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறான். என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த அழைப்பு மோசையின் மேலே இருக்கு. ஆனா ஒரு கட்டத்தில் மோசை புரிந்து கொண்டான், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காகவும், சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்காகவும். நம்ம தான் அதற்கு தேவை. அப்ப நம்ம மேல ஒரு சரியான அழைப்பு இருக்குது என்பதை புரிந்து கொண்டு அந்த அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வருகிறது. ஆண்டவர் அவனை கொண்டு போறாரு. அடிமைத்தனத்தில் இருக்கிற வெளியே ஜனங்களை கொண்டு வருவதற்கு பார்க்க ஒரு பக்கம் ஜனம், இன்னொரு பக்கம் பார்வான். பார்வனுடைய இருதயம் கடினப்படுது. இன்னொரு பக்கத்தில் ஜனங்களுடைய காரியங்கள் இல்லை. இப்பொழுது எல்லா விதத்தில் நெருக்கப்படுகிறான். ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்படுகிறான். யோசித்து பாருங்கள், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. எவ்வளவு கடினமான ஒரு காரியம் தெரியுமா? மோசை செய்த ஊழியத்தை, மோசை செய்தது போல ஊழியத்தை இன்னைக்கு யார் செய்ய முடியும்? முடியாது. அவ்வளவு மகிமையான காரியத்தை மோசை செல்கிறார். நல்ல ஒரு தலைவன் பாருங்க. ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை மோசைக்கு கொடுத்தார். ஆண்டவர் தான் அந்த கிருபையை மோசைக்கு கொடுத்தார். ரெண்டு பக்கமும் சமாளிக்கணும். இப்ப ஜனங்கள் ஒரு பக்கம் எழும்புகிறாங்க, ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றது, ஆண்டவர் கோபப்படுத்தி விடக்கூடாது, இன்னொரு பக்கம் ஜனங்களையும் கோபப்படுத்தி விடக்கூடாது. அப்ப அவர் சமாளிக்கிற அந்த நிலைமையை பாருங்க. ஒரு மாதிரிப்பட்ட மனுஷனா இருந்தா ஆரம்பத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடியே போயிருப்பான். இதற்கு என்னால முடியாதப்பா, வேற யாரையாயிலும் நீர் அனுப்பும், நான் இதற்கு தகுதி கிடையாது. இந்த ஜனங்களையும் சமாளிக்க முடியல, ஆண்டவரையும் சமாளிக்க முடியல, எப்படி இந்த ஜனங்களை நான் வழி நடத்த முடியும்? ஏனென்றா அந்த ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள், ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாரும் நல்லவாவா பேசுனாங்க? மோசைக்கு விரோதமாக எழுமினாங்க, கல்லறிய பார்த்தாங்க, தூஷணமாக பேசினாங்க. அருமையானவர்களை, எவ்வளவோ காரியங்களை இந்த மோசே சகித்து வருகிறான். எவ்வளவோ காரியங்களை மோசே தன் வாழ்க்கையிலே சந்தித்து வருகிறான். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த மோசே தன்னுடைய அழைப்பில் உண்மையாக இருக்கிறான். தன்னுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில், எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பே இருந்த உங்களை அழைத்திருக்கிறார். அந்நியர்களாய் இருந்த உங்களை அழைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாத நிலையிலே இருந்தோம், இன்றைக்கு நம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்நியர்களாய் இருந்த நம்ம இப்ப சொந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அந்த அழைப்புல உண்மை இல்லை. ஆரம்ப காலங்களிலே வேகமாக, ஆரம்ப காலங்களிலே ஆச்சரியமாக தேவ சமூகத்தில் அவரை தேடி வந்தவங்க இன்னைக்கு ஏண்டா ரட்சிக்கப்பட்டோம், ஏண்டா ஆண்டவருடைய பிள்ளையா மாறினோன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறாள். காரணம், உலகத்தில் பாடு, உபத்திரவு, சோதனை, கஷ்டங்கள் இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு தடுமாற்றம் வந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்கள் அழைப்பை யோசித்து பார்க்கணும். அதுல நீங்க தடுமாறி விடக்கூடாது. அதுல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்க, இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவம் அதுதான். உண்மை உள்ள மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம கர்த்தர் அழைக்கிறாரு. அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு? அழைக்கிறாரு, அவனை தெரிந்து கொள்கிறாரு, கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் அருமையானவர்களை அழைத்த பொழுது ஒன்று, அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய தகப்பன் வீட்டை, தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் அழைத்த பொழுது அவரை தேடி வருகிறான். எல்லாற்றையும் உதறி தள்ளிவிட்டான். தன் தேசத்தை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அதான் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட உடனே ஆபிரகாம் எல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டான். என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன நடக்க, எதையும் யோசிக்கவில்லை. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனை நோக்கி கடந்து வந்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, அபிரகாமுக்கு சோதனை வந்தது, அபிரகாமுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது, அபிரகாமுடைய வாழ்க்கையில் இவ்வளோ விதமான காரியங்கள் கடந்து வந்தது, ஆனால் அந்த அழைப்பை விட்டு மாறவில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தானே அழைச்சிங்க, இப்போ கொண்டு தெருவில் விட்டுட்டீங்களே, எனக்கு நன்மை செய்யலையே, எனக்கு வாக்குத்தத்தை நிறைவேறலையே, என் காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் பின்மாற்றம் அடைந்து போகவில்லை, தன்னுடைய அழைப்பை விட்டு போகவில்லை. நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அழைப்பில் உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி போகிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதெல்லாம் கடந்து போகிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை எல்லாவற்றையும் மிதித்து போவாய் நீ, இதை எல்லாவற்றையும் தாண்டி போவாய் நீ. ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. அக்கினியிலே நடப்பாய், அனவேகாது இருப்பாய், தண்ணீரை கடப்பாய், நான் கூட இருப்பேன், நீ மலைகளையும் மேடுகளையும் கடந்து போவாய். என்னுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போறதற்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கடந்து போகணும், மிதித்து போகணும், தாண்டி போகணும், ஜெயித்து போகணும். எதையும் கண்டு வாழ்க்கையில பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது, எதையும் கண்டு வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அழைப்பில் உண்மை இல்லை. ஆரம்ப நாட்களில் இருந்ததான வேகம் இன்றைக்கு இல்லை. ஆரம்ப நாட்களில் இருந்ததான பக்தி வைராக்கியம் இன்றைக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், அந்த நாட்களிலே கர்த்தரை தேடணுங்கிற எண்ணம் இருந்தது, ஆராதிக்கிற எண்ணம் இருந்தது, தேவ சமூகத்திற்கு போவன எண்ணம் இருந்தது. இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும், ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய அடுத்த காரியத்தில் ஒரு தொய்வு, ஒரு மனசோர்வு. நன்றை கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கு. அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, ஆசீர்வாதம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும்னு தேவனை தேடாமல், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவ சமூகத்தை கனம் பண்ணாமல், கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இல்லாமல், உண்மையான காரியத்தில் உண்மையாக இருக்க முடியாமல், அருமையான ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி ஆசீர்வதிப்பார், யோசித்து பாருங்கள். என்னுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத நேரத்தில், வருமானம் குறைந்த நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு கொடுக்கணுங்கிற ஆசை இருந்தது, ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். தொழில் பெருகிட்டு, வியாபாரம் பெருகிட்டு, இன்றைக்கி ப்ரமோஷன் கிடச்சிச்சு, நல்ல சம்பளம் வருது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா யோசிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஊழியத்துக்கு கொடுக்கணும்னா யோசிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள், உண்மையற்ற நிலை. வேதம் சொல்லுது, நீ கொஞ்சத்திலும் நீ உண்மையாக இருந்தால்தான் நீ அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஆபிரகாம் தன்னுடைய அழைப்பிலே உண்மையாயிருந்தான், இந்த அழைப்பிலே உண்மையாயிருந்தான். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு. தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று விட்டு வந்தான், இன்னொரு காரியம் சொல்லுகிறேன், விட்டு கொடுத்தான், விட்டு கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. என்ன செய்கிறான், சண்டை போடல, என்ன செய்கிறான், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நான் இடதுபுறம் போனா நீ வலதுபுறம் போ. அப்ப என்ன செய்யறான், விட்டு கொடுக்கிறான். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை என்று சொல்வார்கள், விட்டு கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். என்னுடைய பிள்ளைகளே, இல்லைங்க அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ பாருங்க, ஒன்று அவன் விட்டு வந்தான், தேசத்தை, இனத்தை, சமுதாயத்தை, பாரம்பரியத்தை, தன்னுடைய வழிபாட்டை எல்லாத்தையும் விட்டு தேவ சமூகத்தை, தேவனை தேடி வந்தான். அதே நேரத்தில் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்தான். அதனால அவன் கெட்டு போயிட்டானா? தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது, அதே நேரத்தில் ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு என்றும் வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த உயர்ந்த மேன்மை. அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான். ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் அவன் அழை, அந்த அழைப்பில் உண்மையா இருந்தான். அவன் பின்மாற்றம் அடையல, ஆண்டவர் விட்டு தூரம் போகல, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யல, கர்த்தருக்கு விரோதமாய் பேசவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, பேதுரு கூட கேட்டாரு, நாங்க இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, எதை, படகை விட்டோம், வலையை விட்டோம், எங்கள் தொழிலை விட்டோம், எங்கள் வியாபாரத்தை விட்டோம், எங்க கூட இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் விட்டோம், நீங்க கூப்பிட்டீங்க, என்னை பின்பற்றி வா என்று சொன்னீங்க, நீங்க சொன்ன உடனே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாள் கேட்டான் பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன தருவீர்? இயேசுவுக்காக இதெல்லாம் விட்டு வந்த எங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? அப்போஸ்தலர் நாட்களிலே கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தின விதத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவர் பேதுருவை கனப்படுத்தினதை பாருங்கள். கிருபைகளை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றினார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த தேவ மனிதன் மாற்றப்பட்டு எவ்வளவு கனத்தை கொடுத்தார். பேதுருடைய நிழல் பட்டு கூட வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படத்தக்க அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஜனங்கள் வந்து காத்திருப்பார்களாம். எவ்வளவு கனத்து ஆண்டவர் கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகளே, தன் அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான். நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை அநேகத்தில் உயர்த்த வேண்டும் என்றால், நம்முடைய அழைப்பில் நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 31 வசனமும் 32 வசனமும் நான் படிக்கிறேன். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, இரண்டாவது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, மோசே எதில் உண்மையா இருக்கிறார்னா, ஜபத்தில் உண்மையாய் இருக்கிறார். அன்றை கவனிங்கள், இந்த வேத வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இஸ்ரவேலர்களின் ஒரு பாவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜனங்கள் செய்த ஒரு பயங்கரமான ஒரு காரியம், கர்த்தரை விட்டு விலகி, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி, அவர்களுக்கு முன் சென்ற அந்த தெய்வத்தை மறந்து, அவர்களை வழிநடத்தின அந்த தெய்வத்தை மறந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? கன்றுக்குட்டி அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்மை வழிநடத்தும், இதுதான் நமக்கு என்று சொல்லி அவர்கள் ஆரவாரம் செய்து ஆர்ப்பரித்து ஆராதனை செய்து கொண்டிருக்க, திடீர்னு பார்த்தா இந்த ஜனங்களுடைய ஆராதனை வித்தியாசப்பட்டு விட்டது. இவ்வளவு நாள் அவர்கள் தேவனை சேவித்த விதம் வேறு, ஆனால் இப்போ இவர்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனையுடைய நிலைமை வேறு. மோசிக்கு அதை புரியலை. மோசிக்கு இந்த தகவல் வருகிறது, இதை கேள்விப்படுகிறான். பார்த்தா கன்றுக்குட்டி எடுத்து வைத்து கொண்டு அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தேவனுடைய கோபம் இந்த ஜனத்தின் மேல் மூளை காத்திருக்கிறது. அதில் 10 வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் படிக்கிறேன். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அன்று சொல்றாரு, நீ இடையில வந்து விழாத, இந்த ஜனங்கள் செய்த பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கணும். இவங்க மீறி விட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கி விட்டார்கள், அதனால நீ இடையில வந்து நின்று இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்காத, இந்த ஜனங்களுக்காக பெருமூச்சு விடாத, இந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யாத, இந்த ஜனங்களுக்காக மன்றாடாத, நீ ஏன் போக்கில விட்டுவிடு. அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் அழிக்க, ஆனா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட போதும், நம்ம பெரிய ஜாதியா மாற்றுவேன் சொல்லிட்டாரு, இவங்க எப்படி போனா என்ன? இவங்க தான் பாவம் செஞ்சாங்களே, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்களே, இவங்க அழிக்கப்பட்டா என்ன அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் சொல்றான், அருமையானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிற ஆண்டவர் சொல்றாரு, உன்ன ஆசீர்வதிப்பா, நீ எனக்கு உண்மையா இருக்கிறாய், என் பார்வையில் நீ உண்மையா நடக்கிறாய், இந்த ஜனங்களோ உண்மையற்றவர்களாய் வாழ்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள், என்னை கோபமூட்டினார்கள், இவர்கள் பாவம் செய்தார்கள், அதனால இவங்களை அழிக்க போறேன், நீ இடையில வந்து நிற்காத அப்படின்னு ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், ஒருவேளை அழிக்கப்படட்டும், சொல்லு பேச்சு கேட்காத ஜனங்க ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போனால் போட்டுட்டோம், நம்மளை ஆண்டவர் ஆசீர்விச்சிட்டாரே, நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வரலை. எவ்வளோ உண்மையாக இருக்கிறான் பாருங்கள். இந்த ஜனங்களை அடிமைத்தனத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம், இவங்களை அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போகணும். எத்தனை சூழ்நிலைகள் தடுமாற்றங்கள் வந்த போதிலும் அருமையான தடுமாறாதபடிக்கு ஜனங்களை அற்புதமாக நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இந்த ஜனங்கள்லாம் அழிக்கப்பட்டா எப்படி? அவன் நினைக்கிறான், அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அன்றைக்கு கர்த்தர் பேசினாரு, என்ன? அதான் 13 எழுதப்பட்டிருக்கிறது. 13 நான் படிக்கிறேன். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணினீரே, இந்த சந்ததியை நான் கானானுக்கு கொண்டு போவேன்னு அன்னைக்கு நீ உடன்படிக்கை பண்ணினீரே. ஆண்டவர் யார் தெரியுமா? உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னா அந்த உடன்படிக்கையை மாற்றுகிற தெய்வம் அல்ல. உடன்படிக்கை மாற்றவே மாட்டாரு, உடன்படிக்கை மாறாது. அப்போ அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அல்லவா, இப்படி நீர் பேசினீர் அல்லவா, இவங்களை நான் கானானுக்கு கொண்டு போவேன் சொன்னீர் அல்லவா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர் அல்லவா, இப்போ நீர் அழிப்பேன் என்று சொல்லுகிறீர், அன்றைக்கு நீர் உடன்படிக்கை பண்ணினீர், இப்போ நான் அழிப்பேன் என்று சொல்கிறீர், அப்படியெல்லாம் நடந்துவிடக் கூடாது ஆண்டவரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்போ எவ்வளவு அந்த ஜபத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரித்திரத்திலேயே மோசேயை போல ஜபம் பண்ணவங்களை பார்க்க முடியாது. இன்றைக்கு எல்லாரும் வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ ஜபம் பண்ணுகிறார்கள், வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ ஜபிக்கிறார்கள், என்னென்னலாமோ ஜபிக்கிறார்கள், எப்படியெல்லாமோ ஜபிக்கிறார்கள். அவனை உடையும், இவனை உடையும், அந்த ஊழியத்தை உடைச்சி போடும், அந்த குடும்பத்தை உடைச்சி போடும், அவங்க அப்படி போயிடணும், இவங்க இப்படி போயிடணும், நான் நல்லா இருந்தால் போதும். இன்றைக்கி ஜபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, எப்படியெல்லாமோ ஜபம் பண்ணுறாங்க. என்னுடைய பிள்ளைகளை மோசே எப்படி ஜபம் பண்ணுறான்? இந்த ஜனங்களை அழித்து விடாதேயும், அப்படி ஒருவேளை நீர் செய்வீரானால், அப்படி ஒருவேளை நீர் செய்யப்படுமானால் ஏன் பேர ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எடுத்து போடும். நன்றை கவனிங்கள், கெஞ்சி கேட்கிறான், இல்லை ஆண்டவரே, நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறீர், இந்த காரியம் நடக்கவே கூடாது. உண்மையற்ற ஜனங்களுக்காக தன் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று ஒரு உண்மையுள்ள மனிதன் ஜபம் பண்ணுகிறான். உண்மையற்ற ஜனங்கள் ஆண்டவருடைய நடத்துதலை மறந்தாங்க, தேவனுடைய கிரியைகளை மறந்தாங்க, தேவன் கொடுத்ததை மறந்தாங்க, தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்ததை மறந்தாங்க, ரொம்ப ஈஸியாக மறந்துட்டாங்க. என்னுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஈஸியாக மறந்துட்டாங்க. நன்மைகளை பெற்றவங்க மறந்துட்டாங்க. அடு சொன்னார், ஒரு தகப்பனை போல சுமந்துட்டு வந்தேன், தோளில் சுமந்துட்டு வந்தேன், கோழித்தன் குஞ்சுகளை தன் சிறையில் மறைப்பது போல மறைத்தேன், ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றினேன், இல்லை எங்களுக்கு சாப்பாடு வேணும் உடனே கொடுக்குறாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி ஜனங்கள் அப்படி தான் இருக்காங்க, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையற்ற அனுபவம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை, கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்ட ஆசீர்வாதத்தை எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், எப்படி வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டோம், எப்படி வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்மளை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அதுக்கு என்ன காரணம்? எங்கெல்லாத்தையும் மறந்து போனார்கள். உண்மையற்றவர்களாய் வாழ்கின்ற ஜனங்களின் நடுவிலே ஒரு மோசே ஜனங்களுக்காக உண்மையுள்ளவனாயிருக்கிறான், பரிந்து பேசுகிறான், கெஞ்சி கேட்கிறான், இந்த ஜனத்தை அழித்து விடாதேயும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஜபத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு, அநேகத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். ஒரு மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான், அழைப்பில் உண்மையாக இருந்தான், ஜபத்தில் உண்மையாக இருந்தான். தானியேலை குறித்து எழுதியிருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தானியேல் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தானியலுக்கு எத்தனையோ வேலைகள், எத்தனையோ பொறுப்புகள், ஆனாலும் அந்த தானியலுக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தீமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் வருகிறது. ஆனாலும் அவனை கவனித்த பொழுது அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு முகாந்திரம் தேடுறாங்க, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனை குறித்து பார்த்ததில் என்ன சொன்னாங்க, அவன் தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு 3 நாள் நேரம் ஜபம் பண்ணுறான், அதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதையும் கண்டுபிடிச்சாங்க. அவன் வேறு தவறு செய்தானோ தப்பு பண்ணனா அப்படிங்கிறத ஒன்றும் சொல்ல முடியல. அவன் மேலே சுமத்தப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா, டெய்லி 3 நேரம் ஜெபம் பண்ணுறான். அவன் தன் காரியத்தில் உண்மையாக இருக்கிறான், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருக்கிறான், அவன் தன் தேவனை விசுவாசிக்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, இந்த தானியலை குற்றப்படுத்தவும் தீமை செய்யவும் இந்த தானியலுக்கு விரோதமாக போராட்டங்கள் எழும்பி வந்த போதிலும் அதை எல்லாவற்றையும் தானியல் ஜெயித்து போனான் பாருங்க. அதை எல்லாவற்றையும் தானியல் கடந்து போனான். அவை எல்லா சூழ்நிலைகளிலும் தானியலோடு கர்த்தர் இருந்தார். அவன் தேசத்திலே உயர்த்தப்படுகிறான். அவனுடைய உண்மையான ஜீவியம் அவனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அநேகத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஆசை இருக்குதா? அநேகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்களிடத்தில் திறமையை பார்க்கல, உங்க ஞானத்தை பார்க்கல, உங்க அழகை பார்க்கல, உங்க அறிவை பார்க்கல. அவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? உண்மையா இருக்கிறோமா? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் தோற்று போய் கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்ம நினைக்கிற எடுக்கிற முயற்சியில் அநேக தோல்வியை சந்திக்கிறோம். மனுஷனுக்கு பயந்தல்லங்க, தேவன்

தப்பு பண்ணாம உங்க மேல சில பழிகளை சுமத்தலாம். ஒருவேளை உங்களோடு இருக்கிறவர்கள் தவறு செய்யாமலேயே உங்கள் மேல் தீமையான காரியத்தை சுமத்தலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க தேவனுக்கு பயந்து நீ உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு மேலே உங்களை அதிகாரியாய் வைப்பார், அவர்களுக்கு மேலே உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறவர், பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வேலையில, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாயிருக்க ஆமேன். சபைக்கு உண்மையாயிருங்கள், ஊழியத்திற்கு உண்மையாயிருங்கள். உண்மையற்றவர்களாய் நடக்க வேண்டும். கொஞ்சத்திலே கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால் அநேக ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும், அநேக நன்மைகள் உன்னை தேடி வரும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா! கர்த்தர் இன்றைக்கு விசேஷித்த விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவர் நம்மை தொடட்டும். ஆமென், ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய முகத்தை தரிசிக்கிற இந்த நேரத்தில், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் உணர கர்த்தர் உதவி செய்வாராக. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு நிலையில ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கலாம். அநேகத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கட்டும். அது நடப்பதற்கு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் திட்டமாய் எங்களோடு பேசினீரே, எங்களோடு இடைப்பட்டீரே. அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவர் எங்களோடு பேசின வசனத்திற்காக நன்றி. ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்தி வாழும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே. அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, எல்லா தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய இடத்திலே விதத்திலே சரிப்படுத்த படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். வசனங்களை கேட்டமுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நன்மையும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தீமைகளுக்கும், விக்கினங்களுக்கும், போராட்டங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விலக்கி காத்தருள். உம்முடைய நாம மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக ஆவியின் பிரமாணம். அதற்கான ஜீவ வார்த்தை ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலன்று விடுதலை ஆக்கிட்டு. ஆமே, உலகத்திலே விஞ்ஞான ரீதியான விதிமுறைகள் ஆயிரக்கணக்கில் இருப்பதை நாம் காண்கிறோம். இவற்றை அறிந்து கொள்வதை விட ஆவிக்குரிய விதிமுறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மேலே சொன்ன வசனத்திலே ஆவிக்குரிய மூன்று விதிமுறைகளை நாம் காண்கிறோம். ஒன்று பாவத்தின் விதிமுறை, அடுத்தது மரணத்தின் விதிமுறை, கடைசியாக ஆவியின் விதிமுறை. இந்த மூன்று விதிமுறைகளும் ஆவிக்குரிய வகையில் நித்தியமாய் செயல்படக்கூடியவையாக இருக்கிறது. முதலாவது பாவத்தின் விதிமுறை. அது என்ன? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றாகிறது. பாவம் வாசல்படியிலே படுத்து கிடக்கிறது. ஒருவனுடைய எலும்புகள் அவனது பால வயதின் பாவங்களினால் நிறைந்திருக்கின்றன. இரண்டாவது மரணத்தின் விதிமுறை. அது என்ன? ஆத்ம மரணம் மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது. இரண்டாம் மரணம் என்பது திரும்பி வர முடியாத அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள் தள்ளிவிடுகிறது. மரணத்தின் விதிமுறைகள் மிக பயங்கரமானது. அப்போஸ்தலர் பவுல் பாவம் மற்றும் மரணம் ஆகிய விதிமுறைகளில் இருந்து தப்புவிக்கிற வேற ஒரு விதிமுறையை குறிப்பிடுகிறார். அதுதான் ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணத்தை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று குறிப்பிடுகிறார். இது விடுதலையாக்குகிற பிரமாணம், உங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவுகின்ற பிரமாணம். மூன்றாவது ஆவியின் விதிமுறை. அது என்ன? இது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் வியாதியிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையை தருகிறது. மேலும் நித்திய மரணத்திலிருந்தும் விடுதலை தருகிறது. இந்த ஆவியின் மரணத்தை அறியாதவர்கள் தான் பாவ பிரமாணத்தினாலும் மரண பிரமாணத்தினாலும் நெருக்கப்படுகிறார்கள். ஐயோ, இந்த மரண சரீரத்தினின்று ஜாரினை விடுதலையாக்குவார் என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆனால் ஆவியின் பிரமாணத்தை அறிந்தவர்களோ விடுதலையுடன் வாழுகிறார்கள். இயேசு இந்த பூமியிலே இருந்த போது ஒரு நாள் பாவியாகிய ஒரு ஸ்திரி அவரை தேடி வந்தார். அவர் ஒரு பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே பூசினார். இயேசு அவளை பார்த்து, அன்போடு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு சொன்ன அந்த சனமே பாவ பிரமாணத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைத்ததாக லூக்கா 7:37-38 நாங்கள் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடி ஜெபியுங்கள். அவரே நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 காண்கிறோம். ஆமே, எங்களை நாங்களே நியாயம் தீர்த்தால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாங்கள் எங்களை நின்று நிதானித்து தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எங்கள் இருதயம் என்கிற பழிப்பிடத்தை செப்பனிடுவோமாக. ஆமே. இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளையும் இனிமையான பாடல்களையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு பலனடைய மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாம இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாடப்போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமாயிருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறார், நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களிலே பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுடன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீண்டும் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்குள் உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன அணுகாது? ஆமென், என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து, உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒண்ணும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்கள்ல நான் பாக்குறேன் பலர் பயமுறுத்த தான் செய்யறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிரும், ஐயோ போயிருவே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்றேன், ஒன்னும் இல்லைங்க. கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒண்ணும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமை நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தா ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்கள், அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை

கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

எங்களை பாதுகாத்து வருகிற பரிசுத்தரே, எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தரே, நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஏசாயா முதல் அதிகாரம் 16 வசனம். ஒரு வகுப்பறையில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி சொல்லிக் கொடுத்த டீச்சர் ஒருவர் தன் வகுப்பு மாணவர்களுக்கு சாப்பிடும் முன்பு கைகளை சுத்தம் செய்வதற்கான அவசியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஆசிரியர் தன் வகுப்பில் உள்ள மாணவர்களின் விரல் நகங்களை வெட்டச் சொன்னார். வெட்டப்பட்ட நகத்தின் துண்டுகளை பாக்டீரியாக்கள் அதிக அளவு உருவாகும் வாய்ப்பை கொண்ட மிகவும் அழுக்கான ஒரு இடத்திலே வைத்தார். சில நாட்கள் கழித்து அந்த நகங்களை எடுத்துக்கொண்டு வந்து மைக்ரோஸ்கோப் ஒன்றின் உதவியோடு மாணவர்களை பார்க்க சொன்னார். அதிலே அநேக புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தன. இத்தகைய அசுத்த நகங்களை கையில் வைத்துக் கொண்டு சாப்பிட்டால் வயிற்றுக்குள் இந்த பாக்டீரியாக்கள் சென்று மிகப்பெரிய உடல்நலக்கேட்டை ஏற்படுத்தி இருக்கும் என்று மாணவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதன் பின்பு அவர்கள் சாப்பிடும் முன் கை கழுவ ஒரு நாளும் மறக்கவே இல்லை. தங்கள் உடலுக்குள் கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் செல்லக்கூடாது என்பதற்காக கைகளை மிகவும் கவனமாகவும் சுத்தமாகவும் கழுவும் அநேகர் இதைவிட மிக அதிகமாக கேடு விளைவிக்கும் பாவத்தை கண்டுகொள்வதில்லை. நமது பரமபிதா நம்மை மிகவும் நேசிப்பதினால் பாவத்தினால் உண்டாகும் கேட்டுக்கு நாம் தப்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறார். ஆகவேதான் தேவன் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரிடம் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, பாவம் ஒரு மனுஷனுக்குள் வாசம் செய்யும் போது அது அந்த மனிதனை மரணத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. ஏனெனில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் பாவத்துக்கு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். ஒருமுறை நினிவே ஜனங்களின் அக்கிரமம் மிகவும் அதிகமாகி அது தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டியது. உடனே தேவன் நினிவேயின் ஜனங்களுக்கு அவர்கள் பாவத்தை குறித்து எச்சரிக்க யோனா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அதன்படி யோனா நினிவே நகரத்துக்குள் பிரவேசித்து இன்னும் 40 நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கித்தார். அதை கேட்ட ஜனங்களும் ராஜாவும் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பினார்கள். எனவே தேவன் அவர்களை மன்னித்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பாவங்களை குறித்து நம்மை எச்சரிக்கும் போது அதை விட்டுவிட்டால் தேவனும் நம்மை மன்னித்து எல்லா பொல்லாப்பையும் நம்மை விட்டு விலக்குவார். நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் தருவார். நித்திய ஜீவனையும் கொடுப்பார். ஆகவே தேவ எச்சரிப்பை கேட்டு நடப்போம். அது நமது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்.

ഒന്നു തിമൊഥെയു 6:10 ദേവനുടിയ നാമമും ഉപദേശവും ദൂഷിക്കപ്പെടാതെ പഠിക്ക് അടിമത്തനുഖത്തിற்குட்பட்டிருக்கின்ற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள் விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராயிருக்கின்றதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்ளுகின்ற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாயிருக்கின்றபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் இந்தபடியே போதித்து புத்தி சொல். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்டு உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கின்றவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கின்றான். அவைகளினாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சமயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகின்றவர்களுமாயிருக்கின்ற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகின்றவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகின்ற மதிக்கேடும் சேதனமான பலவித இச்சைகளினாலும் விழுகின்றார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கின்றது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீய தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும் படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பெற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்லறிக்கை பண்ணுகின்றவனுமாயிருக்கின்றாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும் படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கின்ற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் எனக்கு கட்டளையிடுகின்றேன். இந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்றவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிதாதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கின்றவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் உருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் தாம் அனுபவிக்கின்றவதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகைகளின் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கின்றவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமொத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமன்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கின்ற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள். கிருபியானது உன்னோடே இருப்பதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 13:14-15 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவளிடத்திலே நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உண்மையிலே இந்த வசனம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் நோட் பண்ணுறாரு. இது எங்கே ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 6:9-10 நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் நான் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கவும் நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். உண்மையிலே இந்த வசனம் இங்கே ஏசையா தீர்க்கதரிசி ஏன் இப்படியாக சொல்லணும்? இந்த ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் ஏசுநாதர் காலத்தில் மட்டும் நடக்கலைங்க, இன்னைய வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இன்னைய வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கும் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இன்றைக்கி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு யூதர்கள் கூட்டம் ஒரு ஏராளம் ஏராளம் இன்றைக்கும் அவங்க இயேசு கிறிஸ்து மேசியா என்று ஏற்றுக்காமல் கடின இருதயத்தோடு இருக்கிறதை பார்க்குறோம். அதனால் இந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு மட்டும் நிறைவேறலை, ஏசுநாதர் காலத்தில் மட்டும் நிறைவேறலை, இன்றைக்கி நம்ம காலத்திலையும் நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறி கொண்டு தான் இருக்குது. இஸ்ரேலில் அநேக யூதர்கள் கடின இருதயத்தோடு தான் இருக்கிறார்கள். அதுக்கு ரீசன் என்ன? ஏன் அப்படி இருக்கணும்? இன்றைக்கி வந்து ஏன் அப்படி இருக்கணும்ன்ட்டு உண்மையிலே ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அதற்கு பவுல் அழகாக பதில் சொல்கிறார் ஒரு இடத்துல. என்ன, எந்த இடத்துல பதில் பவுல் அதுக்கு பதில் சொல்கிறாருன்னா, ரோமர் 11 பார்த்திங்கன்னா தெரியும். ரோமர் 11:25 பாருங்கள். ரோமர் 11:25, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான் என்று எண்ணாதிருக்கும்படி ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடின மனது உண்டாகியிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று நான் அவர் இதான். இதில் 25 புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலின் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாக இருக்கும். இன்றைக்கி அவன் கடினமான ஒரு மனது ஏன் வந்தது? கண் இருந்தும் காணாமலும் காது இருந்தும் கேளாமலும் கேட்டும் உணராமலும் ஏன் அவங்க இருதயம் கொழுத்திருக்கிறது என்றால், அவங்க மனசு கடினப்பட இன்றைக்கி இந்த சத்தியம், சுவிசேஷம், இந்த உண்மையான சத்தியம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக, புறஜாதிகளுக்கு பரவும்படியாக, புறஜா

இருதயத்தை குருடாக்கி போட்டிருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுது பிரபஞ்சத்தினுடைய. ஆனால் இங்கே இந்த யூதர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள், இன்றைக்கி அநேகர் ஆண்டவரை அறிந்த மக்கள் இன்றைக்கி ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னாக்கா, அந்த அவங்க கடினப்பட கடினப்பட ஆண்டவருடைய மனசு என்ன செய்தான், ஐயோ என் சொந்த பிள்ளைகள் நம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி புறஜாதிகளுக்கு என்ன செய்யணும், இந்த சத்தியத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனால புறஜாதிகளுக்கு நிறைவு உண்டாகும்படியாக அவங்க இருதயத்தை கடினப்படுத்துகிறாராம். கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகையில் அவர்கள் உணர்ந்து மனம் திரும்புவாங்கள் என்று அதே 26வது வசனத்திலே பவுல் சொல்கிறார். அன்பாவே இன்றைக்கி இதை பார்க்குறோம். இதில் இன்னைக்கு மத்தேயு பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தேயில் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 13:17 என்ன சொல்கிறார் பாருங்கள், 16:17, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள்ன்றார். நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ எல்லாம் பாக்கியம் உள்ளவை, பாக்கியவான், பாக்கியவதி. இன்றைக்கி உன்னுடைய கண்களும் உன்னுடைய காதுகளும் என்ன செய்யுது, இந்த சத்தியத்தை கேட்குது, உணருது. அதனால் நீ பாக்கியவான், அவர்களை காட்டிலும் நீ பாக்கியவான்ற. அதனால் இன்றைக்கி நம்ம பாக்கியவான் லிஸ்ட்டில் தான் இருக்கணும் மூஞ்சி, மற்ற ஆர்டினரி லிஸ்ட்டில் இருக்கவே கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி பாருங்கள், இந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கி கொரோனா வந்தவங்கள்லாம் பாவியை போலவும், கொரோனா வராதவங்கள்லாம் நீதிமான், அதிக நீதிமான் போலவும் அநேகர் பார்க்குறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஒரு ஜபத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தனா அவன் என்ன பாவம் பண்ணானோ ஏன் அவனுக்கு வந்ததுன்றாங்க. பாருங்கள், இன்றைக்கி இவர் வராதவர் ரொம்ப பாவம் பண்ணாத ரொம்ப பரிசுத்தவான் மாதிரியும், கொரோனா வந்தவங்களாம் பாவி மாதிரியும் அவர் பார்க்குறார். இதுதான் இன்றைக்கி பரிசேயருடைய பக்தி. அந்த இருதயம் கடினப்பட்டிருக்கு. இன்றைக்கி காதுகள் கேட்டோம், கண்கள் கேட்டோம், பார்த்தோம், வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கி அறிவில்லாமல் இருக்கிற அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் உண்டு, அநேகரை நியாயந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு, அநேகரை என்ன செய்கிறாங்க, நியாயந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஏதோ பெரிய நீதிமான் மாதிரியும் பரிசுத்தவான் மாதிரியும் அப்படியே பரலோகத்தில் பட்டா போட்டு வந்த மாதிரியும் இன்றைக்கி மற்றவர்களை ஏளனமாக கேவலமாக நினைக்கிறார். ஒரு இரக்கம் என்பதே இல்லாது இருக்கிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் மன உருக்கமுள்ள தேவன். இன்றைக்கி பரிசேய பக்தியில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இவன் மோசேயனுடைய சட்டத்தின் பிரகாரம் இவளை என்ன செய்யணும், கல்லெடுத்து கொல்ல வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெடுத்து அப்படின்றார். அப்போ எல்லாரும் குத்தப்பட்டவர்களாக கல்லை ஜென்டிலாக போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இவராது என்ன செய்யணும், மோசேயனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிருக்கணும், அவளை கல்லால் அடித்து கொண்டுருக்கணும். ஏன்னா இவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நானும் உன்னை நியாயந்திருக்கல, இனி நீ பாவம் செய்யாத போ அப்படின்றார். அப்போ இரக்கத்தை அங்கே என்ன செய்கிறாரு, காண்பிக்கிறார். அப்போ அந்த இரக்கமுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், வணங்குகிற நாம், அந்த இரக்கமுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணுமா, இரக்கமற்ற அரக்கர்களாக இருக்கணுமா, உண்மையிலே வேதனையாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு அரக்க குணம் படைத்த இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாக்கியவானா என்பது சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சகேயை பார்த்து என்ன செஞ்சார், இறக்கப்பட்டார். பாவிகளை நேசிக்கவும் பாவிகளை நான் ரட்சிக்கவும் தான் வந்தேன்றார். இன்னைக்கு அப்படியே கொரோனா வந்தவன் பாவியாகவே இருக்கட்டும், அந்த பாவிக்காக நீ ஜெபிக்கக்கூடாதா? ஆண்டவரே அவன் பாவத்தை மன்னிங்க, ஆண்டு சொல்கிறார்ல யோவானில், எவன் பாவத்தை மன்னிக்கிறியோ அந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்படுன்றார். எவன் பாவத்தை நீ மன்னிக்காத இருக்கிறியோ உன் பாவம் மன்னிக்காத இருக்குன்றார். அப்போ யாருக்கு இறங்குறியோ, எவனுக்கு மன்னிக்கிறியோ உனக்கு மன்னிக்கப்படும். உண்மையிலே இன்றைக்கி ஆண்டவர் அந்த அதான் சொல்கிறார், இறக்கப்படுகிறவனுக்கு இரக்கம் பண்ணப்படும், இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் ஆண்டுகிட்ட கிடைக்காதுன்றார். அப்போ இன்றைக்கி நம்ம பாக்கியவனாய் மாறணும்னா ஆண்டுடைய வசனத்தை கேட்டும் உணராமல் இருக்கிறோம். அன்பாங்களே, இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி ஏன் நம்ம புறஜாதியை பேசணும், ஏன் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களை பேசணும், இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர் இந்த பைபிளை வச்சுக்கிட்டு இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை பேரை குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி அவன் சரியில்லை, அவன் சொல்கிற சத்தியம் சரியில்லை, அவன் போகிற பாதை சரியில்லை, இவன் மனம் திரும்பலை, அவன் மனம் திரும்பலை, அவன் பாவி, இவன் பாவின்னு சொல்லிட்டு தன்னை நிரபராதி என்று சொல்லி தன்னை நீதிமான் என்று சொல்லி கொண்டிருக்கிற எத்தனை கூட்டத்தார் இருக்கிறாங்க இன்றைக்கி. இல்லை இன்றைக்கி நாம் அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி அதுதான் சொல்கிறார் பாருங்கள், 17 சொல்கிறார், 13:17, மத்தேயு 13:17, அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும்
நீங்கள் காண்க

கேட்கிறவர்களையும் காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனால் என்று மெய்யாகவே சொல்கிறேன். இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசிகளும் இன்னைக்கு அநேக நீதிமான்களும் அவங்க ஏசாண்டுடைய வார்த்தையை கேட்கவும் அவரை காணவும் ஆர்வமாக இருந்தாங்களாம் அந்த காலத்தில். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உனக்கும் எனக்கும் ஏசு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் அவரை தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அன்பாம் இல்லை, இன்றைக்கி அதை நம்ம உணர்வுமா? இன்றைக்கி நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம், எல்லாருக்காகவும் மனம் உருகுவோம், எல்லாருக்காகவும் மனது இறக்கப்படுவோம், எல்லாருக்காகவும் எல்லோரும் ரட்சிக்கப்படணும்னு தான் ஏசுனார் வர. உனக்கு மட்டுமா சொந்தம்? இன்றைக்கி நான் நேற்று சொன்னேன், ஒரு பிராமின் கன்வெர்ட்டட் ஒரு சகோதரி, ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான்னு சொல்லி, இந்த இயேசுனார் அற்புதமான தேவன், கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. இன்றைக்கி பணம் வேணும்னு கேட்டால் எனக்கு 2 லட்சம் ரூபா செக்கு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவனை நம்மளே முந்தானியில் முடிச்சு வச்சுக்கணுமானா? இயேசுனாரை யாராவது முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்க முடியுமா? பாருங்கள், ஆண்டவர் அவங்க அந்த மாதிரி நினச்சாங்க. அப்போ தான் ஆண்டவர் அவங்களுடைய கண்ணை திறக்கும்படியாக லூக்கா 19 எடுத்து வாசி அப்படின்னாங்க. அப்போ வாசிக்கும் போது அந்த பரலோகமும் நரகத்தில் ஐஸ்வர்யவான் போகும்போது அந்த பரலோகத்தில் லாசரு போயிட்டு நரகத்தில் ஐஸ்வர்யான் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்கிறதுக்கு லாசரு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். ஆபிரகாமை பார்த்து அங்கே இருக்கிறவன் சொல்கிறத கேட்டாலே போதும் அப்படின்ட்டார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி எத்தனை சத்தியத்தை நாம் நமக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட போதிலும் இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி அந்த ஐஸ்வர்யான் மாதிரி இரக்கமில்லாதவர்களாய், உணராதவர்களாய், உணர்ந்து கண்டும் அறியாதவர்களாய் இருக்கிறாங்க. பாருங்கள், 14வது வசனத்தில் ஏசியா சொல்லப்பட்டது போல, மத்தி 13:14 ஏசியாவின் தீர்க்க தரிசனம் அவளிடத்தில் நிறைவேறுகிறது. இன்றைக்கி அதை தான் நினைக்கிறேன், இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவல் மத்தியில் இந்த தரிசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இன்றைக்கி எத்தனை நீ பிஹெச்டி வாங்கினாலும் சரி, நீ எத்தனை நீ இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணி நீ பட்டம் வாங்கினாலும் சரி தான், நீ அதனுடைய உண்மையான சத்தியத்தை நீ உணரலை அப்படின்னாக்கா இன்றைக்கி உண்மையிலே உன் நிலைமை பரிதாபமான நிலைமை தான். அன்பாக இல்லை, இன்றைக்கி எத்தனை மெத்த படிச்சிட்டோன்ட்டு இன்றைக்கி எத்தனை பேர் திமிரலையும் அகந்தையிலும் இன்றைக்கி அடுத்தவங்களை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அடுத்தவர்களுடைய அவங்க சத்தியம் அறியாதவர்களை இன்றைக்கி என்ன செய்கிறோம், அப்படி அவங்கள கேவலமாக மதிப்பிடுறோம். அவங்க மனம் திரும்பலை, அவங்க எதிர்த்தியில், அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, அவங்களாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்ட்டு. அன்பாக இல்லை, பரலோகம் என்பது யாருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நம்ம சொல்கிற, நான் போதிக்கிறேன், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ன சொல்கிறாரு, நீ முதல் மனம் திரும்புன்றார். இன்றைக்கி அதே போல் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும், கடைசி வரைக்கும் அந்த முடிவு பறிந்து அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணுன்றார். அந்த அன்பில் இருக்கணும், அகாப்பை அன்பில் இருக்கணும். இப்படி வேதம் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், வேதத்தை கண்டும் வேதத்தை படித்தும் உணராத இருக்கிற ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. காதார கேட்டு கண்ணார கண்டு நாம் உணராது இருக்கிற மக்களாக இல்லாதபடிக்கு உணர்ந்து தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வேதத்தின்படி நான் நடக்கிறேன்னா என்னை மாற்றணும், யாரையும் நான் நியாயந்திருக்க வேண்டாம், யாரையும் நான் எடப்படவும் வேண்டாம், என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை மட்டுமே நான் பார்த்து நான் கடைசி வரைக்கும் மனம் திரும்பி உம்முடைய ஆதீனத்தில் நான் வரணும். ஆண்டவரே, அதே போல் அடுத்தவர்களுக்காகவும் நான் இறங்கி என்ன செய்யணும், ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களும் மனம் திரும்பணும், அவர்களும் இந்த பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி அடுத்தவர்களுக்காக நாம் மனம் இறங்குவோம். கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார், அடுத்தவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக நமக்கு என்ன செய்வார், உணர்வை கொடுப்பார், பாக்கியவானாய் மாறுவோம். இந்த கடின இருதயம் நமக்குள்ளே வேண்டாம், அந்த பரிசேய இருதயம் நமக்குள்ளார வேண்டாம். அந்த பரிசேயர்கள் கடின இருதயத்தை கொண்டிருந்தார்கள். அந்த கடின இருதயம் வர வர புறஜாதிகளுக்கு தான் அது லாபமாக மாறிச்சு. அதனால் இன்றைக்கி கிறிஸ்தவனாக இருக்கிற உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயம் கடின இருதயமாக மாற்ற நாம் அனுமதிக்க கூடவே கூடாது. இன்றைக்கி இரக்கமுள்ள இருதயமாக நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம், கர்த்தரும் இருதயத்தை மாற்றுவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. ஆண்டவரே, கண்கள் ஆண்டவரே கண்ணார காதார கேட்டும் கண்ணார கண்டும் உணராது இருப்பீர்கள் என்று ஆண்டவரே சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறி வருகிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக நான் இருக்கக்கூடாது, நாங்கள் இருக்கக்கூடாது, இதை கேட்கிற ஒருவரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதுதான் என்னுடைய ஆசை ஆண்டவரே.
நாங்கள் ஆண்டவரே இரக்கம் உள்ளவர்களாய், உம்மை போல அன்பு உள்ளவர்களாய், உம்மை போல மன்னிக்கிறதுக்கு கிருபை உள்ளவர்களாய், அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், அநேகர் இந்த ஆண்டவரே சிலாக்கியத்தை பெற்று அந்த பாக்கியத்தை பெற்று பரலோகத்துக்கு வர வேண்டுமே என்று சொல்லி அந்த ஆத்தும பாரத்தோடு உழைக்கிறவர்களாய் என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வேத வசனத்தையெல்லாம் நாங்கள் தியானிக்கும்படியாக எனக்கு எங்களுக்கு உதவி செய்து இதெல்லாம் கேட்டு நாங்கள் உணராமல் சுயநலமாய் சுய ஆண்டவரே நீதியில் வாழாதபடிக்கு, சுய ஆண்டவரே பரிதாபத்தில் வாழாதபடிக்கு, ஆண்டவரே அதிக மெத்த நீதிமானாய் பரிசேரை போல வாழாதபடிக்கு, ஆண்டவரே உண்மையுள்ள கிறிஸ்தவனாய், நீர் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவனாய், இரக்கமுள்ள கிறிஸ்தவர்களாய், மன்னிக்கிற இருதயம் உள்ள கிறிஸ்தவர்களாய், அநேகருக்கு வெளிச்சமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4-5 வசனங்களின்படி, நமக்காக சோதனைகளை சகித்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து எழுதி இசையமைக்கப்பட்ட இந்த பாடலை கேட்போமா?

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமா. எல்லையற்ற அன்பினால் நம்மை நேசித்தவர், அநாதி சிநேகத்தால் நம்மை இழுத்து கொண்டு நேசித்தவரை, ஓ இந்த வேளையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு இணையே இந்த உலகத்தில் ஒரு அன்பு இல்லை அப்பா. புழுதியில் இன்று எங்களை கூப்பினவர் நீர், எங்கள் பாவத்தை கழுவினவர் நீர், பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் நீர். ஆண்டவரே உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் சுயத்தை வெறுத்து உம்முடைய சித்தத்தை செய்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா.

நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா, எங்களை நேசித்தவரே, புழுதியில் இன்று உயர்த்தினவரே, கண்மலையின் மேல் எங்களை நிறுத்தினவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இம்மாத்திரமே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஒரே ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை

கட்டி ஜெயித்திருக்கிறபடியினாலே ஜெயித்தவரின் பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மோடு கூட சேர்ந்து உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. நீர் எங்களே யெகோவா, நீரே உம்மை

0: மகிமைப்படுத்துவோம்.
1: ஆமென்.
0: நீருங்கள் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரே, அனைத்தையும் மருளுகிறவர் நீர்தான் ஆண்டவரே, சகலத்தையும் பார்த்துக் கொள்கிறவரே, உம்முடைய பர்வதத்தில் சகலமும் பார்த்துக் கொள்ளப்படும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்து ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கருதுகிறவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லவராகிய தேவனை இந்த வேளையில் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் அனைத்தையும் மருளுகிறவர், எனக்கென எல்லாவற்றையும் தருகிறவரே. நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர், எனக்கு என்று எல்லாவற்றையும் தருகிறவர், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
2: உன்னத தேவன், மகத்துவமுள்ள ராஜன்.

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உன்னத தேவன், மகத்துவம் உள்ள ராஜன், எல்லா மகிமைக்கு பாத்திரர், பிதாவாம் தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எங்கள் மகத்துவம் உள்ள ராஜனே, எங்கள் மாறாத கண்மலையே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, எங்களை பரிசுத்தமா

சர்வ வல்லவரே, மாறாத தெய்வமே, எங்களை கரம் பற்றி இதுவரைக்கும் நடத்தினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர்

சகல கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: காமராஜர் நாட்டுக்காக எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் பத்திரிகையாளர் அவரை பாராட்டினாங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் நலம் பெற அவர் கொண்டு வந்த திட்டங்களை புகழ்ந்து தள்ளுனாங்க. அவருடைய நேர்மையை பற்றி பக்கம் பக்கமா பாராட்டி எழுதுனாங்க. திடீர்னு காமராஜர் கிட்ட இருந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்துச்சு. என்னவோ ஏதோன்னு எல்லா பத்திரிகையாளர்களும் உடனே அவரை போய் சந்திச்சாங்க. காமராஜர் அவங்கள பார்த்து, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். உங்க பத்திரிகைகள்ல அடிக்கடி என்னைய பாராட்டி எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் என்னைய பாராட்டி எழுதாதீங்கன்னு சொன்னாரு. இத கேட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்னும் புரியாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க. காமராஜர் தொடர்ந்தார், நான் நேர்மையோட இருப்பது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா எனக்கு மனைவியோ குழந்தைங்களோ குடும்பமோ இல்ல. அதனால எனக்கு தேவைகளும் எதுவும் இல்ல. ஆனா இந்த கக்கனை பாருங்க, அவருக்கு குடும்பம் இருக்குது, மனைவி குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் நேர்மையோட இருக்கார, அதுதானே பெரிய விஷயம். அவரைத்தான் நாம பாராட்டணும். இனிமேல் என்னைய பாராட்டி எழுதாதீங்க, அவரை பாராட்டி எழுதுங்கன்னு சொன்னாரு. காமராஜரின் இந்த பக்குவமான பேச்சை கேட்ட பத்திரிகையாளர்கள் பரவசமாகி போனாங்க. இப்படி ஒரு அரசியல்வாதியான்னு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஆமாங்க, காமராஜர் ஒரு சரித்திர பொக்கிஷம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் அப்படிங்கிற வேத வசனத்துக்கு ஏற்றவாறு வாழ்ந்தாரு. ஆனாலும் பாராட்டுதல அவர் விரும்பல. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனைன்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். பாராட்டுதலுக்கு மயங்காத மனுஷன் யார்? ஆனா காமராஜர் இந்த சோதனையிலும் விழாம இருந்தார். அவர்கிட்ட இருந்து நாம இந்த பாடத்தை படிக்கணும்.

நல்ல போதகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு என்ன ஆவியோ? ஸ்பியூரியஸ் ஸ்பிரிட்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 தீமோத்தேயு 1:12. நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும்படியாக நான் மக்கதனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தியில்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 4:1. எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் கடவுளால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். Do not believe every spirit, but test the spirits whether they are of God. எழுப்புதல் காலங்களில் அந்நிய அக்னியும் strange fires சேர்ந்தே எரிவதை சபை சரித்திரம் நெடுகவே கண்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறையிலும் உள்ள திருச்சபையானது இவ்வித அக்னியை குறித்து முன்னெச்சரிக்கப்பட வேண்டும் என்று ஆதி அப்போஸ்தலர் விரும்பியிருந்தனர். இதனால்தான் அவர்கள் தேவ மக்களை வேறொரு இயேசு அனதர் ஜீசஸ், வேறொரு சுவிசேஷம் அனதர் காஸ்பல், மற்றும் வேறொரு ஆவி அனதர் ஸ்பிரிட் டிஃபரண்ட் ஸ்பிரிட் ஆகியவை குறித்து எச்சரித்தனர். 2 கொரிந்தியர் 11:4 எவ்வளவு தெளிவாக இந்த மூன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாருங்கள். உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டான். உண்மை ஊழியரை விட கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகரும்தான் அதிகம் போல் தோன்றுகிறது. எடுத்துக்காட்டாக 1 யோவான் 2:18 அநேக அந்திகிறிஸ்துகள் என்கிற வார்த்தை வருகிறது. 4:1 அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் இருப்பார்கள் என்று வருகிறது. 7:22 அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்வேன் என்று இருக்கிறது. 2 கொரிந்தியர் 2:17 அநேகர் தேவ வசனத்தை கலப்படம் பண்ணுவார்கள் என்று இருக்கிறது. அநேகர்
மெனி மெனி மெனி கள்ளத்திகிதிசைகளை சொன்னாலே மெனி மெனி என்று தான் இருக்கிறது. மழை, வெள்ளம், காற்று, அலைகள் என்றும் கள்ளத்திகிதிசைகளையும் அவர்கள் போதனைகளையும் குறிப்பிடும் பதங்கள் துருபதேசங்களின் வாரிப்போகும் தன்மையை சித்தரிக்கின்றன. வேறே ஆவிகள் புதிய ஏற்பாட்டு சபையின் அனைத்து வகை ஊழியர் மூலமாகவும் செயல்பட முடியும். கள்ள அப்போஸ்தலர் இருக்கலாம், 2 கொரிந்தியர் 11:13, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், 7:15, கள்ள சுவிசேஷகர் இருக்கலாம், 1:6-8, கள்ள மேய்ப்பர் இருக்கலாம், 10:12, கள்ள போதகர் இருக்கலாம், 2 பேதுரு 2:1. கவனக்குறைவான விசுவாசிகள் இதனால் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவ்விலகல் படிப்படையாகவும் அறியாமல் நடப்பதாயும் இருக்கும் என்ற கருத்து மூலமொழியில் உண்டு. அதாவது it will be drifting away in stages, படிப்படியாக. வேறே ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள ஊழியரை அப்போஸ்தலர் அனைவரும் முழு மூச்சாய் எதிர்த்தனர். இவர்களை பவுல் குறிப்பாய் தனது இளம் ஊழியன் தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபங்களிலே எவ்விதம் அழைக்கிறான் என்று கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 4:2 பொய்யர், 6:4 இருமாப்புள்ளவர், 6:5 கெட்ட சிந்தையுள்ளவர், 2 தீமோத்தேயு 2:16 வீண் பேச்சுக்காரர் கள்ளப்போதகர், 2:17 அரிபிளவை, 2:26 பிசாசனால் பிடிபட்டிருப்போர், 3:13 எத்தர்கள் மோசம் போக்குகிறவர்கள், 1:10 வீண் பேச்சுக்காரர், 1:11 கவிழ்த்து போடுகிறவர்கள், 3:10 வேத புரட்டர். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதிய முதல் ஆலோசனையே வேற்றுமையான உபதேசங்களை எதிர்க்கத்தான் என்று நாம் இப்பொழுது வாசித்த பகுதியிலே பார்த்தோம். எது தேவனிடமிருந்து வருவது, எது அவரிடமிருந்து வருவது அல்ல என பகுத்தறிய முடியுமா? ஆவியின் மற்ற வரங்களைப் போலவே ஆவிகளை பகுத்தறியும் வரமும் ஒரு சிலருக்கே கொடுக்கப்பட்டாலும் பகுத்தறியும் கலையில் ஒவ்வொரு விசுவாசியும் தேர வேண்டும். நிசமானதையும் போலியானதையும் பகுத்தறிய ஆண்டவர் நமக்கு குறைந்தது 4 ஏதுக்களை கொடுத்துள்ளார். அவைகளை பற்றி அடுத்து வரும் 4 நாட்களும் நாம் தியானிப்போம். தரங்கம்பாடியை சேர்ந்த சாமுவேல் ஐயர் அவர்கள் பாடிய கீர்த்தனையிலிருந்து இதோ ஒரு கவி. நித்திய சுவிசேடமே நேர்வழியாமே, நிமலனருள் வழி போவோமே, சத்திய மறை பிடிக்கல் வழி தவறோமே, தத்துவ குணாகரன் தன்னை துதிப்போமே. எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் கடவுளால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். Do not believe every spirit, but test the spirits whether they are of God. எங்கள் மகாபெரிய தேவனே, வஞ்சிக்கிற ஆவிகளும் அந்திகிறிஸ்துவின் ஆவிகளும் கள்ளத்தீர்க்கதரிசிகளின் ஆவிகளும் நிறைந்துள்ள இந்த நாட்களிலே நாங்கள் எவ்விதமாக இவற்றிற்கு விலகி ஓடி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீருமுடைய திருவசனத்திலே எங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமாக ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏமாற்றுக்காரனால் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விடாதபடி, திருடனால் நாங்கள் திருடப்படாதபடி, வஞ்சகனால் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி ஞானமாய் பகுத்தறிவுடன் நாங்கள் செயல்பட்டு உம்முடைய கிருபையினால் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி தாரும். கிறிஸ்தவமே இன்று ஏமாற்றத்திற்குள் படிப்படியாய் போய்கொண்டிருக்கிறது. எது சரி எது தவறு என்று மக்களுக்கு தெளிவாக கண்டுபிடிக்க முடியவில்லை. மயக்கம் தெளிந்து கர்த்தாவே மக்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரும்படியாக அடுத்த 4 நாட்களும் நாங்கள் தியானிக்க போகிற 4 முக்கிய ஏதுக்களையும் குறித்து கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு தெளிவை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு
இவ்விதமான வஞ்சிக்கிற ஆவிகளையெல்லாம் நாங்களை அடையாளம் காண கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய ஆடுகள் ஆண்டவரே, ஓநாய்களுக்கு நீர் எங்களை விலைக்கு காத்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாளாயும் உங்களின் அற்பமான ஆரம்பங்களை சம்பூரணமாய் இருக்கும்படியும் செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், இழப்புகள், பயங்கள், பலவீனங்கள் இவற்றை சந்தித்தபடியினால் என்றைக்கு இவைகளுக்கு முடிவு உண்டு என்று அங்கலாய்த்து காத்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களின் அற்பமான ஆரம்பங்களை சம்பூரணமான ஆசீர்வாதத்தினால் நிறைத்தும் துக்கமுகமாய் இருந்த உங்களை நகைக்க பண்ணியும் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றியும் ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாய் நம்பிக்கையற்றவளை நகைக்க பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:10 நம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், சாராள் வயது முதிர்ந்தவளும் பெண்களுக்கு உரிய வழிபாடுகள் நின்றவளுமாய் குழந்தை இல்லாதவளுமாய் இருக்கிறாள். கர்த்தர் சாராளுக்கு நிச்சயமாய் ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சாராளோ நம்பிக்கையற்றவளாய் சொல்லுகிறாள், நான் கிழவியும் என் கணவர் முதிர்ந்த வயதுள்ளவருமாய் இருக்க எனக்கு பிள்ளை பெறுவது எப்படி என்று கூறுகிறதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட அநேக வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்று கொண்டவர்களாய் அவைகளுக்கான பதிலை எதிர்பார்த்து நீண்ட நாளாகியும் ஒரு நன்மையும் இல்லையே, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களின் அவிவிசுவாசங்களை, நம்பிக்கையற்று இருக்கிற உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை உடைக்கிறார். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. அவர் வாக்கு மாறாதவர். அன்று சாராள் ஆபிரகாம் 100 இருக்கும் போது கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றினார். ஈசாக்கை கொடுத்து ஆசிர்வதித்தார். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த சாராள் ஈசாக்கை பெற்றவுடன் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தமாய் பதில் வராமல் நீண்ட நாள் காத்திருந்து சோர்ந்து போய் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு நல்ல பதிலை தந்து உங்களையும் நகைக்க பண்ணுவார். ஆகவே உங்களின் நம்பிக்கை வீண் போகாது. உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு பலனை தந்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாய் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். 2 புஸ்தகம் 15:15 நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், தாவீது தன் மகன் அப்சலோமாலும் தான் நம்பியிருந்த ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேலாலும் பல வழிகளில் ஏமாற்றப்பட்டு வஞ்சக சூழ்ச்சிகளால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கையில், 2 புஸ்தகம் 15:30-31 வாசிக்கையில் தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதார்கள் என்றும், அதை கண்ட கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அப்பொழுது தாவீது பாடுகிறான் சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர், என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் இடை கட்டினீர் என்பதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நம்பியிருக்கிறவர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் எழும்பி உங்களை ஏமாற்றி இச்சகம் பேசி எதிரான பல சூழ்ச்சிகள் செய்தும் உங்களை அழிக்க நினைக்கும், உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைக்கும் எந்த சத்ருவின் சதியானாலும் மனித கிரியையானாலும் இன்றைக்கு அவைகளின் ஆலோசனைகளை அவமாக்கி போட்டு உங்களின் கண்ணீர் நிலையை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பி களிப்போடு இருக்க செய்து ஆசீர்வதிக்கிறார். 3 சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 9 நாம் வாசிக்கையில் அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், தன் இன மக்களுக்கு எதிராக அழிக்கப்படும்படி சதித்திட்டங்கள் அரண்மனையில் நடக்கிறதை, அதை காரணமானவர்களை குறித்து மிகுந்த துக்கத்தோடு இரட்டுடுத்தி தேவ சமூகத்தில் மனசஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் முறையிடுகிறான். கர்த்தர் மொர்தகாயின் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆமானின் காரியங்கள், சதித்திட்டங்கள் யாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அங்கே மொர்தகாய் அரண்மனையில் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான். சகல நாடுகளிலும் அவன் பெயர் பேசப்பட்டது. யூத ஜனங்களுக்கு மீட்பு வந்தது. மேன்மேலும் பெரியவனானான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வழிகளில், பணியிடங்களில், குடும்பத்தில், உறவுகளில் ஆமானை போன்ற பல எதிர்ப்புகள், செய்யாத குற்றத்துக்கான பழி பாவங்கள், போராட்டங்கள், முன்னேற விடாதபடிக்கு தடைகள், பிரிவினைகள், அவமான
அவமானங்கள் நிந்தைகள் போன்ற சதிகள் நிறைந்து காணப்படுகிறதே என்று அநேக நாட்களாய் கண்ணீரோடும் உபவாசித்தும் தேவனை நோக்கி முறையிடுகிற உங்களின் சஞ்சலத்தை தவிப்பை இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாக உங்களை உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் முன்பாக உயர்த்தியும் கனம் பண்ணியும் ஆசிர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் வியாதியோ பொருளாதார குறைவோ மனதளவில் போராட்டமோ உறவுகளிடையே போராட்டமா சமாதானம் சந்தோஷம் இல்லாமலும் வேதனைகளோடு கடந்து போவீர்களானால் இன்றைக்கு வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நகைப்பினாலும் சந்தோஷம் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள் பாடல்கள் தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14 அதிகாரம் அதனுடைய 7 வசனம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருக்காய் நீங்கள் காத்திருப்பீர்களேயானால் உங்களுக்கான வார்த்தை தான் இது. உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டு பண்ண, அதாவது உங்களுக்கான நன்மையை சுதந்திரிக்க, உங்கள் தலையை நிமிர பண்ண, உங்களில் தேவன் மகிமைப்பட, உங்களை சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளை குறித்து நமக்கு தெரியாது, ஆனால் குறித்தவருக்கு தெரியும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னொரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நாம் நினைப்பது அல்ல, நாம் கணிப்பதும் கிடையாது. காலங்களை வைத்து மற்ற காரியங்களை வைத்து நாம் கணிக்கிறோம், இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த வருஷத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆனால் இயேசையா 55 கர்த்தர் தம்முடைய வார்த்தையை குறித்து சொல்வதற்கு முன்னே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. நாம் என்ன நினைக்கிறோமோ அது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு தான் நினைப்போம். ஆமாம், சாயங்காலம் என்றாலே வெளிச்சம் மறைகிற நேரம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நம்முடைய நினைவுகளோ நம்முடைய வழிகளோ அல்ல, கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும். அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிறவர். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற நிலைமை இருக்கலாம். சாயங்காலம் என்றால் என்ன? வெளிச்சம் மறைகிற நேரம், வெளிச்சம் மங்கி மங்கி மங்கி மங்கி மறைகிற நேரம். கர்த்தர் என்ன வார்த்தை தருகிறார்? சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று. அது கர்த்தர் குறித்த நாளிலே. யோசேப்புக்கு விரோதமான பொய்யான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே அடிமையாக கொண்டு வரப்படுகிறான். இப்பொழுது பொய்யான குற்றச்சாட்டு, எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு எதிராக இருக்கும்போது அவன் நினைத்திருக்கலாம், இனி என்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாது என்று. ஆனால் அவனுடைய 17 வயதில் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார், அதை சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அதே போலதான் யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் குறித்த நாள் வந்தது. ஆமென். அவன் ஜெயிலிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறான், ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். அப்போஸ்தலர் 7:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வன் சமூகத்தில் கர்த்தர் யோசேப்புக்கு கிருபையையும் ஞானத்தையும் கொடுத்தார். யோசேப்பின் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டானது. இனி என் வாழ்க்கை பிரகாசிக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு வெளிச்சத்தை கட்டளையிட்டார். அந்த வெளிச்சத்தை நிமித்தம் அநேகர் பயனடைந்தார்கள். யார் யார் அவனுக்கு எதிராக எழும்பினார்களோ அத்தனை பேரும் அவனால் நன்மை பெற்று வாழ்ந்தார்கள். இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. கர்த்தரை நம்பி காத்திருங்கள், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் அதை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று. அந்த நாளை காண ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் முதல் அதிகாரம் 9வது வசனம். சில வருடங்களுக்கு முன்பு டெசிஷன் என்ற மேகசினில் ரிக் ஷாவ்னா என்ற தம்பதியினரின் சாட்சி வெளியிடப்பட்டிருந்தது. அவர்கள் கனடா தேசத்திலே வின்னிபெக் என்ற இடத்திலே வசித்தனர். 2000 ஒரு ஞாயிறு காலை பொழுதில்தான் ஷாவ்னாக்கு அந்த ஆசீர்வாதமான மாற்றம் கிடைத்தது. அவளுடைய கணவன் ரிக் முந்தைய நாள் சனிக்கிழமை இரவு பார்ட்டிக்கு போனவர் வீடு வந்து சேரவே இல்லை. மிகுந்த கடுப்புடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் ஷாவ்னா. அப்பொழுது டிவியில் பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் சத்தம் அவள் காதில் விழுந்தது. அவள் அந்த பேச்சினால் ஈர்க்கப்பட்டாள். பாத்திரம் கழுவுவதை விட்டுவிட்டு அவள் அதை கவனிக்க ஆரம்பித்தாள். அதில் பேசியவர் துல்லியமாக அவளுடன் பேசுவதைப் போலவே இருந்தது. அவளுக்கு அழுகையை அடக்க முடியவில்லை. ஏதோ இனம் புரியாத சந்தோஷமும் நிம்மதியும் அவளுடைய உள்ளத்தை நிரப்பிற்று. அந்த நிகழ்ச்சி நிறைவடையும் சமயம் ஒரு விளம்பரம் ஸ்கிரீனில் தோன்றியது. அதில் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதிக்கலாம் வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. வின்னிபெக்கில் இருந்த அந்த சபையின் பெயரும் முகவரியும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது. உடனடியாக ஷாவ்னா தன் கை குழந்தையை கிளப்பி எடுத்துக்கொண்டு அந்த சபைக்கே சென்று விட்டாள். அவள் சபைக்கு சென்றதற்கு ஒரே நோக்கம் ரிக்கை தன் வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்பதற்காகத்தான். ரிக்கை தன் இருதயத்திலிருந்து அகற்ற அவள் பல முறை கஞ்சா, போதைப் பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்தியிருந்தாள். அதற்கு ஒரு தீர்வை தான் கண்டுபிடித்து விட்டதாக அவள் எண்ணினாள். ஆனால் அவளுக்கு அதைவிட ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. செய்தி வேளை முடிந்ததும் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் முன்னே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார் போதகர். அன்று முன்னால் சென்ற ஷாவ்னா ஒருபோதும் தன் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு பின்திரும்பவே இல்லை. அவளுடைய நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த அவளுடைய கணவன் 3 கழித்து நானும் உன்னோடு சபைக்கு வருகிறேன் என்று கூறினான். அவனுடைய கெட்ட பழக்க வழக்கங்களினால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்ததை அவன் நன்கு அறிந்திருந்தான். 5 சபைக்கு வந்தான். அவன் பல பெண்களோடு தொடர்பு வைத்திருந்தான். போதைக்கு அடிமையாயிருந்தான். இயேசு கிறிஸ்து தன் வாழ்வில் தேவை என்று அவன் உணர ஆரம்பித்தான். ஆனாலும் சில மாதங்கள் தடுமாற்றமாகவே இருந்தது. நல்ல வாழ்க்கை வாழ தீர்மானித்தான். பாவம் அவனை விட்டு முற்றிலும் விலகவில்லை. ஆனால் ஒரு நாள் ப்ராமிஸ் கீப்பர்ஸ் என்ற ஒரு மாலை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் ரிக் தன்னை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தான். பாவத்திலிருந்து முழு விடுதலை கிடைத்தது. பின்பு அவன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம், இனி நான் நீ எதிர்பார்த்த கணவனாக இருக்க முடியும் என்றான். அவர்கள் இருவரும் தங்களைப் போல பிரச்சனையில் இருக்கும் தம்பதியினருக்கு தங்கள் சாட்சியை கூறி ப்ராமிஸ் கீப்பர்ஸ் கூட்டங்களில் தன்னார்வ தொண்டர்களாக உதவி செய்து வருகின்றனர். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் மாற்ற முடியாத நபர் என்று யாருமே இல்லை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாவோம். ஆகவே நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். தேவன் உங்கள் குடும்பத்திலும் ஆசீர்வாதமான ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் நாம் 33 வசனத்தை வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 3 verse 33.
1: 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கும்.
2: The curse of the Lord is in the house of the wicked, but he blesses the habitation of the just.
1: துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்.
2: The curse of the Lord is in the house of the wicked, but he blesses the habitation of the just.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நான் நினைக்கிறேன் நாம் எல்லாருமே நம்முடைய வீட்டை குறித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கிறது.
2: So I think we all have a care and a burden regarding our house.
1: நம்முடைய வீட்டை குறித்து ஒரு கரிசனை நம்ம எல்லாருக்குமே உண்டு.
2: We all have a concern regarding our house.
1: வீடு என்பது குடும்பம் என்பதை நாம் சேர்த்து கொள்ளுகிறோம்.
2: So when we say house, we also add family to that.
1: நாம் ஏதோ ஒரு கட்டிடத்தை நாம் பேசல.
2: We don't speak about any building.
1: வீடு என்பது குடும்பம்.
2: So when you say house, it is a family.
1: நாமும் நம்முடைய வீடும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருடைய வாஞ்சை.
2: So all our desire is that ourselves and our house should be a blessing one.
1: அதற்காக நாம ரொம்ப வேலை செய்றோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சேர்க்கிறோம், நாம எவ்வளவோ பிரயாசங்களை எடுக்கிறோம்.
2: So that's why we toil, we labor, we do so many things of trouble, struggles, we go through many kinds of struggle and labor and store up things as well.
1: நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய பாரத்துல ஒரு பாரம் வந்து வீட்டை குறித்த பாரம் தான்.
2: So one of the greatest burden of our life is a burden about our house.
1: நம்முடைய குடும்பத்தாரை பற்றி.
2: Regarding our family members.
1: அவர்கள் எல்லாரும் நாம எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும்.
2: That we should all to be together and well.
1: நம்முடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்.
2: That our house should be a blessed one.
1: நான் நினைக்கிறேன் இதுதான் கர்த்தருடைய வாஞ்சையும் கூட.
2: And even the Lord's desire is the same.
1: ஆனால் யாருடைய வீட்டில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
2: But in whose house shall the blessings of the Lord rest? He blesses only the house of the just.
1: இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்களை நாம் வேதத்திலிருந்து கொண்டு வரலாம்.
2: So we can bring in many kinds of meanings for this word bless.
1: நான் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சில நாட்கள் கர்த்தரை நடத்துகிறபடி ஒரு நீதிமானுடைய வீட்டிலே இருக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி பேசலாம் என்று என் மனதிலே கர்த்தர் ஏவுதலை தந்தார்.
2: So if God willing, the Lord has given a kind of provocation in my heart that I would continue to meditate about this blessings on the house of the man of God.
1: நான் இன்றைக்கு பொதுவாக ஜனங்கள் ஆசீர்வாதம் என்றால் என்ன நினைக்கிறார்களோ அதிலிருந்தே ஆரம்பிக்க விரும்புகிறேன்.
2: So today I want to start with the topic where people generally consider as a blessing.
1: நான் நினைக்கிறேன் இது தவறு இல்லை, இதுவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு என்பது நிச்சயம்.
2: So I think this is not wrong, but this is also a part of blessing of God.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 15 அதிகாரம் 6 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: If you come to Proverbs chapter 15 and verse 6,
1: நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு.
2: In the house of the righteous is much treasure.
1: துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு என்று வாசிக்கிறோம்.
2: But in the revenues of the wicked is trouble.
1: நீதிமானுடைய வீட்டிலே இருக்கிற அல்லது வரவேண்டிய ஆசீர்வாதங்கள்ல இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற முதலாவது காரியம் செல்வம் அல்லது வருமானம் என்று எடுத்துக்கொள்ளலாம்.
2: So the first blessing that we're going to meditate to today among the blessings in the house of the righteous is it is prosperity or the income.
1: நான் நினைக்கிறேன் இந்த செழிப்பு செல்வம் என்பது எல்லாருக்குமே அவசியமான ஒன்று.
2: So when you say this prosperity, it is essential for everyone.
1: யாருமே இதை வேண்டாம் என்று சொல்ல முடியாது.
2: No one can say no to it.
1: எல்லாருக்குமே செல்வம் தேவை.
2: Everyone needs this wealth.
1: இந்த செல்வத்தை சம்பாதிக்க தேவனே பலன் தருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம்.
2: We also read that it is God who gives us strength to earn this prosperity.
1: நான் நினைக்கிறேன் இந்த செல்வம் wealth இத வந்து கர்த்தரே கொடுக்கிறார்.
2: So it is God who gives us wealth.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
2: We read the blessings of the Lord adds riches to us.
1: ஒரு நீதிமானா இருப்பதனால ஏழையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
2: Just because you are a just and righteous you need not be a poor.
1: சில பேர் நினைக்கிறாங்க ஏழையா இருப்பது ரொம்ப உன்னதமான ஒரு அனுபவமாகவும் ஐஸ்வர்யவான்களா இருப்பது செல்வந்தரா இருப்பது என்பது ஏதோ ஒரு சாபமாகவும் அல்லது ஆவிக்குரிய லெவல்ல ரொம்ப குறைவானவர்களாகவும் நினைக்கிறாங்க.
2: Many people consider being a poor is an esteemed position or esteemed experience in the life and being rich is a very poor situation in the spiritual life.
1: அப்படி அல்ல.
2: It is not so.
1: நம்முடைய தேவனே நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார்.
2: It is God who makes us rich.
1: தேவனுக்கு முன்பாக நீதிமான்களா இந்த உலகத்திலே நடந்த வேதத்தின் பரிசுத்தவான்கள் அநேகர் பெரிய செல்வந்தர்களா இருந்திருக்காங்க.
2: Many saints of God in the Bible who lived a righteous life before God were wealthy.
1: உதாரணமாக நீங்கள் யோபு எடுத்துக்கொள்ளுங்கள்.
2: For example, consider Job.
1: உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகின இந்த யோபு ஒரு பெரிய ஐஸ்வர்யமானாய் அந்த கிழக்கத்தி புத்திரர்களே அவன் இருந்தான்.
2: So this Job who was very upright, righteous, who feared God and eschewed evil, he was a wealthy man among the men of this east.
1: நீங்கள் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்து கர்த்தரோடு பேசின ஒரு மனிதன், அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றவன், அவன் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானா இருந்தான் பார்க்கிறோம்.
2: When you consider Abraham who was a friend of God, who was so close to God, who received a testimony from the God that is righteous, he also lived as a man of silver and gold.
1: கேளாத ஐஸ்வரியத்தையும் செல்வத்தையும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம்.
2: We also read that the Lord gave Solomon all the riches and wealth which he never asked for.
1: தாவீதை பாருங்கள், என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சாட்சி பெற்றான், ஆனா அவன் பெரிய ஐஸ்வரியவானாய்தான் அவன் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறான்.
2: Consider David who received a testimony that he is after the Lord's heart but he lived a life which is a wealthy and rich life in this world.
1: அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பை பாருங்க, தன்னுடைய கல்லறை இயேசுவுக்காய் கொடுத்தான், அவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தான்.
2: So when you consider Joseph of Arimathea, he who gave his graveyard to Jesus, he was also a wealthy man in this world.
1: தேவன் செல்வந்தருக்கு விரோதி கிடையாது.
2: The Lord is not against the riches.
1: ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு வீட்ல வந்து வருகிற ஆசீர்வாதங்கள ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் வந்து செல்வம்.
2: So one of the important blessings that comes to the house of the man of God is prosperity.
1: அதுவே தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். ஒரு நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் இருக்கும் என்று வாசிக்கிறோம்.
2: That's what we read. In the house of the righteous is much treasure.
1: அதிகமான பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கும்.
2: It will be full of treasures.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வீடுகளில் இந்த செல்வம் என்கிற ஆசீர்வாதம் நிரம்பி இருக்க வேண்டியது தேவனுடைய பிரியம்.
2: And it is God's delight that this wealth should be filled in our houses as well.
1: நாம் இந்த செல்வத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வீடுகளிலே குறைவில்லாமல் பெற்றிருக்க வேண்டுமானால் வேதம் நமக்கு சொல்லுகிற சில சத்தியங்கள் நாம் மறக்க கூடாது.
2: So if you want to have this wealth and riches which the Lord gives us, blesses, then there are a few truths in the Bible that we should not refuse.
1: இந்த செல்வத்தை கையாள்வதை பற்றி வேதம் சொல்லுகிற சில முக்கியமான சத்தியங்களை உங்களோட நான் போதிக்க போகிறேன்.
2: I want to teach few important truths as how to handle this wealth.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவதாக பிலிப்பியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபம் 4:11 11-13 13 வசனத்தை பாருங்கள்.
2: Philippians chapter 4 verses 11 to 13.
1: நான் என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் இந்த எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்.
2: Not that I am speaking of being in need, for I have learned in whatever situation I am to be content. I know how to be brought low and I know how to abound. In any and every circumstance, I have learned the secret of facing plenty and hunger, abundance and need.
1: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
2: I can do all things through Christ who strengthens me.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தர விரும்புகிற செல்வத்தின் ஆசீர்வாதத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான சத்தியத்தில் ஒன்று என்னவென்றால், நாம் நம்முடைய தேவைகளால் நாம் ஆளுகை செய்யப்படக்கூடாது.
2: The first important truth regarding the wealth, the blessings that the Lord gives in our house is Do not be controlled by wants.
1: நம்முடைய தேவைகள் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது.
2: Do not be controlled by your wants.
1: அது நம்முடைய இருதயத்தின் சந்தோஷத்திற்கு அடிப்படையாக மாறக்கூடாது.
2: It should not become the basis of the joy of your heart.
1: அது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக அல்லது இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது என்கிற நிலைக்கு நம்ம போகவே கூடாது.
2: It should not become the foundation of your life or it should not become that you cannot live without that in your life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் பவுல் சொல்லுகிறார் பாருங்க.
2: That's why Paul says
1: எந்த நிலைமைக்கு நான் போனாலும் நான் வந்து மன ரம்யமா திருப்தியா வாழ கற்றுக்கொண்டேன்னு
2: சொல்றார். He says in whatever situation it might be I have learned to be content.
1: எனக்கு தாழ்ந்து போனா கூட அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
2: So even if I am brought low I don't find any problem with
1: that. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் நாம் திருப்தியா இருக்கிறேன்னு சொல்வார்.
2: He says in any and every situation I have learned to be content.
1: பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, குறைவு பட்டாலும் பரவாயில்ல, அதுல நான் திருப்தியா இருக்கிறதுக்கு நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றேன்.
2: And he says that even I am hunger and I am needy, I have learned to be content in such situation.
1: அவர் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இதெல்லாம் எனக்கு செய்ய முடியுதுன்னு சொல்றார்.
2: And he says I can do all these things through Christ who strengthens me.
1: அப்போ கர்த்தர் வந்து எதற்காக நம்மள பலப்படுத்துறார்னா நம்முடைய தேவைகள் நம்முடைய வாழ்க்கை ஆண்டு கொண்டு விடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார்.
2: So the Lord strengthens us and keeps us so that our wants may not control our life.
1: நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிரோம் அப்படினா நிச்சயமாகவே நாம் பணத்தின் ஆசையின் மேல் சாஞ்சிருவோம்.
2: If our wants try to or start to control our life then we will be depending on money in our life.
1: நம்முடைய நோக்கத்தையே நாம தவறாக வைத்துருவோம்.
2: So we will keep or we will change our purpose totally.
1: வாழ்க்கை எதற்காக வாழுகிறேன் என்றே தெரிய போயிடும்.
2: We will not know why we are living this life.
1: ஆகவேதான் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 முதல் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் 6 முதல் 7 வசனங்களை பாருங்க.
2: So that's why if you read 1 Timothy chapter 6 verses 6 to 7.
1: போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
2: Now there is great gain in godliness with contentment.
1: உலகத்தில் நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம்.
2: For we brought nothing into this world and we cannot take anything out of the world, but if we have food and clothing, with these we will be content.
1: அதாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில தேவைகள் வந்து அவங்கள ஆளுக செய்யறது கிடையாது.
2: So it means that these wants or needs are not controlling their life.
1: அதாவது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே அடிப்படையே என்னன்னா பணம்.
2: So it means that not that the money is the actual basis for me to be happy in my life.
1: அப்படி அவங்க சொல்றது கிடையாது.
2: They don't say so.
1: அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்பொழுதும் திருப்தியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
2: So they say no matter whether I have money or not but I'm really happy and content in that.
1: இதுதான் என் வாழ்க்கையின் அடிப்படை நான் சொல்ல மாட்டேன்.
2: I don't say this is the base of my life.
1: இதுதான் என் வெற்றியினுடைய ரகசியம் நான் சொல்ல மாட்டேன்.
2: I don't say that this is the secret of my success.
1: நான் ஒன்னையும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்றையும் கொண்டு போக போறதும் இல்ல.
2: I have brought nothing into this world and I'm not going to take anything out of the world.
1: எனக்கு அதிகமா வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும்.
2: I know to live abound.
1: அதே வேளையில பட்டினியா இருக்க கூட எனக்கு தெரியும்.
2: And I know even to starve.
1: இது என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது கிடையாது.
2: This will not determine my life.
1: அதனால இவர்களுக்கு பேராசை இல்லாம இருக்காங்க பாருங்க.
2: Therefore they don't have a kind of greediness in them.
1: அதுக்கு தான் ஏசாயா 56:11 நீங்கள் வாசிப்பீர்களானால்.
2: That's why if you read Isaiah 56:11.
1: 56:11.
2: 56:11.
1: திருப்தி அடையாமல் இருக்கும் பெரும் வயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலும் இருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான்.
2: Yeah, they are greedy dogs which can never have enough and they are shepherds that cannot understand. They all look to their own way, everyone for his gain from his quarter.
1: அவனவன் தன் தன் வழியை பார்த்துக்கிறான்.
2: They all look after their own ways.
1: அவனவன் தன்னுடைய லாபத்தை தான் பார்க்கறான்.
2: And everyone is looking after their own gain.
1: மற்றவர்களை பற்றி அவனுக்கு கவலை இல்லை.
2: They are not worried about others.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அவங்க நோக்கம் எல்லாம் யாரா இருக்குனா வெறும் பணம்தான்.
2: Because their very purpose is money alone.
1: அவங்களுக்கு ஒரு பேரே கொடுக்கறாரு அந்த மேய்ப்பர்களுக்கு, ஒரு சொல்லுகிறாரு பேராசை உள்ள நாய்கள்னு சொல்றாரு.
2: So here he calls the shepherds as greedy dogs.
1: அதாவது எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு போதாவே போதாது.
2: No matter how much they get it they are not enough with that.
1: எபிரேயர் 13:5 சொல்கிறது,
2: Hebrews 13:5 says,
1: நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்.
2: Keep your life free from love of money and be content with what you have.
1: அதுதான் வேதத்துல வந்து பணம் வந்து வேதம் வந்து பணத்துக்கு விரோதமானது கிடையாது.
2: So actually the Bible is not against money.
1: எவ்வளவு வேணா கர்த்தர் செல்வத்தை தருவார்.
2: The Lord can give you how much riches you want.
1: சாலமோன் கனாட்கள்ல எண்ணவே முடியாத அளவு அவனுக்கு செல்வம் இருந்தது.
2: In the times of Solomon they could not even number the riches they had.
1: பணம் அல்ல பிரச்சனை,
2: money is not the problem.
1: ஆனா பணத்தின் மேல் உள்ள ஆசை இருக்கு பாருங்க, அங்க தான் பிரச்சனை.
2: But the lust of money is the problem.
1: பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது.
2: Lust of money is the root of all evil.
1: பணம் வேறு, பண ஆசை வேறு.
2: Loving money is different. Money is different.
1: Money and love of money, both are different. இது ரெண்டுமே நம்ம குழப்ப கூடாது.
2: So we should not confuse with both the things.
1: ஆனா நான் எதுக்கு இத சொல்றேன்னா, கர்த்தர் நம்முடைய வீடுகளில் செல்வத்தை தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
2: So I tell this because our Lord is faithful to give wealth and riches in our house.
1: இதுவே நம்முடைய நோக்கமா மாறிர கூடாது.
2: But this should not become our purpose.
1: இதுவே நம்முடைய லட்சியமா மாற கூடாது.
2: This should not become our motive.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கடைசி நாட்கள்ல ஜனங்களுடைய பொல்லாத சுபாவங்களை எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்றதுல 19 அடையாளங்களை 2 Timothy 3:3 வாசிக்கிறோம்.
2: You can read in 2 Timothy chapter 3 verse 2 where there are 19 signs of the last days that is evident in people's character.
1: அதுல 19 காரியத்துல அவர் வந்து ரெண்டாவது எடுத்த உடனே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பணப்பிரியரா இருப்பாங்கன்றது ஆரம்பிக்கிறார்.
2: Among these 19 signs immediately he starts with the second one as lovers of money.
1: தங்களை தற்பிரியரா இருப்பாங்க, அடுத்து பணப்பிரியரா இருப்பாங்க.
2: So first they will be lovers of self then lovers of money.
1: நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீடுகள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்.
2: So we should have the blessing of God in our house.
1: பட் இதுவே நம்ம லட்சியமா மாறிடக்கூடாது.
2: But this should not become our goal.
1: இதுவே நம்மளுடைய நோக்கமா மாறிடக்கூடாது.
2: This should not become our motive.
1: இதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமா மாறக்கூடாது.
2: This should not become the secret of our life.
1: நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள், பேச்சு, பிரயாசம் எல்லாமே பணம் பணம் பணம்னு மாறக்கூடாது.
2: Our intention, our thoughts, our goal, everything should not become money in our life.
1: நம்முடைய குடும்பத்தை பார்க்கிலும் பணம் தான் முக்கியம்ன்ற மாதிரி போயிடக்கூடாது.
2: We should not say our money is important than our family.
1: நம்முடைய தேவைகள் நம்மை வந்து ஆண்டு கொண்டிருக்க கூடாது.
2: Do not be controlled by wants.
1: இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தை கூட இழக்க ரெடியா இருக்காங்க, பணத்தை இழக்க ரெடியா இல்ல.
2: Today many people are ready to lose their family but they are not ready to lose money.
1: நிறைய பேர் குடும்பத்தாரோடு இருக்க நேரத்தை கூட விட்டு கொடுத்துருவாங்க, பணத்தை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது.
2: Many people can even give up the time they spend with the family but they will not give up the time they spend with money.
1: நாம அப்படி பணம் நம்மை ஆளுகை செய்யிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது.
2: In that way we should not give room for this money to control us.
1: பணம் வந்து நம்முடைய காலுக்குள்ள தான் இருக்கணும்.
2: Our money should be under our feet.
1: நம்முடைய தேவைகள் நம்மை ஆளுக கூடாது.
2: Our wants should not control us.
1: இரண்டாவது, நம்முடைய வீட்ல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் செல்வத்திலனா, இந்த மாதிரி ஒரு பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறது மாத்திரமல்ல.
2: Secondly, if the blessings of the Lord should rest upon our house, we should not only be controlled by wants.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன், நம்முடைய வீட்ல தேவனுடைய பொக்கிஷங்கள் ஆசீர்வாதங்கள் இருப்பதற்கு இரண்டாவது ரொம்ப முக்கியமான சத்தியம் வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:21 வாசிக்கிறோம்.
2: The second important thing that we need for the God's blessing to rest on our house is Matthew 22:21.
1: இயேசு சொன்னார்,
2: Jesus said,
1: ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்.
2: Here Jesus said, render therefore unto Caesar the things which are Caesar's and to God the things which are God's.
1: இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய செல்வத்தில் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வீடுகளில் ஒரு பழக்கம் இருக்கணும், யாருக்கு இந்த பணம் உரியதோ அவர்களுக்குரியதை நாம் அவர்களுக்கு செலுத்தி விட வேண்டும்.
2: The second thing is, do not withhold money from whom it is due.
1: ராயனுடையதை ராயனுக்கு, தேவனுடையதை தேவனுக்கு.
2: Render unto Caesar the things which are Caesar's and to God the things that are God's.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: In other words,
1: மனிதனுக்கும் சரி தேவனுக்கும் சரி நம்முடைய பண வாழ்க்கையிலே பொருளாதார வாழ்க்கையிலே அவரவருக்குரியதை நாம் செலுத்துகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும்.
2: We should have the habit of rendering or giving the portion that belongs to God and also that belongs to men.
1: 1 Timothy 5:18 பாருங்க.
2: If you read 1 Timothy 5:18,
1: போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது.
2: For the scripture say thou shall not muzzle the ox that treadeth out the corn and the laborer is worthy of his reward.
1: இது வந்து ஊழியக்காரர்களை பத்தி எழுதி இருக்கு.
2: This is written about the servants of God.
1: இது எல்லாருக்குமே பொருந்தும்.
2: It is applicable for everyone.
1: ஒரு வருடத்திலே நாம் வேலையை வாங்குகிறோமானால்
2: If we extract work from some person
1: நாம் வேலை வாங்குகிறவர்கள் யாற்ற வேலை செய்ய வைக்கிறோமோ அவர்களுக்குரிய கூலியை நாம தருகிறதுல தயக்கம் காட்டவே கூடாது.
2: We should never hesitate to pay the money or the wages for the work that we have extracted from
1: சில பேருக்கு பாருங்க வேலை வாங்க தான் இஷ்டமே தவிர வேலைக்குரிய பணத்தை கொடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க.
2: Some people always want to extract money from people but they always hesitate to pay the wages that is required for that.
1: கர்த்தர் சொல்றார் போரடிக்கிற மாட்டை வந்து வாய் கட்டாத.
2: The Lord says you shall not muzzle the ox that treadeth out the corn.
1: அது வந்து daily அந்த விளைச்சல பாக்குது.
2: So it is taking care of the productivity every day.
1: Daily அத கண்ணால பாக்கும்போது அதுக்கு ஆசை
2: எனக்கு
1: நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் இவ்வளவு நான் பாடுபட்டேன் கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு கொடுக்கிற சம்பளம் போதலையே எனக்கு கொடுக்கிற வருமானம் போதலையே எனக்கு நியாயமாக வர வேண்டிய கூலி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு இயங்க கூடாது.
2: So it means that they should not earn for the just or the wages that they should be receiving for the work that they have done for you.
1: அப்படி நாம் செய்வோமானால் அது நமக்கு தீங்காக இருக்கும்.
2: If we do so then that becomes a evil for us.
1: நம்முடைய வீட்ல அந்த அநியாய கூலி இருக்க கூடாது.
2: We should not have that unjust money in our house.
1: இன்னொருவனுடைய உழைப்பினுடைய பலன் நம்ம கையில இருக்க கூடாது.
2: We should not have the reward of the labor of other person in with us.
1: இது எல்லாருக்குமே பொருந்தும்.
2: This is applicable to everyone.
1: அது உங்க வீட்ல வேலை செய்றவங்களா இருக்கலாம்.
2: It might be your servants working at your home.
1: ஒருவேளை நீங்க ஆரம்பித்த ஒரு பணியில உங்க கீழ வேலை செய்றவங்களா இருக்கலாம்.
2: Or it might be people who are working under you in a business that you have started.
1: அது உங்களுக்கு உங்களிடத்துல ஊழியம் செய்கிற ஊழியர்களா இருக்கலாம்.
2: Or it might be other fellow pastors associate pastors working under you.
1: ஒருவர் இடத்துல நீங்க பணியை வாங்கி அந்த அவர்களுடைய பிரயாசத்தினால் நீங்க நன்மை பெறுறீங்க அப்படினா நீங்க நிச்சயமா அதற்குரிய கூலியை நீங்க கொடுக்கணும்.
2: If you extract a work from a person if you receive some goodness out of it then surely you have to pay the reward for that.
1: நம்முடைய எல்லா நற்பலன்களிலிருந்து நாம் வந்து நமக்காக உழைக்கிறவங்க அது வந்து சரீர பிரகாரம் இருக்கலாம் மூளை ரீதியாக இருக்கலாம் ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கலாம் எதுல இருந்தாலும் நம்முடைய நற்பலன்கள்ல இருந்து அவர்களுக்கு ஒரு பங்கு நம்ம நிச்சயமா கொடுக்கணும்.
2: So whatever work it might be a physical work or mental work or any kind of work they do for you you are supposed to give a portion of it for them.
1: அதாவது நம்ம இந்திய கலாச்சாரத்துல வந்து இப்ப ஒரு புதுசா ஒரு பழக்கம் கொஞ்சம் வருஷமா என்ன பழகிட்டோம்னா இந்த இலவசங்களை பெற்றே பழகிட்டோம் பாருங்க.
2: So recently in Indian culture we are most used to this freebies in this one nation.
1: எதுவுமே இலவசமா தான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிற ஒரு உலகத்துல நாம இருக்கிறோம்.
2: We are living in a world where we expect everything to get free of cost.
1: அதற்காக உழைக்கிறவர்களுக்கு நாம கொடுக்கணும் அப்படிங்கற மனப்பான்மை நிறைய பேர் கிடையாது.
2: We don't have the heart to pay for the people who work for it.
1: அதாவது கஷ்டப்படுறாங்களா நமக்காக நேரத்தை செலவழிக்கிறாங்களா நமக்காக உழைக்கிறாங்களா பாடுபடுறாங்களா அவர்களுடைய வேர்வைக்கு கூலியை ஆண்டவர் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு.
2: The Lord is expecting the reward or the wages for the person who is working for me who is laboring for me who is toiling for me.
1: அது நம்ம கொடுக்காமல் போவோமானால் அது அநீதி.
2: So if you don't give that is unjust.
1: நாம நீதிமானா இருக்க மாட்டோம்.
2: You cannot become a just.
1: நீதிமானுடைய வீட்ல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்.
2: The blessings of the Lord will rest on the habitation of the just.
1: ஆகவே தான் நீதிமொழிகள் 10 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: That's if you read in Proverbs 10:2.
1: அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது.
2: Treasures of wickedness profit nothing.
1: நீங்கள் இன்னும் நீதிமொழிகள் 21:6 வாசிப்பீர்களானால்
2: If you read Proverbs 21:6
1: பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும்னு போட்டிருக்கு.
2: It says the getting of treasures by a lying tongue is a vanity tossed to and fro of them that seek death.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: நீங்க வந்து பொய் சொல்லி ஏமாற்றி நீங்க வந்து பொருளை சம்பாதிக்க கூடாது.
2: You should not earn or profit anything by lying or deceiving some person.
1: இன்னொருவன வேலை வாங்கிட்டு நீ செய்யல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லி அவனுக்கு அவனுக்கு போய் சேர வேண்டிய நியாயமான கூலியை தடுத்து வாங்கிட்டு நாம மடியில போடுவோமானா அது வந்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு.
2: If you extract a work from a person but if you stop paying him the wages for which he has done by giving blame excuses or lying and cheating him and getting having the money with yourself, then that will not be a just one.
1: சகேயு வீட்டுக்கு இயேசு போன பொழுது அநியாயமாய் வாங்கின கூலியை நாலு மடங்கு திரும்பி தரேன்னு அந்த மனுஷன் வாக்கு பண்ணியிருந்தான்.
2: When the Lord went to the house of Zacchaeus, he also promised that he will pay or restore fourfold the money which he has got by false accusation.
1: யோபு 8 அதிகாரம் 6 வசனத்துல வாசிப்பீர்களானால்,
2: If you read Job chapter 8 and verse 6,
1: சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாகமாக்குவார்.
2: If thou wert pure and upright, surely now he would awake for thee and make the habitation of the righteousness prosperous.
1: சாங்கோபாங்கமாக்குவார் அப்படினா அர்த்தம் என்னன்னா செழிப்பாக்குவார்னு அர்த்தம்.
2: So it means that he will make your house righteous, so prosperous.
1: அப்போ உங்க வீடு செழிக்க வேண்டுமா?
2: So if your house ought to prosper,
1: சுத்தமும் செம்மையுமா இருங்க.
2: You should be pure and upright.
1: அப்படி நாம இருப்போமானா கர்த்தர் நமக்காய் விழித்து நீதியுள்ள நம்முடைய வீட்டுக்கு தேவன் செழிப்பை அனுப்புவார்.
2: If you be so, then the Lord will be awake for you and send the prosperity to your house of righteousness.
1: நான் சொல்வேன், முதலாவது நம்முடைய வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய தேவைகளால் நாம் ஆளுகை செய்யப்படக்கூடாது.
2: First I tell you, if the Lord's blessing ought to rest upon your house, you should not be controlled by your wants.
1: இரண்டாவது, நாம் யாருக்கு இந்த பணம் உரியதோ அவர்களுக்குரிய கூலியை சம்பளத்தை நாம் கொடுக்க பழக வேண்டும்.
2: Second, do not withhold money from whom it is due.
1: அவங்க அந்த சம்பளத்தை வாங்கிட்டு மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிச்சிட்டு போகணும்.
2: So when they receive that wages or salary, they should rejoice and bless us and go.
1: மூன்றாவது, நம்முடைய வீட்டில இந்த பொருளாதார ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டுமானால் மூன்றாவது ஒரு சத்தியம் வேதம் நமக்கு போதிக்கிறது.
2: So the third thing that the Bible teaches us for the financial blessing to rest upon our house,
1: நீதிமொழிகள் 12:27.
2: Proverbs 12:27.
1: 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது.
2: The slothful man roasteth not that which he took in hunting, but the substance of a diligent man is precious.
1: இதிலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புறேன்.
2: Here I want to emphasize an important thing.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்லது விசேஷமா பொருளாதார ஆசீர்வாதம் நம்ம வீட்ல இருக்க வேண்டுமானால்,
2: when we need to have the Lord's blessing or especially the financial blessings,
1: மூன்றாவது, நாம் வந்து நம்முடைய நேரத்தையும் நாம் பெற்ற பணத்தையும் வீணாக்க கூடாது.
2: Third, do not waste the time and money.
1: நமக்கு இருக்கும் நேரத்தையும் நமக்கு ஆண்டவர் தந்த செல்வத்தையும் வீணாக்க கூடாது.
2: Do not waste your time and money.
1: இந்த நாம் வாசித்த நீதிமொழிகள் 12:27 பார்த்தீங்கன்னா, ஏன் இவனுடைய வாழ்க்கையில வந்து தரித்திரம்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து வேட்டையாடிட்டான், ஆனா வேட்டையாடி பிடிச்சதை வந்து அவன் சமைக்கலையா.
2: So in this verse that we read in Proverbs 12:27, why there's a poverty in the house of this man, it's because he has already hunted, but he is not cooking or roasting what he has hunted.
1: அவனுக்கு வந்து சோம்பல்.
2: He is very slothful.
1: அப்புறமா இன்னொரு முறை நான் வந்து பொரிக்கிறேன்.
2: I will roast it later.
1: இப்போ எனக்கு நேரம் இல்ல.
2: Now I don't have time.
1: அப்படின்னு சொல்லி அவன் சோம்பலா உட்கார்ந்திருக்கான்.
2: He is very lazy or slothful.
1: அவனோட வீட்டிலே அருமையான பொருட்கள் இருக்க போகிறது இல்ல.
2: So there's not going to be good things at his house.
1: ஆனால் அடுத்த பகுதி சொல்கிறது,
2: but if we see the next part,
1: அவன் மாத்திர ஜாக்கிரதையா இருப்பானானா,
2: but if he is diligent,
1: அவன் வீட்டில் அருமையான பொருட்கள் பொக்கிஷங்கள் இருக்கும்.
2: Then the substance would be precious in his house.
1: கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுக்கும்போது அந்த நேரத்தை வைத்து நாம் கடினப்பட்டு உழைக்க வேண்டும்.
2: When the Lord gives us time, we have to make use of the time and work hard.
1: அந்த நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது.
2: We should not waste that time.
1: கொடுத்த வாய்ப்புகளை நமக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பங்களை வீணடிக்க கூடாது.
2: We should not waste the opportunities and good chances that we receive.
1: இப்படி நாம நேரத்தை வீணடிச்சிட்டே எடுத்து போமானா நம்ம வீட்ல செல்வம் இருக்காது, கரைந்து கொண்டே இருக்கும்.
2: If we keep wasting the time that we get, then we will not have any kind of substance or wealth at home.
1: கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்காரா?
2: If the Lord has given you good health.
1: கர்த்தர் நமக்கு நல்ல பலன் கொடுத்திருக்காரா?
2: If the Lord has given us good strength.
1: கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்காரா?
2: If the Lord has given us wisdom.
1: ஒரு சின்ன வாய்ப்பை தருகிறாரா?
2: If the Lord gives a small opportunity.
1: அற்பமான ஆரம்பம் இருந்தா கூட அசட்ட பண்ணாம நான் போய் வேலை செய்வேன்.
2: Even it is a small beginning, I will not despise it, but I will do it.
1: நாம வீண் அலுவல்காரராக நம்ம சுற்றி திரிய கூடாது என்று பவுல் வந்து எச்சரித்தார்.
2: Paul also warns that you should not just move around as busybodies.
1: நாம வந்து காரியத்துல கருத்துள்ளவர்களா இருக்கணும்.
2: You should be very careful, you should be very focused on the subject.
1: ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்ய வேண்டும்.
2: Everyone should mind their own business.
1: அவங்க வந்து கடினமாக உழைக்கிறவர்களா இருக்கணும்.
2: They should work very hard.
1: அவங்களுக்கு ஆண்டவர் எந்த பகுதியில் எந்த இடத்துல வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, அவளுக்கு உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறாரோ, அது உலக வேலையோ ஊழியமோ எல்லாத்திலுமே நம்ம உற்சாகமாக இருக்க வேண்டும்.
2: So in whichever field or whichever part the Lord has given them work, even the worldly work or in the spiritual work, we should work with all involvement.
1: சில பேருக்கு உட்கார்ந்து வேலை செய்யறதா இருக்கலாம், சில பேருக்கு நின்றுட்டு வேலை செய்யறதா இருக்கலாம், சில பேருக்கு சுமந்துட்டு வேலை செய்யறதா இருக்கலாம், சில பேருக்கு வந்து ரொம்ப நடந்து என்ன வேலை கர்த்தர் நம்ம செய்ய பணித்திருக்கிறாரோ அந்த வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: For some it might be they have to do work sitting all the way, some have to do their work standing, some have to do work walking, some have to do work the other way, but whatever work it might be,
1: வேலை கர்த்தர் நம்ம செய்ய பணித்திருக்கிறோ அந்த வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: For it might be they might have to do work sitting all the way, some have to do their work standing, some have to work walking, some have to work other way, whatever it might be, whichever even have to do it all in one.
1: நமக்கு தியனோ கொடுக்கப்பட்ட நேரல நான் செய்கிறேன்.
2: So if you know I do the work in that segment to me.
1: காலரே இறையமடு.
2: You should waste time.
1: விரைகிறவர்ந்தால் வீட்டிலே தேவனுடைய செல்வ ஆசீர்வாதம் இருக்காது.
2: When if you waste time, then prosperity of wealth not rest in your house.
1: தேவையிலே குத்த சன்பங்கட சோம்பலினால பயன்படுத்தாம விட்டுறது.
2: We should not lose always the opportunity the Lord has blessed because laziness.
1: வேட்டையாத பிடித்து அதை ஸ்கிறது கிடையாது.
2: When you can what hunt but you are not roasting it or cooking it.
1: ஜாக்கிரதை உள்ள இருந்தா.
2: But if you're
1: வீடு அருமையான பொருட்களால் நிரம்.
2: But if you're diligent, your house will be full of precious things.
1: வேலையிலோ ஊழியத்துல பாருங்க, ஆ நாட்கள் உங்க ரொம்ப கஷ்டப்படுங்க, ஆனால் பின்ன நாட்கள் பலை பெருமளவு அவங்க இருப்பாங்க.
2: Any person who are in the position to it might be walk even in the ministry, they would have worked very hard and they would have started, but times they would have reaped reward enormous way.
1: ஆத்துல பார்த்தா ரொம்ப தனி இருப்பாங்க.
2: They would very alone.
1: ஆரம்பத்துல யாரதே செய்யறாங்க.
2: Any there is no help them.
1: ஆரம்பத்துல ரொம்ப வேர்த்து அவங்க வேவாங்க.
2: Initially they have to sweat much.
1: ஆத்துல வேதனை.
2: Initially they will have much of pain,
1: but அவங்க விடாம முயற்சி செய்து வேலை செய்து கர்த்தர் பாரி அவங்களுக்கு மிகப்பெரிய வருவார்.
2: Constantly hard, they'll give them reward endlessly.
1: இதுதோவே நாம பதிகளை தேடு.
2: We should not for comfort at the initial stage.
1: முதலே உயர்ந்த பதிகளை தேடு.
2: We should not seek for the top position on the very first day.
1: இதுதோவே நம்ம வகையில சுக்கு 100 வெற்றியை தேடு.
2: We should seek for 100% success on the first day.
1: இதுதோவே பாட்டு கிடைச்சு அங்கீகாரம் கிடைக்கும் உனக்கு.
2: If you expect that you have to receive this appreciation from it on the one, you even get it.
1: நீங்க வேலையில ஜாக்கிரதையா இருக்கலனால் நிச்சயமா உங்களை நோக்கி பலன் வந்திருக்கிறது என்ற சந்தேகம் இல்லை.
2: But diligent in your work, there is no doubt of the reward come to you. So on what is said, do not waste time.
1: அதே வேளையில இங்க சம்ச பணத்தையும் விட கூடாது.
2: The same, do not waste the money of
1: God. இதுமுலிகத்தி 1:17 பாருங்க.
2: 21:17.
1: சிம்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானையும் விரும்புகிறவன் அரியவான் ஆகிறதில்லை.
2: Whoever loves pleasure will become poor. Whoever loves wine, olive oil will be rich.
1: விதிமொழிகள் 3:1 பாருங்க.
2: Proverbs 20:21.
1: குடியன்

0: ஜன பிரியனும் தரித்திரர்வார்கள் தூக் கண்களை ஊத்துவிக்கும்.
1: For drunk glut become poor and drunkards clothed in rags.
0: ஒரு பக்கம் நாம் என்னத்தை விற்காம நம்ம வேலை சொன்னேன்.
1: I said first waste time on wine.
0: பக்கம் நமக்கு சம்பாதிச்சு நம்ம இவ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை குடி வெறியும் பெரியத்துக்கும் சின்பத்து பயன்படுமானா அதுல கிரசிர்வாதம் இழங்கும்.
1: So on the other hand, if you use the money or use the money you earn for drinking, for eating and other pleasures, then it will become poor.
0: நாம் பாதிக்கமாத்துடை சிவை குட்டுமா இருக்கும்.
1: Not only in earn, we should be careful in spending as
0: well. வீடுகள் அவர்கள் போகவே மாட்டேங்குதுன்னா செலவுகளைத்து கட்டுப்பாக்க.
1: So why many house of me house is because they don't have total over expenses.
0: பாத்தீங்கன்னா ஒரு லோன் மேல இன்னொரு லோன் வாங்கிட்டே.
1: So they be get loan after.
0: அவங்க வாழ்க்கை வந்து இதை விட்டு அவங்க வந்து ஒரு நாளும் விடுதலை மாட்டாங்க.
1: They never get deliverance from interest life.
0: எப்ப பார்த்தா டிக்காரர்தான் லைஃப்.
1: Their life be always revolving around interest pay.
0: அதுல ரெல்ல ஒரு காரணம் கிப்பா இருக்கும்.
1: So one there would be one of the reason among this.
0: ஒண்ணு
1: what is
0: வேல் பண்ண நேரல நேரா கிட்பாதிக்க வந்திருக்கிறது.
1: Either waste time do not card time they have.
0: அது அவ கேக்குங்கள உள்ள கொண்டு வந்துரும்.
1: That will bring debts into life.
0: இன்னொரு என்னன்னா சேவ் பண்றது கட்டுப்பிலாம சர்.
1: And they will not have control of their expense.
0: நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be careful in that.
0: நம்மள ஆஸ்தி இருக்கறா அப்படிங்கிறது கடலாம் விட கூடாது.
1: Because it's blessed doesn't mean we should not go beyond control.
0: சொல்லுவாங்க சிலருக்கு கருணங்க வந்தா செலவிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அறிவு நிக்காதுன்னு
1: சொல்ற. Father used to say if some people have money that they will not sleep will until they are dying.
0: பணம் செலவிச்சு தீக்க நிம்மதி
1: வாங்கிட்டு

0: Don't waste your time and don't waste your hard-earned money. உங்க நேரத்தையும் வீணாக்காதீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை வீணாக்கிடாதீங்க. அப்படி வீணாக்குவோமானால் நம்முடைய வீடுகளில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது.
1: If we waste so, then the blessing of the Lord will not rest upon us.
0: நான்காவது ரொம்ப முக்கியமானது.
1: Fourth important thing.
0: நம்முடைய வீட்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் பொருளாதாரத்துல இருக்க வேண்டுமா?
1: If the blessing of the Lord should rest upon the prosperity of our house.
0: பிரசங்கியின் புஸ்தகம் 5:10.
1: Ecclesiastes chapter 5 verse 10.
0: பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே.
1: He who loves money will not be satisfied with money, nor he who loves wealth with his income. This also is vanity.
0: இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன்.
1: We'll also read one more verse.
0: நீதிமொழிகள் 15:27.
1: Proverbs 15:27.
0: பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான்.
1: He that is greedy of gain troubleth his own house, but he that hateth gifts shall live.
0: நான்காவது முக்கியமான ஒரு சத்தியம்.
1: Fourth important truth.
0: நம்முடைய வீட்டிலே தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் நீங்கள் பணத்தை ஆராதிக்காதீர்கள்.
1: If we need to have financial blessings of God in our house, do not worship money.
0: பணத்தை ஆராதிக்காதீர்கள்.
1: Do not worship money.
0: பணமே தெய்வம் என்று நினைக்காதீங்க.
1: Don't consider money to be a god.
0: வேதம் சொல்லுகிறது அந்த பணம் வந்து உங்களுக்கு ஒரு நாளும் திருப்தியை கொடுக்காது.
1: The Bible says this money will never give you satisfaction.
0: செல்வ பெருக்கினால் ஒரு செல்வ பிரியன் திருப்தி ஆகவே முடியாது.
1: So a rich man cannot be satisfied with the wealth.
0: அதுக்கு பதிலாக நீங்க பொருளாசைக்காரராய் நீங்கள் இருப்பீர்களானா, உங்க சொந்த வீட்டையே கலைக்கிறவர்களா நீங்க மாறுவீங்க.
1: So if you are greedy of gain, you trouble your own house.
0: நாம இன்றைக்கு இந்த பொருளை வந்து பணத்தை வந்து நம்ம தெய்வமாக மாற்றுவோம்னா எப்படியாவது அதை அடைஞ்சிரணும்னு நினைக்கும் போதுதான்.
1: So only when we want to somehow attain this money, then we will make this money a god.
0: எப்படியாவது அதை அடைஞ்சிரணும்.
1: Somehow I want to attain the money.
0: அப்படி நம்ம இருக்க கூடாது.
1: We should not be so.
0: நாம தேவ பயத்தோடு பணத்தை நம்ம சம்பாதிக்கிறவர்களா இருக்கணும்.
1: We should earn our money with the fear of God.
0: அதனால தான் பிலிப்பியர் எழுதின நிருபம் 3:19 வாசிக்கும் போது, அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு என்று போட்டிருக்கு.
1: It says whose end is destruction, whose god is their belly.
0: பாருங்க, ஒரு தேவனை போல பணத்துக்கு பின்னால ஒருவன் போக ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா,
1: if a person goes behind money like as he goes behind god,
0: adai adaivadharku avan endha kaariyathai seiya thunindu viduvan.
1: So he will dare to do anything to attain it.
0: Adanal dhaan romer kelidana nirbam 16:18 vasikkumbodhu,
1: that's if read in romans chapter 16 and verse 18,
0: appadi pattavargal nammudaiya kartharaagiya yesu christuvukku ooliyam seiyamal thangal vayitrukke ooliyam seiyudhu naya vasanippinalum ichchaga pechinalum kabadillathavarude irudhayangalai vanjikkiravargala irukkirargal.
1: For they that are such serve not our Lord Jesus Christ but their own belly, and by good words and fair speeches deceive the hearts of the simple.
0: எப்படி இருக்கு பாத்தீங்களா?
1: How it is?
0: கர்த்தருக்கு ஊழியம் செய்யலையா சிலர்.
1: They don't serve God.
0: அவங்க என்ன செய்றாங்கன்னா, தங்க வயிற்றுக்கு தான் ஊழியம் செய்றாங்க.
1: They serve their own belly.
0: இந்த வயிற்றை நிரப்புறதுக்கு, தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு அவங்க நயமாக பேசி இச்சகமா பேசி அவங்க என்ன பண்றாங்கன்னா, கபடி இல்லாத, அதாவது வெகுளின்னு சொல்லுவாங்க பாருங்க, கள்ளம் கபடி இல்லாதவங்களை ஏமாற்றிடுவாங்களாம்.
1: So therefore they use this good words and fair speeches and deceive the heart of the innocent people to fill their belly and satisfy their needs.
0: மற்றவர்களை ஏமாற்றி பண சம்பாதிக்கிற அளவுக்கு ஒருவனுடைய இருதயம் போகுது அப்படின்னா அவன் தேவனாக பணம் மாறிவிட்டது.
1: So if a person's heart go to the extent of deceiving a person to earn money, then it means this money has become god for him.
0: நாம ரொம்ப எச்சரிப்பா இத கவனிக்கணும்.
1: So we have to handle it very carefully.
0: நான் பணம் சம்பாதிக்கிறத என்னுடைய லக்காக நோக்கமாக வைத்திருக்கிறேனா?
1: Have I kept this earning money as my goal in my life?
0: பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வேன்ற துணிச்சல் எனக்கு வந்திருக்கா?
1: So do I have guts to do anything to earn money?
0: பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நல் ஒழுக்கங்களை எல்லாம் நான் இழந்து போயிட்டேனா?
1: So have I lost good character, good things in my life just to earn this money?
0: பணத்தை சம்பாதிக்கிறது மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை திருடி இப்படியெல்லாம் நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு திட்டமும் நான் முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறேனா?
1: Am I trying to plot out things to earn money by deceiving other people?
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா பணம் வந்து நம்முடைய தேவனாக மாறக்கூடாது.
1: If the Lord's blessing ought to be on our house, then this money should not become a god.
0: கர்த்தருடைய

0: நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் இதை முடிப்பதற்கு முன்பதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்பங்களுக்கு நான் வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது அவர்களுக்கு கொடுத்த 7 நடைமுறை சத்தியங்களை உங்களுக்கு ஒரு வரிசைப்படுத்தி குறிப்பிட்டு சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன்.
1: So before I want to end this, I just want to tell you 7 important practical tips for money management which I already spoke to the family fellowship.
0: 7 காரியங்கள் நீங்க வேணும்னா குறித்துக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்.
1: So 7 important things you can note down, it will be very useful to you.
0: முதலாவது முக்கியமான குறிப்பு,
1: first point,
0: உங்கள் வீட்டிலே உள்ள பொருளாதார தீர்மானங்களை கணவன் மனைவியாக சேர்ந்து செய்யுங்கள்.
1: First, make financial decisions together as husband and wife.
0: நீங்க தன்னிச்சையாக எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடாதீங்க.
1: Don't involve in any kind of endeavor alone.
0: ரெண்டு பேரும் அல்லது குடும்பமாக சேர்ந்து தீர்மானங்களை எடுங்க.
1: You have to take decisions together or as a family.
0: உங்கள் வருமானமும் உங்கள் செலவும் நீங்களே கண்காணிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, இன்னொருவரும் அதன் மேல் கண்காணிப்பும் அதன் மேல் ஒரு கரிசனை உள்ளவர்களா இருக்கணும்.
1: You should not be you alone who monitor your income and expenses, but you should have other person who also monitors and have concern about it.
0: அப்படி இன்னொருவர் நம்முடைய பணத்தின் வருமானத்தையும் செலவையும் கண்காணிக்கிறவர்களா இருப்பார்களானால் தவறு வரும்போது அவர்களால் சுட்டிக்காட்ட முடியும்.
1: So in that way, if you have someone else also to monitor your income and expense, then if you find something flaw in that, they will be able to rectify it.
0: கணவன் மனைவி உத்தரவாதம் உள்ளவன், மனைவி கணவனுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் பொருளாதார வாழ்க்கையில் இருக்கணும்.
1: So you, the husband should be responsible, should have the responsibility over wife, and wife should have responsibility over husband in financial things.
0: தன்னிச்சையாக செயல்படக்கூடாது.
1: You should not act individually.
0: நீங்க திருமணமாகாத பிள்ளைகளாய் பெற்றோர் இடத்துல இருப்பீங்களானா பெற்றோருக்கு தெரியணும் உங்க வருமானம் என்ன, உங்க செலவு என்ன, எப்படி நீங்க அதை செய்றீங்கன்னு அவங்க அறிஞ்சு வச்சிருக்கணும்.
1: If you are not married and young people, you, if you stay with your parents, then your parents should know how you handle that money.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது,
1: second,
0: சிறு காரியங்களா இருந்தாலும் கொஞ்ச பணமா இருந்தாலும் உண்மையா இருங்கள்.
1: Be faithful in small things.
0: கொஞ்சமா இருந்தாலும் உண்மையா இருங்க.
1: Though it is small, be faithful in small things.
0: கொஞ்சத்துல நீங்கள் உண்மையா இருந்தால் அதிகத்துக்கு நீங்கள் அதிபதியாய் மாறுவீர்கள்.
1: So if you are faithful in small things, then you will become a ruler of great things.
0: மூன்றாவது,
1: third,
0: உங்கள் வீட்டின் தேவைகளை சந்திக்க ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்யுங்கள்.
1: Supplement or complement each other in work.
0: ஒரே ஆள் உழைத்துக் கொண்டே இருக்கணும், சம்பாதிக்கணும், ஒருவர் செலவழித்துக் கொண்டே இருக்கணும் கிடையாது. ஒருவர் பண ரீதியாக அவங்க சம்பாதிச்சு கொடுத்தால் இன்னொருவர் வேலை ரீதியாக அந்த பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாய் கையாண்டு அதை வந்து பராமரிக்கத்தக்க காம்ப்ளிமெண்டரி ஒர்க் இருக்கணும்.
1: So it's not that one person should work hard and get the money, the other person will keep on spending it. Not that way, but you have to complement and supplement each other. By one may earn it, the other may handle it properly.
0: அதாவது ரெண்டு பேருமே வேலைக்கு போணும்னு நான் சொல்ல மாட்டேன்.
1: I don't say that both have to go for work.
0: ஒருவர் தான் வேலைக்கு போறாங்கனா கூட இன்னொருவர் அதை உக்கிரானத்துவமாய் அதை செலவழிப்பதற்கு அவங்களுடைய பங்களிப்பை அதுல அவங்க தரணும்.
1: So if one person works also, the other person should give their part in handling it properly.
0: நான்காவது,
1: fourth,
0: பிள்ளைகளுக்கு பணத்தினுடைய விலையை கற்றுக் கொடுங்கள். தங்களுக்கு இருக்கிறது போதும் என்றும் அது போதும் என்கிற ஒரு மனப்பான்மையை சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுங்கள்.
1: So teach them that they need to be confident and content with what they have.
0: ரெண்டாவது, எல்லா நேரத்திலையும் அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி சாதாரண நிலையிலிருந்து மேல உயர்ந்து வந்தீங்க அப்படின்றத உங்க பிள்ளைகளுக்கு சாட்சியாக அறிவியுங்கள்.
1: And also, whenever you get an opportunity, you try to tell about your life as a testimony, how you came up in your life right from your small beginnings.
0: அது மாத்திரமல்ல, உங்களுடைய பொருளாதார பண தேவைகள் வரும் பொழுது பிள்ளைகளையும் உங்களுக்காக ஜெபிக்கும்படி தேவைகளை அவர்களிடத்தில் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள்.
1: And also when you have financial needs, you just tell that to your children and ask them also to pray for your financial needs.
0: ஐந்தாவது,
1: fifth,
0: வீட்டிலே விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள்.
1: Speak words of faith at home.
0: வீட்டிலே விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள்.
1: Speak words of faith at home.
0: எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டு எப்பொழுதுமே குறை பேசி கொண்டிருக்கிற பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க.
1: Just come out of the habit of complaining and murmuring about things that you have.
0: எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டே இருக்காதீங்க.
1: Don't keep complaining that you don't have this, you don't have that.
0: இருக்கிறதுல மனரம்யமா இருங்க.
1: Be content with what you have.
0: மகிழ்ச்சியா இருங்க.
1: Be happy.
0: நன்றியுள்ளவர்களா இருங்க.
1: Be grateful.
0: கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார்.
1: The Lord will bless you more.
0: நன்றி. நன்றி உள்ளவனுக்கு கர்த்தர் இன்னும் அதிகம் தருவார்.
1: The Lord gives more to the grateful.
0: ஆறாவது,
1: sixth,
0: நீங்கள் தனிப்பட்ட விதமாக ஒரு குடும்ப தலைவனாக தலைவியாக நீங்கள் சம்பாதிப்பதிலேயும் செலவழிப்பதிலேயும் திருப்தியாய் இருப்பதிலேயும் நன்றி உள்ளவர்களாய் இருப்பதிலேயும் ஒருவருக்கொருவர் நீங்க நல்ல உதாரணமாயிருங்கள்.
1: And you be an example in earning, in spending and being content and in thankful.
0: வெறுமனே பேசுவது முக்கியமல்ல.
1: It's not just speaking alone is important.
0: நீங்க உங்க வாழ்க்கையின் மூலமா எது நீங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் நில்லுங்க.
1: But you stand as an example through your life.
0: பிள்ளைகளுக்கு வந்து இப்படி செலவு பண்ண கூடாது அப்படி செலவு பண்ண கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு போதிச்சுட்டு நாம விலையுயர்ந்த வைகளை நாம அடிக்கடி வாங்கி கொண்டே இருப்போமானால் அவர்களுக்கு அது நல்ல எடுத்துக்காட்டாய் இருக்காது.
1: If you just tell and teach your children that you should not this, you should not spend this way, that way, but if you keep on buying expensive things, that will not be a good example.
0: நீங்கள் வந்து குடும்பத்தாருக்கு வந்து நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு நீங்க வந்து பெருந்தீனியா இருப்பீர்களானால் அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்காது.
1: So if you try to teach your family members in a good way, but if you remain a glutton, then that will not be a good example.
0: கடைசியாக ஏழாவது,
1: at last and seventh one,
0: கர்த்தர் உங்கள் பொருளாதார வாழ்க்கையிலே தயவை கொடுக்கும்படி ஜெபியுங்கள்.
1: Pray for favor of God in your financial life.
0: கர்த்தர் உங்களுக்கு தயவை கொடுக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள்.
1: Pray for favor of God.
0: யாபேஸ் ஜெபமண்ணா, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் ஜெபம் பண்ணினான்.
1: Jabez prayed, O Lord, bless me indeed and enlarge my territories and that thy hand might be with me and thou wouldest keep me from evil that it may not grieve me.
0: உங்கள் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
1: And make your needs known to God.
0: நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்க வல்லவர்.
1: And the Lord is able to fill all your needs according to his riches.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆண்டவர் கிருபையாய் நம்முடைய வீடுகளை தம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களால் நிறைத்து தேவன் நம்மை மென்மேலும் உயர்த்தி நடத்துவாராக.
1: May the Lord fill our houses with his financial blessing and prosperity and bless us more.
0: நான்கு காரியங்களை கவனித்தோம்.
1: We saw four important things.
0: தேவைகளாலே ஆளுகை செய்யப்படாதீர்கள்.
1: Do not be controlled by your wants.
0: இரண்டாவது, யாருக்குரியதை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை மறவாமல் கொடுங்கள்.
1: Do not withhold money from whom it is due.
0: மனிதனுக்குரிய கூலியா மனிதனுக்கு கொடுங்கள், தேவனுக்குரிய காணிக்கையா தசோபாவங்களா கர்த்தருக்கு கொடுங்க.
1: If it is the wages of man, you render it to him. If it is the tithes and offerings of God, render it to God.
0: மூன்றாவது, உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காதீர்கள்.
1: Third, do not waste your time and money.
0: நான்காவது, பணத்தையே உங்கள் தெய்வமாக வணங்காதீர்கள்.
1: Fourth, do not worship money as God.
0: கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் வீடுகளையும் தம்முடைய ஆசீர்வாதத்தால் நிறைத்து நடத்துவாராக.
1: May the Lord bless your houses and with his prosperity and may the Lord lead us.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our Holy Father, we praise you.
0: நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காய் நன்றி.
1: Lord, thank you for the truth that you have revealed.
0: ஒரு நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நாங்கள் கவனித்தோம்.
1: Lord, we saw that the blessings of the Lord rest in the habitation of the just.
0: ஆண்டவரே, அவனுடைய வீட்டை நீர் பொக்கிஷங்களால் நிரப்புகிறவர் என்று கவனித்தோம்.
1: Lord, we also saw that Lord, you fill the house of the righteous with treasures.
0: ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டவர்கள் இந்த சத்தியத்தை பின்பற்றி உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருப்பார்களாக.
1: Lord, let everyone who heard this, Lord, let them follow your truth and let them become eligible and qualified to receive your blessings.
0: தவறுகள் இருக்குமானால் அதை எல்லாம் சீர்படுத்திக் கொள்ள கிருபை தா.
1: Lord, if there is any flaws, Lord, give us grace to rectify them.
0: எங்கள் ஒவ்வொரு வீடும் நிறைவான வீடுகளாய் இருக்கட்டும்.
1: Let our houses be an abundant houses, Lord.
0: கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நிறைவாக்கும்.
1: May the Lord bless us and fill us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சமீபத்துல ஒரு பிரசங்கத்துல ஒரு கவிதை வாசிக்க கேட்டேன். அது என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. உடனே அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சது. அதோட தலைப்பு என் அப்பா. கவனமா கேளுங்க. நான் 4 வயசுல இருந்தப்போ என் அப்பாவால எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னேன். என்னுடைய 5 வயசுல ஏ அப்பா, எங்க அப்பாவுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய 6 வயசுல உங்க அப்பாவை விட எங்க அப்பா ரொம்ப அறிவாளின்னு நினைச்சேன். 8 வயசுல எங்க அப்பாவுக்கு அப்படி ஒன்னும் ரொம்ப தெரியலன்னு தோணுச்சுது. 10 வயசுல நான் என்ன நினைச்சேன்னா, எங்க அப்பா வாழ்ந்த காலம் வித்தியாசமான காலம், எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. என்னுடைய 12 வயசுல இத பத்தியெல்லாம் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு திட்டமா நம்புனேன். எனக்கு 14 வயசு ஆனப்போ அப்பா பேச்செல்லாம் கேட்க வேண்டாம், அவரு பழைய பஞ்சாங்கம்னு முடிவெடுத்தேன். என்னுடைய 21 வயசுல கடவுளே, அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியல, அவர் ஒரு பழமைவாதின்னு அடிச்சு சொன்னேன். என்னுடைய 25 வயசுல அப்பாவுக்கு இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது, ஆனா அவர் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பா இதுவாவது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். என்னுடைய 30வது வயசுல இத பத்தி அப்பா என்ன நினைக்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்கலாம், அவரும் அனுபவசாலி இல்லையான்னு தோணுச்சு. என்னுடைய 40வது வயசுல என்னால நம்பவே முடியல, அப்பா இதை எப்படி சாதிச்சாரு, நிச்சயமா அறிவிலும் ஞானத்திலும் அனுபவத்திலும் அவரை மிஞ்ச யாருமே இல்லைன்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய 50 வயசுல என்னுடைய அப்பா இங்க இருக்கிறதுக்கு நான் எதையும் செய்ய தயார், எதையும் கொடுக்க தயார், ஆனா அப்பா இப்போ என் கூட இல்ல. அவருடைய சாமர்த்தியத்தை நான் எப்பவுமே அவர்கிட்ட பாராட்டி பேசினதே இல்லை. எத்தனை விஷயங்களை நான் அவர்கிட்ட இருந்து படிச்சிருக்கலாம், எல்லா வாய்ப்பையும் தவற விட்டுட்டேனே. இதோட இந்த கவிதை முடிவடையுது. உங்க பெற்றோர் உயிரோட இருக்கும் போதே அவங்கள கனம் பண்ணுங்க. அவங்க பலத்தோடும் சுகத்தோடும் இருக்கும் போதே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து படிக்க வேண்டிய பாடங்களை படிச்சுக்கோங்க. அவங்க இந்த உலகத்துல உங்களோட நிரந்தரமா இருக்க போறதில்ல, அதனால அவங்க உங்களோட இருக்கும் போது அவங்கள கனம் பண்ணி அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.

கைகளை உயர்த்தி உம்முடைய கிருபை நான் என்று சொல்ல எங்களுக்கு எதுவுமே இல்லாண்டவரே. எங்க திறமைன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதப்பா. எங்க பணமோ பொருளோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ ஒன்றுமே இல்லாண்டவரே. எங்க ஆரோக்கியம்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எங்க பலத்தால சாதிச்சுன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாதாண்டவரே. இது எல்லாம் எங்களாலதான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு எங்க கிட்ட எதுவுமே இல்லாண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய கிருபை. எங்களை இதுவரைக்கும் தாங்கினது உம்முடைய கிருபை, இதுவரைக்கும் நடத்தினது உம்முடைய கிருபை, எங்களை விழாமல் காத்தது உம்முடைய கிருபை, அழியாமல் காத்தது உம்முடைய கிருபை, இம்மட்டும் துணையாக வந்தது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, தவறின நேரங்கள், தடுக்கி விழுந்த நேரங்கள், தள்ளாடின நேரங்கள், புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள், எல்லா நேரங்களிலும் எங்களை தேடி வந்தது உம்முடைய கிருபை அல்லவா, எங்களை நடத்தினது உம்முடைய கிருபை அல்லவா, எங்களுக்கு ஆதரவாய் வந்தது உம்முடைய கிருபை அல்லவா. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. சேர்ந்து பாடலாமா? அந்த

எங்க தனிமையான நேரங்களில், தள்ளகான நேரங்களில், புறக்கணிக்கப்பட்ட நேரங்களில், உதாசீனப்படுத்தப்பட்டு வேண்டாம் என்று உறவுகளால் தூக்கி எறியப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு ஆதரவா நின்னது உங்க கிருபப்பா, எங்களை நடத்தி வந்தது உங்களுடைய கிருபப்பா, எங்களை சுகமாய் தாங்கினது உங்களுடைய கிருபப்பா. இந்த உலகம் எங்களை தனிமைப்படுத்தின பொழுது துணையாக வந்தது நீங்க, இந்த உலகம் எங்களை புறக்கணித்த பொழுது எங்களை சேர்த்து கொண்டது நீங்க, உறவுகள் எங்களை தூக்கி எறிந்த பொழுது எங்களுக்கு துணையாய் நின்றது நீங்கப்பா. உங்க கிருப மட்டும் எங்க வாழ்க்கையில வராம போயிருந்தா என்னைக்கோ நாங்க மண்ணோடு மண்ணா போயிருப்பாண்டவரே. எங்க தனிமையில துணை நின்ற உம்முடைய கிருப, எங்க கண்ணீரை துடைத்தது உம்முடைய கிருப, எங்க கவலைகள் எல்லாம் போக்குனது உம்முடைய கிருபப்பா, எங்க வேதனையை மாற்றினது உம்முடைய கிருப, எங்களுக்கு புது வாழ்வு தந்தது உம்முடைய கிருப, மேன்மைகளை தந்தது உம்முடைய கிருப, உயர்வுகளை தந்தது உம்முடைய கிருப, இன்னைக்கு உமக்காக ஓட வைத்திருப்பது உம்முடைய கிருப. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக, அவர் கிருபையாய் நம்மை சுமந்து வந்த விதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? சேர்ந்து சொல்லுங்க பாக்கலாமா? எங்களை இதுவரைக்கும் தனிமையான நேரங்களில, புறக்கணிக்கப்பட்ட நேரங்களில எங்களை தாங்கினீங்களே, இந்த உலகம் எங்களுக்கு தனிமையை தந்தது, ஆனால் நீரோ எங்களுக்கு

எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா ஆராதனைக்கு நீர் பாத்திரப்பா. உங்க நாமத்தை நாங்க உயர்த்துறோம் டாடி, உங்க நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை உமக்கு மட்டும் நாங்கள் செலுத்துறோம்ப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.

எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில நம்முடைய எஜமான நம்மை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், அந்த நல்ல தேவனிடத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் எண்ணம் எல்லாம், என் இயக்கம் எல்லாம், என் விருப்பம், வாஞ்ச, தாகம் எல்லாம் நீங்களா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? அநேக நேரங்களில் ஆண்டவுடைய சித்தம் சொல்லி நம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சுயமாய் வாழ்ந்துடுறோம். ஆனா இந்த வேளையில எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம். நீங்க உண்மையாகவே ஒப்பு கொடுத்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிச்சு பாருங்க. இந்த பாடலை பாடும் பொழுது தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் நிறைவாய் வந்து இறங்குவோம். நம்ம சேர்ந்து பாடுவோம், வாருங்கள். நம்

என் கூட ஒரு விச கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் ஏக்கமெல்லாம் உம்மை நோக்கி இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சேவை செய்வது, உமக்காக வாழ்வது, உம்மை நேசிப்பது, உம்மை பின்பற்றுவதே என் வாழ்க்கை நோக்கமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஒரு விசை கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க.

எல்லா கரங்களும் தேவனுக்கு முன்பாக உயர்ந்திருக்கட்டும். கரங்களை உயர்த்துறதுக்கு ஏன் நம்ம கரங்களை உயர்த்துறோம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை முற்று முடிய சமர்ப்பிக்கிறப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, என்னை வெறுமையாய் தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் நம்ம கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, என்னை முழுமையாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உம்மை ஆராதிக்கிறோப்பா. எங்கள் மத்தியில உலாவுங்க ஆண்டவரே, எங்களோடு வாசம் பண்ணுங்க ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே.

கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி. நம்முடைய துதியிலே வசிக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தருக்கு இந்த மாலை வேளையில கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறோம். எங்கள் மத்தியில் உதாவிடுங்க ஆண்டவரே, எங்களோடு வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. இந்த ராத்திரிவில் எத்தனை பேர் சொல்ல போறீங்கப்பா, என்னை விட்டு யாரால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாத உடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம்,

ஒன்று ராஜாக்கள் 18 அநேக நாள் சென்று 3 கத்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்து மேல் மலையை கட்டளிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கத்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஜேசபேல் கத்தரின் தீக்குதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீக்குதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுக்களிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போய், நாம் சகல மிருக ஜீவங்களையும் சாக கூடாமல் குதிரைகளையும் கோவறு கழுதைகளையுமாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்ப்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து, நீரேன் ஆண்டவனாகி எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொண்டு போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்ன போது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல்லு என்று நீ சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாப்பிடத்துக்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஜேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலும் 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொண்டு போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல்லென்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனையின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாப்பை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஷ்டவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஷ்டவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஷ்டவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்தில் இஷ்டவேல் அனைத்தையும் பாகாலின் தீக்குதரிசிகள் 450 பேரையும் ஜேசபேல் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீக்குதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆக்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜன தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகு மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகு மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா
பாகாலின் தீக்குதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும்படி கத்திகளினாலும் ஏட்டுகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமாக மட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமாக ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகள் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின் 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும். கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டல்லும் என்றான். அப்படியே கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் புறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீக்குதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாத படிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போயின பானம் பண்ணும் பெரும் மலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போயின பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாத படிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி ஜெஸ்டியலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவ மேல் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு ஜெஸ்டியலுக்கு வரமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களுக்கு உண்டாவதாக. நாம ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் அவரை தேடுவதும் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்வதும் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சாக்கியம், பாக்கியம். சங்கீதக்காரன் சொல்றாரு, இவ்விதமான சிறை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோம். இவ்வளோ பெரிய நன்மையை பெற்ற நம்மை பார்த்து இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40:25 இப்படி இருக்க, என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நிகராக யாரையுமே நிறுத்தவே முடியாது. வல்லமையாகட்டும், அன்பாகட்டும், அரவணைப்பாயிருக்கட்டும், ரட்சிப்பாயிருக்கட்டும், விடுதலையாயிருக்கட்டும், எந்த காரியத்திலும் அவருக்கு நிகராக யாரையுமே நிறுத்தவே முடியாது. எல்லா தேவர்களிலும் மேலானவர் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமும் ஆனவர், அற்புதங்களின் தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர், வார்த்தையினாலே கிரியை செய்தவர். இப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையை யோசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார் என்கிற ஒரு அடையாளத்தை, நம்முடைய தேவன் யார் என்ற உணர்வு நமக்குள் அநேக நேரங்களிலே இல்லாததினால்தான் சோர்ந்து போகிறோம், பலவீனம் அடைகிறோம். இத ஏசாயா 40:25 பின் பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் போது இந்த கேள்வியை கேட்ட பின்பு ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார். யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள், வாலிபரும் இடறி விழுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்கிற ஒரு உணர்வு, சிந்தை நமக்குள்ள இல்லாததுனால்தான் நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம். அநேக விஷயங்களை கண்டு, அநேக காரியங்களை பார்த்து, என் தேவன் செங்கடலிலே வழி திறந்தவர், யோர்தானிலே வழி திறந்தவர், தடையாய் நின்ற எரிகோ கோட்டையை உடைத்தவர், மரித்த லாசருவை எழுப்பினவர், எனக்கும் அற்புதம் செய்வார் என்கிற உணர்வு அநேக நேரங்களிலே தேவ பிள்ளைகளில் சிலருக்கு இல்லாமல் போகிறது. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார், என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள், யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்டிப்பா ஒப்பிட முடியாது. சீரிய ராஜாக்கள் சொல்லுவாங்க, அவர்கள் தேவன் மலைகளின் தேவன், மலைகள்ல யுத்தம் பண்ணனா அவங்களை ஜெயிச்சிடலாம், ஆனா சமவெளியில அவங்களோட யுத்தம் பண்ணா தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் அந்த சமவெளியிலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் மலைகளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, சமவெளியின் தேவன். அசீரிய ராஜா ரப்சாக்கே என்கிற ஒரு சேனாதிபதியை எருசலேமுக்கு விரோதமாய் அனுப்பி அவன் சில காரியங்களை சொல்வான். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 36:19-20 வாசிக்கும் போது, ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயுமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேவர் தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைகளுக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்கிறார் என்று ஒரு பெருமையா பேசுவான். நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக அவன் பேசின காரியத்துக்கு சரியான ஒரு தண்டனையை ஆண்டவர் தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலான ஆண்டவர், எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா.
இப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நாம் இப்படி ஒரு பெரிய சுலாக்கியத்தை பெற்றிருக்கிறபடினாலே அவரை பற்றிய அறிவு நமக்குள்ள வந்துட்டாலே கண்டிப்பா சோர்ந்து போக மாட்டோம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க தேவன் எல்லா தேவர்களிலும் மேலான தேவன். அவரை யாருக்கும் ஒப்பிட முடியாது, யாரை நிகராக்கவும் முடியாது, அங்க இங்கன்னு சொல்லவே முடியாது. நம்முடைய ஆண்டவர் தான் ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் அற்புதங்களின் தேவன். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். தைரியமாய் ஆண்டவரோடு கூட நெருங்குங்கள், நிச்சயம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து கர்த்தர் அற்புதங்களுக்குள்ளாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்களை யாருக்கும் நிகராக சொல்லவே முடியாத ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய ராஜா, எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன். இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக ஆவியின் பிரமாணம். அதற்கான ஜீவ வார்த்தை ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. ஆமே. உலகத்திலே விஞ்ஞான ரீதியான விதிமுறைகள் ஆயிரக்கணக்கில் இருப்பதை நாம் காண்கிறோம். இவற்றை அறிந்து கொள்வதை விட ஆவிக்குரிய விதிமுறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மேலே சொன்ன வசனத்திலே ஆவிக்குரிய 3 விதிமுறைகளை நாம் காண்கிறோம். 1, பாவத்தின் விதிமுறை. அடுத்தது மரணத்தின் விதிமுறை. கடைசியாக ஆவியின் விதிமுறை. இந்த 3 விதிமுறைகளும் ஆவிக்குரிய வகையில் நித்தியமாய் செயல்படக்கூடியவையாக இருக்கிறது. முதலாவது பாவத்தின் விதிமுறை. அது என்ன? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றாகிறது. பாவம் வாசல்படியிலே படுத்து கிடக்கிறது. ஒருவனுடைய எலும்புகள் அவனது பால வயதின் பாவங்களினால் நிறைந்திருக்கின்றன. 2, மரணத்தின் விதிமுறை. அது என்ன? ஆத்ம மரணம். மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது. 2 மரணம் என்பது திரும்பி வர முடியாத அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள் தள்ளிவிடுகிறது. மரணத்தின் விதிமுறைகள் மிக பயங்கரமானது. அப்போஸ்தலர் பவுல் பாவம் மற்றும் மரணம் ஆகிய விதிமுறைகளில் இருந்து தப்புவிக்கிற வேற ஒரு விதிமுறையை குறிப்பிடுகிறார். அதுதான் ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணத்தை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று குறிப்பிடுகிறார். இது விடுதலையாக்குகிற பிரமாணம். உங்களை பாதுகாத்து கொள்ள உதவுகின்ற பிரமாணம். 3, ஆவியின் விதிமுறை. அது என்ன? இது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் வியாதியிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையை தருகிறது. மேலும் நித்திய மரணத்திலிருந்தும் விடுதலை தருகிறது. இந்த ஆவியின் மரணத்தை அறியாதவர்கள் தான் பாவ பிரமாணத்தினாலும் மரண பிரமாணத்தினாலும் நெருக்கப்படுகிறார்கள். ஐயோ, இந்த மரண சரீரத்தினின்று ஜாரினை விடுதலையாக்குவார் என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆனால் ஆவியின் பிரமாணத்தை அறிந்தவர்களோ விடுதலையுடன் வாழுகிறார்கள். இயேசு இந்த பூமியிலே இருந்த போது ஒரு நாள் பாவியாகிய ஒரு ஸ்திரி அவரை தேடி வந்தார். அவர் ஒரு பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே பூசினார். இயேசு அவளை பார்த்து, அன்போடு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு சொன்ன அந்த சனமே பாவ பிரமாணத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைத்ததாக லூக்கா 7:37-38 நாங்கள் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடி ஜெபியுங்கள். அவரே நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 காண்கிறோம். ஆமே. எங்களை நாங்களே நியாயம் தீர்த்தால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாங்கள் எங்களை நின்று நிதானித்து தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எங்கள் இருதயம் என்கிற பலிப்பிடத்தை செப்பனிடுவோமாக. ஆமே. இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளையும் இனிமையான பாடல்களையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு பலனடைய மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டடிக்க தேவனுடைய

பரிசு தாவியம் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க,

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: காமராஜர் நாட்டுக்காக எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் பத்திரிகையாளர் அவரை பாராட்டினாங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் நலம் பெற அவர் கொண்டு வந்த திட்டங்களை புகழ்ந்து தள்ளுனாங்க. அவருடைய நேர்மையை பற்றி பக்கம் பக்கமா பாராட்டி எழுதுனாங்க. திடீர்னு காமராஜர் கிட்ட இருந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்துச்சு. என்னவோ ஏதோன்னு எல்லா பத்திரிகையாளர்களும் உடனே அவரை போய் சந்திச்சாங்க. காமராஜர் அவங்கள பார்த்து, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். உங்க பத்திரிகைகள்ல அடிக்கடி என்னைய பாராட்டி எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் என்னைய பாராட்டி எழுதாதீங்கன்னு சொன்னாரு. இத கேட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்னும் புரியாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க. காமராஜர் தொடர்ந்தாரு, நான் நேர்மையோட இருப்பது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா எனக்கு மனைவியோ குழந்தைங்களோ குடும்பமோ இல்ல. அதனால எனக்கு தேவைகளும் எதுவும் இல்ல. ஆனா இந்த கக்கனை பாருங்க, அவருக்கு குடும்பம் இருக்குது, மனைவி குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் நேர்மையோட இருக்கார, அதுதானே பெரிய விஷயம். அவரைத்தான் நாம பாராட்டணும். இனிமேல் என்னைய பாராட்டி எழுதாதீங்க, அவரை பாராட்டி எழுதுங்கன்னு சொன்னாரு. காமராஜரின் இந்த பக்குவமான பேச்சை கேட்ட பத்திரிகையாளர்கள் பரவசமாகி போனாங்க. இப்படி ஒரு அரசியல்வாதியான்னு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஆமாங்க, காமராஜர் ஒரு சரித்திர பொக்கிஷம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் அப்படிங்கிற வேத வசனத்துக்கு ஏற்றவாறு வாழ்ந்தாரு. ஆனாலும் பாராட்டுதல அவர் விரும்பல. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனைன்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். பாராட்டுதலுக்கு மயங்காத மனுஷன் யார்? ஆனா காமராஜர் இந்த சோதனையிலும் விழாம இருந்தார். அவர்கிட்ட இருந்து நாம இந்த பாடத்தை படிக்கணும்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே எந்த காலம்

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீரே, ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீரே. எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே. ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

சொல்லுங்க. முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறானவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்துறீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? ஓ

கரத்தில் எபெனேசரே இம்மட்டும் தாங்கிக் கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை வருமா என்று எதிர்பார்க்கிறாத இடங்களில் என் தேவன் அற்புதங்களை செய்தீரே. ஓ வாய்க்காலை நிரப்பினீரே, கடக்கப்படுகிறேன், அவிந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை

நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கவாய் தடங்கல, கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய எபெனேசர், அவர் நம்முடைய எபெனேசர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பன்னீர் எங்கள் எபெனேசர். எபெனேசர் என்றால் இதுவரை உதவி செய்தார், இனி இதுவரை உதவி செய்தார் என்றால் இனி மேலும் உதவி செய்வார் என்று அர்த்தம். இனி மேலும் பாதுகாப்பார், இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் போஷிப்பார், இனி மேலும் தாங்குவார், இனி மேலும் உயர்த்துவார், இனி மேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர்.

அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாளாயும் உங்களின் அற்பமான ஆரம்பங்களை சம்பூரணமாய் இருக்கும்படியும் செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், இழப்புகள், பயங்கள், பலவீனங்கள் இவற்றை சந்தித்தபடியினால் என்றைக்கு இவைகளுக்கு முடிவு உண்டு என்று அங்கலாய்த்து காத்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களின் அற்பமான ஆரம்பங்களை சம்பூரணமான ஆசீர்வாதத்தினால் நிறைத்தும் துக்கமுகமாய் இருந்த உங்களை நகைக்க பண்ணியும் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றியும் ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாய் நம்பிக்கையற்றவளை நகைக்க பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், சாராள் வயது முதிர்ந்தவளும் பெண்களுக்கு உரிய வழிபாடுகள் நின்றவளுமாய் குழந்தை இல்லாதவளுமாய் இருக்கிறாள். கர்த்தர் சாராளுக்கு நிச்சயமாய் ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சாராளோ நம்பிக்கையற்றவளாய் சொல்லுகிறாள், நான் கிழவியும் என் கணவர் முதிர்ந்த வயதுள்ளவருமாய் இருக்க எனக்கு பிள்ளை பெறுவது எப்படி என்று கூறுகிறதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட அநேக வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் அவைகளுக்கான பதிலை எதிர்பார்த்து நீண்ட நாளாகியும் ஒரு நன்மையும் இல்லையே, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களின் அவிவிசுவாசங்களை, நம்பிக்கையற்று இருக்கிற உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை உடைக்கிறார். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. அவர் வாக்கு மாறாதவர். அன்று சாராள் ஆபிரகாம் 100 வயதாய் இருக்கும்போது கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றினார். ஈசாக்கை கொடுத்து ஆசிர்வதித்தார். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த சாராள் ஈசாக்கை பெற்றவுடன் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தமாய் பதில் வராமல் நீண்ட நாள் காத்திருந்து சோர்ந்து போய் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு நல்ல பதிலை தந்து உங்களையும் நகைக்க பண்ணுவார். ஆகவே உங்களின் நம்பிக்கை வீண் போகாது. உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு பலனை தந்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாய் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், தாவீது தன் மகன் அப்சலோமாலும் தான் நம்பியிருந்த ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேலாலும் பல வழிகளில் ஏமாற்றப்பட்டு வஞ்சக சூழ்ச்சிகளால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கையில், 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கையில், தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதார்கள் என்றும், அதை கண்ட கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அப்பொழுது தாவீது பாடுகிறான் சங்கீதம் 30வது சங்கீதத்தில் 11வது வசனத்தில், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் இடை கட்டினீர் என்பதை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நம்பியிருக்கிறவர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் எழும்பி உங்களை ஏமாற்றி இச்சகம் பேசி எதிரான பல சூழ்ச்சிகள் செய்தும் உங்களை அழிக்க நினைக்கும், உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைக்கும் எந்த சத்ருவின் சதியானாலும் மனித கிரியையானாலும் இன்றைக்கு அவைகளின் ஆலோசனைகளை அவமாக்கி போட்டு உங்களின் கண்ணீர் நிலையை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பி களிப்போடு இருக்க செய்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாய் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், தன் இன மக்களுக்கு எதிராக அழிக்கப்படும்படி சதித்திட்டங்கள் அரண்மனையில் நடக்கிறதை, அதை காரணமானவர்களை குறித்து மிகுந்த துக்கத்தோடு இரட்டுழுத்தி தேவ சமூகத்தில் மனசஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் முறையிடுகிறான். கர்த்தர் மொர்தகாயின் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆமானின் காரியங்கள், சதித்திட்டங்கள் யாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அங்கே மொர்தகாய் அரண்மனையில் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான். சகல நாடுகளிலும் அவன் பெயர் பேசப்பட்டது. யூத ஜனங்களுக்கு மீட்பு வந்தது. மேன்மேலும் பெரியவனானான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வழிகளில், பணியிடங்களில், குடும்பத்தில், உறவுகளில் ஆமானை போன்ற பல எதிர்ப்புகள், செய்யாத குற்றத்துக்கான பழி பாவங்கள், போராட்டங்கள், முன்னேற விடாதபடிக்கு தடைகள், பிரிவினைகள், அவமான
அவமானங்கள் நிந்தைகள் போன்ற சதிகள் நிறைந்து காணப்படுகிறதே என்று அநேக நாட்களாய் கண்ணீரோடும் உபவாசித்தும் தேவனை நோக்கி முறையிடுகிற உங்களின் சஞ்சலத்தை தவிப்பை இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாக உங்களை உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் முன்பாக

உயர்த்தியும் கனம் பண்ணியும் ஆசிர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் வியாதியோ, பொருளாதார குறைவோ, மனதளவில் போராட்டமோ, உறவுகளிடையே போராட்டமா, சமாதானம் சந்தோஷம் இல்லாமலும் வேதனைகளோடு கடந்து போவீர்களானால் இன்றைக்கு வார்த்தையை விசுவாசியுங்கள். கத்தர் இன்றைக்கு உங்களை நகைப்பினாலும் சந்தோஷம் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ഒന്നു തിമൊഥെയു ആറാം അധികാരം. ദേവനുടിയ നാമമും ഉപദേശവും தூஷிக்கப்படாத படிக்கு அடிப்பு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கின்ற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராயிருக்கின்றதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்ளுகின்ற அவர்கள் விசுவாசிகளும் பிரியரமாயிருக்கின்றபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கின்றவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கின்றான். அவைகளினாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சமயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகின்றவர்களுமாயிருக்கின்ற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகின்றவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகின்ற மதிக்கேடும் சேதனமான பலவித இச்சைகளினாலும் விழுகின்றார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கின்றது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீய தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும் படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பெற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்லறிக்கை பண்ணுகின்றவனுமாயிருக்கின்றாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும் படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடிருக்க செய்கின்ற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்படின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் எனக்கு கட்டளையிடுகின்றேன். இந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்றவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிதாதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கின்றவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் உருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் தாம் அனுபவிக்கின்றவதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகைகளின் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கின்றவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமன்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கின்ற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபியானது உன்னோடே இருப்பதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஏசாயா 16:16. ஒரு வகுப்பறையில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி சொல்லிக் கொடுத்த டீச்சர் ஒருவர் தன் வகுப்பு மாணவர்களுக்கு சாப்பிடும் முன்பு கைகளை சுத்தம் செய்வதற்கான அவசியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஆசிரியர் தன் வகுப்பில் உள்ள மாணவர்களின் விரல் நகங்களை வெட்டச் சொன்னார். வெட்டப்பட்ட நகத்தின் துண்டுகளை பாக்டீரியாக்கள் அதிக அளவு உருவாகும் வாய்ப்பை கொண்ட மிகவும் அழுக்கான ஒரு இடத்திலே வைத்தார். சில நாட்கள் கழித்து அந்த நகங்களை எடுத்துக் கொண்டு வந்து மைக்ரோஸ்கோப் ஒன்றின் உதவியோடு மாணவர்களை பார்க்க சொன்னார். அதிலே அநேக புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தன. இத்தகைய அசுத்த நகங்களை கையில் வைத்துக் கொண்டு சாப்பிட்டால் வயிற்றுக்குள் இந்த பாக்டீரியாக்கள் சென்று மிகப்பெரிய உடல்நலக்கேட்டை ஏற்படுத்தி இருக்கும் என்று மாணவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதன் பின்பு அவர்கள் சாப்பிடும் முன் கை கழுவ ஒரு நாளும் மறக்கவே இல்லை. தங்கள் உடலுக்குள் கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் செல்லக்கூடாது என்பதற்காக கைகளை மிகவும் கவனமாகவும் சுத்தமாகவும் கழுவும் அநேகர் இதைவிட மிக அதிகமாக கேடு விளைவிக்கும் பாவத்தை கண்டுகொள்வதில்லை. நமது பரமபிதா நம்மை மிகவும் நேசிப்பதினால் பாவத்தினால் உண்டாகும் கேட்டுக்கு நாம் தப்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறார். ஆகவேதான் தேவன் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரிடம் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, பாவம் ஒரு மனுஷனுக்குள் வாசம் செய்யும் போது அது அந்த மனிதனை மரணத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. ஏனெனில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் பாவத்துக்கு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். ஒருமுறை நினிவே ஜனங்களின் அக்கிரமம் மிகவும் அதிகமாகி அது தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டியது. உடனே தேவன் நினிவேயின் ஜனங்களுக்கு அவர்கள் பாவத்தை குறித்து எச்சரிக்க யோனா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அதன்படி யோனா நினிவே நகரத்துக்குள் பிரவேசித்து இன்னும் 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கித்தார். அதை கேட்ட ஜனங்களும் ராஜாவும் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பினார்கள். எனவே தேவன் அவர்களை மன்னித்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பாவங்களை குறித்து நம்மை எச்சரிக்கும் போது அதை விட்டுவிட்டால் தேவனும் நம்மை மன்னித்து எல்லா பொல்லாப்பையும் நம்மை விட்டு விலக்குவார். நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் தருவார். நித்திய ஜீவனையும் கொடுப்பார். ஆகவே தேவ எச்சரிப்பை கேட்டு நடப்போம். அது நமது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 13:14-15 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவளிடத்திலே நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உண்மையிலே இந்த வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் நோட் பண்ணுறாரு. இது எங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6:9-10 நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் நான் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கவும் நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். உண்மையிலே இந்த வசனம் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் இப்படியாக சொல்லணும், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் ஏசுநாதர் காலத்தில் மட்டும் நடக்கலைங்க, இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கும் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இன்றைக்கி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு யூதர்கள் கூட்டம் ஒரு ஏராளம் இன்றைக்கும் அவங்க இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்காமல் கடின இருதயத்தோடு இருக்கிறதை பார்க்குறோம். அதனால் இந்த தீர்க்க தரிசனம் அன்றைக்கு மட்டும் நிறைவேறலை, ஏசுநாதர் காலத்தில் மட்டும் நிறைவேறலை, இன்றைக்கி நம்ம காலத்திலையும் நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறி கொண்டு தான் இருக்குது. இஸ்ரேலில் அநேக யூதர்கள் கடின இருதயத்தோடு தான் இருக்கிறார்கள். அதுக்கு ரீசன் என்ன, ஏன் அப்படி இருக்கணும், இன்றைக்கி வந்து ஏன் அப்படி இருக்கணும்ன்ட்டு உண்மையிலே ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அதற்கு பவுல் அழகாக பதில் சொல்கிறார் ஒரு இடத்துல. என்ன, எந்த இடத்துல பதில் பவுல் அதுக்கு பதில் சொல்கிறார்னா, ரோமர் 11 பார்த்திங்கன்னா தெரியும். ரோமர் 11:25 பாருங்கள். ரோமர் 11:25, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான் என்று எண்ணாதிருக்கும்படி ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடின மனது உண்டாகியிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று நான் அவர் இதான். இதில் 25 புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாக இருக்கும். இன்றைக்கி அவன் கடினமான ஒரு மனது ஏன் வந்தது, கண் இருந்தும் காணாமலும் காது இருந்தும் கேளாமலும் கேட்டும் உணராமலும் ஏன் அவங்க இருதயம் கொழுத்திருக்கிறது என்றால், அவங்க மனசு கடினப்பட இன்றைக்கி இந்த சத்தியம், சுவிசேஷம், இந்த உண்மையான சத்தியம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக, புறஜாதிகளுக்கு பரவும்படியாக, புறஜாதிகளிடத்திலே நிறைவு உண்டாகும்படியாக ஆண்டவரே அவங்க இருதயத்தை என்ன செய்கிறாராம், கடினப்படுத்துகிறாராம். அன்பான்ல, இன்றைக்கி பிசாசு கடினப்படுத்து நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி பிசாசு ஒரு கூட்டத்தினரை கடினப்படுத்துது, அது வேறு விஷயம். பிசாசு அது வந்து புறஜாதியாரில் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்தது, தன்னுடைய வலையில் அவங்க சிக்கியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்கள உணராமலும் அவங்க காணாமலும் கண்டு உணராமலும் இருக்கும்படியாக அவங்க இருதயத்தை குருடாக்கி போட்டிருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுது பிரபஞ்சத்தினுடைய. ஆனால் இங்கே இந்த யூதர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள், இன்றைக்கி அநேகர் ஆண்டவரை அறிந்த மக்கள் இன்றைக்கி ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னாக்கா, அந்த அவங்க கடினப்பட ஆண்டவருடைய மனசு என்ன செய்தான், ஐயோ என் சொந்த பிள்ளைகள் நம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி புறஜாதிகளுக்கு என்ன செய்யணும், இந்த சத்தியத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனால புறஜாதிகளுக்கு நிறைவு உண்டாகும்படியாக அவங்க இருதயத்தை கடினப்படுத்துகிறாராம். கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகையில் அவர்கள் உணர்ந்து மனம் திரும்புவாங்கள் என்று அதே 26வது வசனத்திலே பவுல் சொல்கிறார். அன்பாவில்லே இன்றைக்கி இதை பார்க்குறோம். இதில் இன்னைக்கு மத்தேயு பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தேயில் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 13:17 என்ன சொல்கிறார் பாருங்கள், 16:17, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள்ன்றார். நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ எல்லாம் பாக்கியம் உள்ளவை, பாக்கியவான், பாக்கியவதி. இன்றைக்கி உன்னுடைய கண்களும் உன்னுடைய காதுகளும் என்ன செய்யுது, இந்த சத்தியத்தை கேட்குது, உணருது. அதனால் நீ பாக்கியவான், அவர்களை காட்டிலும் நீ பாக்கியவான்ற. அதனால் இன்றைக்கி நம்ம பாக்கியவான் லிஸ்ட்டில் தான் இருக்கணும் மூஞ்சி, மற்ற ஆர்டினரி லிஸ்ட்டில் இருக்கவே கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி பாருங்கள், இந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கி கொரோனா வந்தவங்கெல்லாம் பாவிகை போலவும், கொரோனா வராதவங்கள்லாம் நீதிமான், அதிக நீதிமான் போலவும் அநேகர் பார்க்குறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஒரு ஜபத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தனா அவன் என்ன பாவம் பண்ணானோ ஏன் அவனுக்கு வந்ததுன்றாங்க. பாருங்கள், இன்றைக்கி இவர் வராதவர் ரொம்ப பாவம் பண்ணாத ரொம்ப பரிசுத்தவான் மாதிரியும், கொரோனா வந்தவங்கலாம் பாவி மாதிரியும் அவர் பார்க்குறார். இதுதான் இன்றைக்கி பரிசேயருடைய பக்தி. அந்த இருதயம் கடினப்பட்டிருக்கு. இன்றைக்கி காதுகள் கேட்டோம், கண்கள் கேட்டோம், பார்த்தோம், வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கி அறிவில்லாமல் இருக்கிற அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் உண்டு, அநேகரை நியாயந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. அநேகரை என்ன செய்கிறாங்க, நியாயந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க ஏதோ பெரிய நீதிமான் மாதிரியும் பரிசுத்தவான் மாதிரியும் அப்படியே பரலோகத்தில் பட்டா போட்டு வந்த மாதிரியும் இன்றைக்கி மற்றவர்களை ஏளனமாக கேவலமாக நினைக்கிறார். ஒரு இரக்கம் என்பதே இல்லாது இருக்கிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் மன உருக்கமுள்ள தேவன். இன்றைக்கி பரிசேய பக்தியில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி கையுமையுமாய் பிடிப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இவன் மோசேயனுடைய சட்டத்தின் பிரகாரம் இவளை என்ன செய்யணும், கல்லெடுத்து கொல்ல வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெடுத்து அப்படின்றார். அப்போ எல்லாரும் குத்தப்பட்டவர்களாக கல்லை ஜென்டிலாக போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இவராது என்ன செய்யணும், மோசேயனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிருக்கணும், அவளை கல்லால் அடித்து கொண்டுருக்கணும். ஏன்னா இவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நானும் உன்னை நியாயந்திருக்கல, இனி நீ பாவம் செய்யாத போ அப்படின்றார். அப்போ இரக்கத்தை அங்கே என்ன செய்கிறாரு, காண்பிக்கிறார். அப்போ அந்த இரக்கமுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், வணங்குகிற நாம், அந்த இரக்கமுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணுமா, இரக்கமற்ற அரக்கர்களாக இருக்கணுமா, உண்மையிலே வேதனையாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு அரக்க குணம் படைத்த இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாக்கியவானா என்பது சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சகேயை பார்த்து என்ன செஞ்சார், இறக்கப்பட்டார். பாவிகளை நேசிக்கவும் பாவிகளை நான் ரட்சிக்கவும் தான் வந்தேன்றார். இன்னைக்கு அப்படியே கொரோனா வந்தவன் பாவியாகவே இருக்கட்டுமே, அந்த பாவிக்காக நீ ஜெபிக்கக்கூடாதா? ஆண்டவரே அவன் பாவத்தை மன்னிங்க, ஆண்டவர் சொல்கிறார்ல யோவான்ல, எவன் பாவத்தை மன்னிக்கிறியோ அந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்படுன்றார். எவன் பாவத்தை நீ மன்னிக்காத இருக்கிறியோ உன் பாவம் மன்னிக்காத இருக்குன்றார். அப்போ யாருக்கு இறங்குறியோ, எவனுக்கு மன்னிக்கிறியோ உனக்கு மன்னிக்கப்படும். உண்மையிலே இன்னைக்கு ஆண்டவர் அந்த அதான் சொல்கிறார், இறக்கப்படுகிறவனுக்கு இரக்கம் பண்ணப்படும், இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் ஆண்டவர்கிட்ட கிடைக்காதுன்றார். அப்போ இன்றைக்கி நம்ம பாக்கியவனாய் மாறணும்னா ஆண்டுடைய வசனத்தை கேட்டும் உணராமல் இருக்கிறோம். அன்பாவில்லே இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள், இன்றைக்கி ஏன் நம்ம புறஜாதியை பேசணும், ஏன் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களை பேசணும், இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர் இந்த பைபிளை வச்சுக்கிட்டு இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை பேரை குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிறோம். இன்றைக்கி அவன் சரியில்லை, அவன் சொல்கிற சத்தியம் சரியில்லை, அவன் போகிற பாதை சரியில்லை, இவன் மனம் திரும்பலை, அவன் மனம் திரும்பலை, அவன் பாவி, இவன் பாவின்னு சொல்லிட்டு தன்னை நிரபராதி என்று சொல்லி தன்னை நீதிமான் என்று சொல்லி கொண்டிருக்கிற எத்தனை கூட்டத்தார் இருக்கிறாங்க இன்றைக்கி. இன்னும் இல்லை இன்றைக்கி நாம் அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி அதுதான் சொல்கிறார் பாருங்கள், 17 சொல்கிறார், 13:17 மத்தேயு 13:17, அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களையும் காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனால் என்று மெய்யாகவே சொல்கிறேன். இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசிகளும் இன்னைக்கு அநேக நீதிமான்களும் அவங்க ஏசாண்டுடைய வார்த்தையை கேட்கவும் அவரை காணவும் ஆர்வமாக இருந்தாங்களாம் அந்த காலத்தில். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உனக்கும் எனக்கும் ஏசு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் அவரை தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அன்பான் இல்லை, இன்றைக்கி அதை நம்ம உணர்வுமா? இன்றைக்கி நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம், எல்லாருக்காகவும் மனம் உருகுவோம், எல்லாருக்காகவும் மனது இறக்கப்படுவோம், எல்லாருக்காகவும் எல்லோரும் ரட்சிக்கப்படணும்னு தான் ஏசுநாதர் வர. உனக்கு மட்டுமா சொந்தம்? இன்றைக்கி நான் நேற்று சொன்னேன், ஒரு பிராமின் கன்வெர்ட்டட் ஒரு சகோதரி, ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான்னு சொல்லி, இந்த இயேசுநாயர் அற்புதமான தேவன், கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு. இன்றைக்கி பணம் வேணும்னு கேட்டேன், எனக்கு 2 லட்சம் ரூபா செக்கு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவனை நம்மளே முந்தானியில் முடிச்சு வச்சுக்கணுமானா? இயேசுநாயரை யாராவது முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்க முடியுமா? பாருங்கள், ஆண்டவர் அவங்க அந்த மாதிரி நினச்சாங்க. அப்போ தான் ஆண்டவர் அவங்களுடைய கண்ணை திறக்கும்படியாக லூக்கா 19 எடுத்து வாசி அப்படின்னாங்க. அப்போ பாசிக்கும் போது அந்த பரலோகமும் நரகத்தில் ஐஸ்வர்யவான் போகும்போது அந்த பரலோகத்தில் லாசரு போயிட்டு நரகத்தில் ஐஸ்வர்யான் போய் உக்காந்துட்ருக்கும்போது என்னுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்கிறதுக்கு லாசரை கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். ஆபிரகாமை பார்த்து அங்கே இருக்கிறவன் சொல்கிறத கேட்டாலே போதும் அப்படின்ட்டார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி எத்தனை சத்தியத்தை நாம் நமக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட போதிலும் இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி அந்த ஐஸ்வர்யான் மாதிரி இரக்கமில்லாதவர்களாய் உணராதவர்களாய் உணர்ந்து கண்டும் அறியாதவர்களாய் இருக்கிறாங்க. பாருங்கள், 14வது வசனத்தில் ஏசியா சொல்லப்பட்டதை போல, மத்தி 13:14 ஏசியாவின் தீர்க்க தரிசனம் அவளிடத்தில் நிறைவேறுகிறது. இன்றைக்கி அதுதான் நினைக்கிறேன், இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவல் மத்தியில் இந்த தரிசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இன்றைக்கி எத்தனை நீ பிஹெச்டி வாங்கினாலும் சரி, நீ எத்தனை நீ இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணி நீ பட்டம் வாங்கினாலும் சரி தான், நீ அதனுடைய உண்மையான சத்தியத்தை நீ உணரலை அப்படின்னாக்கா இன்றைக்கி உண்மையிலே உன் நிலைமை பரிதாபமான

நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ன சொல்கிறாரு, நீ முத மனம் திரும்புன்றார். இன்றைக்கி அதே போல் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும். கடைசி வரைக்கும் அந்த முடிவு பறிந்து அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணுன்றார். அந்த அன்பில் இருக்கணும், அகாப்பே அன்பில் இருக்கணும். இப்படி வேதம் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், வேதத்தை கண்டும் வேதத்தை படித்தும் உணராத இருக்கிற ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. காதார கேட்டு கண்ணார கண்டு நாம் உணராத இருக்கிற மக்களாக இல்லாதபடிக்கு உணர்ந்து தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வேதத்தின்படி நான் நடக்கிறேன்னா என்னை மாற்றணும். யாரையும் நான் நியாயந்திருக்க வேண்டாம், யாரையும் நான் எடப்படவும் வேண்டாம். என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை மட்டுமே நான் பார்த்து நான் கடைசி வரைக்கும் மனம் திரும்பி உம்முடைய ஆதீனத்தில் நான் வரணும் ஆண்டவரே. அதே போல் அடுத்தவர்களுக்காகவும் நான் இறங்கி என்ன செய்யணும், ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களும் மனம் திரும்பணும், அவர்களும் இந்த பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி அடுத்தவர்களுக்காக நாம் மனம் இறங்குவோம். கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார், அடுத்தவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக நமக்கு என்ன செய்வார், உணர்வை கொடுப்பார். பாக்கியவானாய் மாறுவோம். இந்த கடின இருதயம் நமக்குள்ளே வேண்டாம், அந்த பரிசேய இருதயம் நமக்குள்ளார வேண்டாம். அந்த பரிசேயர்கள் கடின இருதயத்தை கொண்டிருந்தார்கள். அந்த கடின இருதயம் வர வர புறஜாதிகளுக்கு தான் அது லாபமாக மாறுச்சு. அதனால் இன்றைக்கி கிறிஸ்தவனாக இருக்கிற உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயம் கடின இருதயமாக மாற்ற நாம் அனுமதிக்க கூடவே கூடாது. இன்றைக்கி இரக்கமுள்ள இருதயமாக நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரும் இருதயத்தை மாற்றுவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே கண்கள் ஆண்டவரே கண்ணார காதார கேட்டும் கண்ணார கண்டும் உணராதிருப்பீர்கள் என்று ஆண்டவரே சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறி வருகிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக நான் இருக்கக்கூடாது, நாங்கள் இருக்கக்கூடாது, இதை கேட்கிற ஒருவரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதுதான் என்னுடைய ஆசை ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இரக்கம் உள்ளவர்களாய், உம்மை போல அன்பு உள்ளவர்களாய், உம்மை போல மன்னிக்கிறதுக்கு கிருபை உள்ளவர்களாய், அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், அநேகர் இந்த ஆண்டவரே சிலாக்கியத்தை பெற்று அந்த பாக்கியத்தை பெற்று பரலோகத்துக்கு வர வேண்டுமே என்று சொல்லி அந்த ஆத்தும பாரத்தோடு உழைக்கிறவர்களாய் என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வேத வசனத்தையெல்லாம் நாங்கள் தியானிக்கும்படியாக எனக்கு எங்களுக்கு உதவி செய்து இதெல்லாம் கேட்டு நாங்கள் உணராமல் சுயநலமாய் சுய ஆண்டவரே நீதியில் வாழாதபடிக்கு, சுய ஆண்டவரே பரிதாபத்தில் வாழாதபடிக்கு, ஆண்டவரே அதிக மெத்த நீதிமானாய் பரிசேயரை போல வாழாதபடிக்கு, ஆண்டவரே உண்மையுள்ள கிறிஸ்தவனாய், நீர் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவனாய், இரக்கமுள்ள கிறிஸ்தவர்களாய், மன்னிக்கிற இருதயமுள்ள கிறிஸ்தவர்களாய், அநேகருக்கு வெளிச்சமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்.
1: சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான்.
0: அதே நீதிமொழிகள் 17:28,
1: பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான்.
0: பிரசங்கி 10:14 வசனம்.
1: மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான், தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்.
0: இப்ப மூணு வசனம் வாசித்தோம், எல்லாத்திலயும் ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப வருது. மூடன் என்ன செய்யறான்? ரொம்ப பேசுறான், சிம்பிள். ரொம்ப ஓவரா பேசுறவங்க யாரு? மூடர்கள். அப்ப நீங்க தான் பிரதர், காலையில இருந்து நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க ஒரு ஆள் எவ்வளவு நேரம் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க, நாங்களே எவ்வளவு அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறோம். சில சமயம் இந்த ரொம்ப பேசுறாங்க அப்படிங்கறத பெண்களுக்கே சொல்லுவார்கள். பெண்கள் ரொம்ப பேசுறாங்களா? இல்ல, காலையில இருந்து வீட்டுக்குள்ள அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாததுனால. ஏன், நிறைய வந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருப்பாங்க. கணவன் காலையில ஒரு மணி நேரம் இருப்பாரு, 7-8 மணிக்கு வருவாரு, ஒரு 1 hour 2 hour அப்புறம் படுத்து தூங்கிடணும். இந்த மனைவினால பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கணவன் அப்படி கிடையாது. கணவன் காலையில வீட்டுல பேச முடியும், நேரம் அங்கேயும் போய் வேலை செய்யற இடத்துல இவர் என்ன பண்ணுவாரு? ஆமா, வேலை செய்யற இடத்துல கை வேலை செய்யணும், காலு வேலை செய்யணும், எல்லாமே வேலை செய்யணும். ஆனா எதை எல்லாத்தையும் தவிர வாய் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். வாய் அங்க வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை, அங்க ஏதாவது அரட்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே மனைவி அது வரைக்கும் யார்ட்டையும் பேச முடியாது, செவுத்திட்டியா பேச முடியும், அவங்க அடக்கி வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறா பிரதர். சரிப்பா, ஒரு 8 மணி நேரம் அவங்க யாருக்கிட்டையும் பேசல, அதனால அந்த 8 மணி நேர பேச்ச சுருக்கி ஒரு 4 மணி நேரம் உங்களிடத்துல பேச வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டு பெண்களை சிறைச்சாலையில போட்டாங்க, 25 வருஷம் சிறைச்சாலையில இருந்திருக்கிறாங்க, விடுதலையாமா. விடுதலை ஆன உடனே உங்களுக்கு இன்று விடுதலை, இவங்க கிளம்பி அப்படி போயிருக்கிறாங்க, இவங்க ஊருக்கு இந்த பக்கம் போகணும், இவங்க ஊருக்கு இந்த பக்கம் போகணும். ரெண்டு பேரும் பார்த்துட்டு, சரி மீதி கதைய அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போனாங்க. 25 வருஷமா பேசி அந்த கதை என்ன செய்யல, முடியல. மீதி கதை என்ன பண்ணிடுவோம், இந்த பக்கம் இந்த மாதிரி பெண்களை வச்சு நிறைய ஜோக்கெல்லாம் எழுதுவாங்க. பேசுறது தப்பு இல்லை, ஆனால் மதியினர்கள் இதற்காகவே பிறந்திருக்கிறாங்கிற அளவுக்கு என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமா விஷயம் இல்லாம பேசும்போது நாம வாசிச்சோம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நிச்சயமா ஏதாவது ஒரு தப்பை நாம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கிறது, செய்து விடுவோம், பேசியே நாம சண்டை போட்டுருவோம். பிரியமானவர்களே, தேவையில்லாத பேச்சுக்களை குறையுங்கள். உங்களுடைய பேச்சுக்கள் சுருக்கமா இருப்பது, இவங்க இங்கேயே பேசி பேசி பழகி கடைசியில எங்கேயும் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் இடத்துலயும் போய் பேசுறாங்க. வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருப்பதாக வேதமே சொல்லுது, உங்களுடைய பேச்சு தேவனிடத்தில் சுருக்கமா இருப்பதாக. ஆனா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல, பேசினதையே தேவனிடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே இல்லையா? சோத்ர சோத்ர சோத்ர, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். என்ன பேசுறீங்க ஆண்டவர்கிட்ட? விளையாட்டா போச்சா உங்களுக்கு? சமீபத்துல ஏதோ ஒரு வீடியோல ஒருத்தர் ஃபிளைங் கிஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஏன்னா இவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு போல் இருக்கு. இப்ப எல்லாமே வந்து எல்லாம் வேற மாதிரி, இந்த உலக பிரகாரமா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய பேச்சுக்கள் தேவனிடத்துல எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும், என்ன நடந்துச்சுன்னு தெரியும், சகலத்தையும் அறிந்தவர் அவர். நீங்க போய் அவர்கிட்ட எல்லாத்தையும், நான் 5 பஸ் ஏறின ஆண்டவரே உங்களுக்கு அது தெரியுமா, அப்ப பஸ் ஏறின போது எனக்கு படியில லேசாக இடித்து விட்டது உங்களுக்கு தெரியுமா, கீழே இறங்கினார் கண்டக்டர் டிக்கெட் போட்டார் உங்களுக்கு இடையில உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய ஜெபமே வெளிப்படுத்தி விடும் நாம தேவனை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்னு சொல்லி. வேதாகமத்துல ஒரு அற்புதமான நபர் ஒரு ஜெபம் ஜெபிச்சிருக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜெபம். வேதத்துல இது ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. நெகேமியாவினுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதுல 1 அதிகாரம் பாருங்க. ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கும் போது அவர் பயன்படுத்திய வார்த்தையை கொஞ்சம் பாருங்களேன். இஸ்ரவேல்ல அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, இவர் போய் திரும்ப கட்டணும். திரும்ப கட்டும் போது ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த வேலைக்கு என்னை அனுப்பும், நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துல பாருங்க, நெகேமியா 1:10, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும், உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தேன். இங்க வசனம் பாருங்க, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி இருக்கிறத வாஸ்து பாத்தீங்கன்னா, எந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறாருன்னு வசனமே இருக்காரு, எந்த இதுவும் அவர் சொல்லவே இல்லை. என்ன காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, 1 வாசிங்க. நான் வந்து அலங்கத்துல அலங்கம் இடிபட்டதை கேட்டேன், ரொம்ப வருத்தம் ஆயிட்டேன். ஆகவே பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சோம், பாவ அறிக்கை செய்கிறார், பாவ அறிக்கையெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. எந்த காரியத்தை கைகூடி வர பண்றது சொல்லவே இல்லை அவர் ஆண்டவர்கிட்ட. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு, மனசுக்குள்ள என்ன காரியம் அப்படின்னா, நான் எருசலேமுக்கு போகணும், அந்த அலங்கத்தை யார் கட்டணும், நான் கட்டணும். அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல, ஆண்டவரே நான் எருசலேமை கட்ட, எருசலேமை எடுத்து கட்ட ஆர்வமா இருக்கிறேன், எனக்கு அதற்கான திறமை இருக்கிறது, என்னை நீங்கள் அனுப்பி அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க இப்படிலாம் சொல்லலாம். ஆனா அவர் தேவனை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, நான் உள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேங்கிறது யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். இப்ப நான் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறேங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆகவே அவருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க. ஆண்டவர் எந்த காரியத்தைப்பா அப்படி கேட்க மாட்டார், ஏன்னா அவர் மனசை பாக்குறவர், உள்ள என்ன காரியம் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு தேவனை இவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாம தேவனை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம், இப்ப நான் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், ஆண்டவரே இந்த கூட்டம் நல்ல முறையில நடக்கணும், ஆனா வெளியில ஜெபம் மட்டும் ஆண்டவரே பாத்துக்குங்க அப்படிங்கிறேன், பாத்துக்குங்க உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. என்னடா பாத்துக்க சொல்றாரு, ஆண்டவர் வந்து ஏதோ சிசிடிவி கேமரா மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாரா, இல்ல உள்ளுக்குள்ள ஒண்ணு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை பாத்துக்குங்க ஆண்டவரே, அதை உங்க கரத்துல விட்டுறேன். பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனை அறிகிற அறிவின் வெளிப்பாடா இருக்கணும். யாரோ 4 கத்து கொடுத்ததுன்னு வெளிப்பாடா இருக்க கூடாது. பக்கத்துல இருக்கிறவர் ஜெபிச்சதை பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு நான் ஜெபிக்கல ஜெபம், நம்ம ஆண்டவர்கிட்டயே நம்ம பேச்ச இன்னும் குறைக்காம இருக்கிறோமே. பிரியமானவர்களே, நாம் அதிகமா பேச வேண்டும், பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதற்கான தேவை இருக்கணும், காரியம் இருந்தா பேசணும். அதனால பேசுவது தவறில்லை, வீண் வார்த்தைகளை அலப்பி கொண்டிருப்பது, தேவையற்ற பேச்சுகளை பேசுவது மதியினர்கள் அப்படி செய்கிறார்கள். ஆகையால் அது பாவத்திலே முடிய வாய்ப்பு இருக்கிறது.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. சில வருடங்களுக்கு முன்பு டெசிஷன் என்ற மேகசினில் ரிக் ஷாவ்னா என்ற தம்பதியினரின் சாட்சி வெளியிடப்பட்டிருந்தது. அவர்கள் கனடா தேசத்திலே வின்னிபெக் என்ற இடத்திலே வசித்தனர். 2000 ஒரு ஞாயிறு காலை பொழுதில்தான் ஷாவ்னாக்கு அந்த ஆசீர்வாதமான மாற்றம் கிடைத்தது. அவளுடைய கணவன் ரிக் முந்தைய நாள் சனிக்கிழமை இரவு பார்ட்டிக்கு போனவர் வீடு வந்து சேரவே இல்லை. மிகுந்த கடுப்புடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் ஷாவ்னா. அப்பொழுது டிவியில் பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் சத்தம் அவள் காதில் விழுந்தது. அவள் அந்த பேச்சினால் ஈர்க்கப்பட்டாள். பாத்திரம் கழுவுவதை விட்டுவிட்டு அவள் அதை கவனிக்க ஆரம்பித்தாள். அதில் பேசியவர் துல்லியமாக அவளுடன் பேசுவதைப் போலவே இருந்தது. அவளுக்கு அழுகையை அடக்க முடியவில்லை. ஏதோ இனம் புரியாத சந்தோஷமும் நிம்மதியும் அவளுடைய உள்ளத்தை நிரப்பிற்று. அந்த நிகழ்ச்சி நிறைவடையும் சமயம் ஒரு விளம்பரம் ஸ்கிரீனில் தோன்றியது. அதில் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. வின்னிபெக்கில் இருந்த அந்த சபையின் பெயரும் முகவரியும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது. உடனடியாக ஷாவ்னா தன் கை குழந்தையை கிளப்பி எடுத்துக்கொண்டு அந்த சபைக்கே சென்று விட்டாள். அவள் சபைக்கு சென்றதற்கு ஒரே நோக்கம் ரிக்கை தன் வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்பதற்காகத்தான். ரிக்கை தன் இருதயத்திலிருந்து அகற்ற அவள் பல முறை கஞ்சா, போதைப் பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்தியிருந்தாள். அதற்கு ஒரு தீர்வை தான் கண்டுபிடித்து விட்டதாக அவள் எண்ணினாள். ஆனால் அவளுக்கு அதைவிட ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. செய்தி வேளை முடிந்ததும் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் முன்னே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார் போதகர். அன்று முன்னால் சென்ற ஷாவ்னா ஒருபோதும் தன் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு பின்திரும்பவே இல்லை. அவளுடைய நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த அவளுடைய கணவன் 3 கழித்து நானும் உன்னோடு சபைக்கு வருகிறேன் என்று கூறினான். அவனுடைய கெட்ட பழக்க வழக்கங்களினால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்ததை அவன் நன்கு அறிந்திருந்தான். 5 சபைக்கு வந்தான். அவன் பல பெண்களோடு தொடர்பு வைத்திருந்தான். போதைக்கு அடிமையாயிருந்தான். இயேசு கிறிஸ்து தன் வாழ்வில் தேவை என்று அவன் உணர ஆரம்பித்தான். ஆனாலும் சில மாதங்கள் தடுமாற்றமாகவே இருந்தது. நல்ல வாழ்க்கை வாழ தீர்மானித்தான். பாவம் அவனை விட்டு முற்றிலும் விலகவில்லை. ஆனால் ஒரு நாள் ப்ராமிஸ் கீப்பர்ஸ் என்ற ஒரு மாலை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் ரிக் தன்னை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தான். பாவத்திலிருந்து முழு விடுதலை கிடைத்தது. பின்பு அவன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம், இனி நான் நீ எதிர்பார்த்த கணவனாக இருக்க முடியும் என்றான். அவர்கள் இருவரும் தங்களைப் போல பிரச்சனையில் இருக்கும் தம்பதியினருக்கு தங்கள் சாட்சியை கூறி ப்ராமிஸ் கீப்பர்ஸ் கூட்டங்களில் தன்னார்வ தொண்டர்களாக உதவி செய்து வருகின்றனர். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் மாற்ற முடியாத நபர் என்று யாருமே இல்லை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலையாகும். ஆகவே நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். தேவன் உங்கள் குடும்பத்திலும் ஆசீர்வாதமான ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார்.